102.6 சந்தோஷமாக காற்றலை வசந்தம் வானொலியில் சந்தோஷ நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 37 நிமிடமாக இந்த வேலை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்கள் நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும் அன்பான காலை நேர வணக்கங்களோடு வத்தலையிலிருந்து ஐயா கண்டு வந்திருக்கிறாரு. இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும், அதே போன்று அனிபா, சீன்குமார், குணசீலன் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாரு. அதே போல பூனாகளிலிருந்து மகேஷ் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா. இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும், அதே போன்று சொந்தங்கள் அனைவருக்காகவும், அதே போல அறிவிப்பாளர் ஆனந்திக்காகவும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல இங்கிலிருந்து ரவி வந்திருக்கிறாரு. சந்தோஷமான காலை நேர வணக்கம். அதே போன்று அறிவிப்பாளர்கள் அனைவருக்குமே காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக சொல்லியிருந்தாரு. அதே போல இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி யோகராஜா வந்திருக்கிறாரு. தெல்தனியா வேறுபெட்டிலிருந்து நிஷா மாவனிலிருந்து வந்திருக்கிறாங்க. அதே போல கந்தலாய் கே வைத்தியம் வந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். மும்தாஜ் பேகம், ஃபரிதா, சதார் மற்றும் ஆட்டோ விஸ்வநாதன் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாரு. இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கம் திமுதரி கோகுல் ஆதித்யா குடும்பத்தினருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நானும் சந்தோஷ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். நான் வண்ண உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக லெந்துளை எல்ஜிந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாரு. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? பாடல் தெரிவுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் மட்டக்களப்பிலிருந்து அரசடி ஆஷினி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு வெள்ளவத்திலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கம் திருச்சி மாம்பழச்சோலை பெரியார் நகர் கிருஷ்ண கோவிந்தசாமி வந்திருக்கிறாங்க. கலைச்செல்வி மிதுன் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா நிகழ்ச்சியோடு அன்பு மகன் ரோஹித் வரன் மற்றும் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு அப்புதலை தொற்றுலாக்கலையில் இருந்து இளையராஜா வந்திருக்கிறாரு. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கம் உங்களுக்கும் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்குமே காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக அவிசாவிலிருந்து பேண்ட்ரிக் எஸ்டேட் குமார் வந்திருக்கிறாரு. தங்கதுரை நித்யவாணி, குஷாந்தன், துஷ்யந்தனி, ருகுன்யா, அர்ஷினி மற்றும் கோபிசாசன் மற்றும் சுரேஷ்குமார் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமே என்ன காலை நேர வணக்கம் சிவானி நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு கார்த்திக் பாலன் வந்திருக்கிறாரு. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் மாஜி சிவானி, பன்குடாவிலி, அழகசுந்தரம் வந்திருக்கிறாங்க. என்னுடைய குடும்பத்தினரையும் இணைத்துக் கொண்டு அம்மன்புரம் சுரேஷ், பாதுகே சின்னத்தம்பி, கிரியல ராஜலட்சுமி, தனலட்சுமி, ஸ்ரீமுருகன் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. என்றும் அன்பானவள் அன்பு சகோதரி சிவானி, எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும், அனைத்து சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டு ஹெடன் கேம்பலிலிருந்து சுந்தர் தங்க சுந்தரம் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு பரீனா வந்திருக்கிறாங்க. பதில் இருந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். அதே போல சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்து கொண்டு அருள்மொழி வந்திருக்கிறாங்க பர்த்துறையில இருந்து. இதேவரை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு சக்திவேல் வந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் சந்தோஷமாக உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்கள். வருகிறது பாடல், இது பூவை உனக்காக தெரிவிப்பதற்காக.

இணையதள முகவரி உடாகவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தம் வானொலியில் சந்தோஷ நிகழ்ச்சி. இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும் அன்பான காலை நேர வணக்கம் மக்கள். இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரங்கள் இடம்பெறுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக டெலுக்ஷன் வந்திருக்கிறாங்க. அட்டியந்தோட்டிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களா? அதே போல அன்பான காலை நேர வணக்கம் மக்கள், நாளைய தினம் அன்னிய தினத்தை கொண்டாடப்போகிற அனைத்து சொந்தங்களுக்குமே அனைத்து அன்னியர்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பகவந்த் அல்லாவில இருந்து திவ்யா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு மேகலா வந்திருக்கிறாங்க. நாளைய தினம் அன்னிய தினத்தை கொண்டாட இருக்கின்ற தன்னுடைய அன்பு தாயார் சுமதிக்காகவும் அதே போல அனைத்து அன்னியர்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. அதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு செல்வராம் வந்திருக்கிறாங்க. ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். அதே போல நீங்களும் சந்தோஷமாக உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள இப்போதே அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-77-5-0-0-1 அதே போல 0312-77-5-1-1-1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்று உலகத்தில் எங்கிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் வானொலியினுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்களோட அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 53 நிமிடமாக இந்த வேளை வருகிறது பாடல் இது நாணயம் திரைப்படத்துக்காக.

வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள எப்போதே அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-775-0033 அதே போல 0312-775-1111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சியை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் வானொலியினுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சின்னங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்கள் நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும். அன்பான காலை நேர வணக்கங்களோடு புவனேஸ்வரன் மங்கை கரிசி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. எதிர்வினை நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக கந்தளாயில இருந்து மீப்பிடிக்கு வந்து பிரசாந்த் வந்திருக்கிறாரு.

சதமா கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களா மகன் பஜித்ரன், திவ்யோஷன் மற்றும் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இப்போ கொழும்பு சிட்டி சென்டர்ல இருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். அதே போல அம்மன்புரம் செங்கலடி சுரேஷ் வந்திருக்கிறாரு. அன்பன காலை நேர வணக்கம். அம்மா தவமினி, தயாமினி, சாருஜன், பன்குடாவிலி அலகசுந்தரமையா, அதே போன்ற செங்கலடி குமார் செங்கலடி சொந்தங்கள் அனைவரும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பன காலை நேர வணக்கங்களோடு ராஞ்சித் வந்திருக்கிறாங்க. அப்புதொழில இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களா. அக்கறை பற்று பப்டிலிருந்து நிசார் வந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கம் மாஜி சிவானி சகோதரி. நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு குறிஞ்சி மலர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் தமிழ்நாடுலேருந்து யாழினி வெண்பா வந்திருக்கிறாங்க. அதே போல கனகரத்னம் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆயிஷவாணி அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். பண்டாரவள்ளியிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாரு. வினு, லதா, விஷாந்தன், ரோஷன், சொபினா சாகியிற்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. அன்பன காலை நேர வணக்கம் நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு வாகரையிலிருந்து சிவேந்திரன் வந்திருக்கிறாரு. அம்பிதன பனிமலர் விஜய் ராஜா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம். மத்துக்கும் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களா. அதே போன்ற அன்பன காலை நேர வணக்கங்களோடு குமுதன் கிருஷ்ணசாமி வந்திருக்கிறாரு. நாவலப்படிகள் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். செங்கல் அடி ஷக்கிலா சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி சந்தோஷ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். நிகழ்ச்சிக்கும் தங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு ஆரம்பி இதய ரத்னம் வந்திருக்கிறாரு. அன்பன காலை நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். நிகழ்ச்சிக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு பலங்கொடியிலிருந்து அவனாசி வாய் ஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. சுபயோகா வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நிர்மலா தேவி இனிமையான காலை நேர வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் சிவானி, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க. இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் வசந்தம் சந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு அருந்தாங்கி ஐயப்பன் வந்திருக்கிறாரு. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கம் அக்கா நிகழ்ச்சிக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வலிமை போலவே நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன் என்று பகிர்ந்து கொண்டு நசார் வந்திருக்கிறாங்க. கிண்ணியால் அந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். தொடர்ச்சியாக நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று முகநூல் வலையகம் இணைந்து கொள்ளுங்கள். நேரம் காலை 6 மணி கடந்து 9 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்துக்காக வருகிறது பாடல்.

0: நாளுக்கான ராசி பலன். ராசி பலன் இன்று 2026 ஆண்டு மே மாதம் 9 தேதி சனிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுப வேளைகளாக நல்ல நேரம் பிற்பகல் 2:54 முதல் 4:24 வரை, யமகண்டம் 1:24 முதல் 2:54 வரை, ராகுகாலம் 8:54 முதல் 10:24 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம்.
1: மீஷம் பக்தி, ரிஷபம் பயம், மிதுனம் பரிசு, கடகம் தேர்ச்சி, சிம்மம் இரக்கம் கன்னி பெருமை, துலாம் லாபம், விருச்சிகம் அனுமதி, தனுசு கவனம், மகரம் சுகம், கும்பம் ஆர்வம், மீனம் இழப்பு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மீஷம் பக்தி, ரிஷபம் பயம், மிதுனம் பரிசு, கடகம் தேர்ச்சி, சிம்மம் இரக்கம் கன்னி பெருமை, துலாம் லாபம், விருச்சிகம் அனுமதி, தனுசு கவனம், மகரம் சுகம், கும்பம் ஆர்வம், மீனம் இழப்பு.
0: இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

அன்பான காலை நேர வணக்கங்களோடு சென்னையா மகாதேவன் வந்திருக்கிறாங்க. சும்மா வகத்தோடு நிகழ்ச்சி ஓடி இருந்திருக்கிறாங்களா? அம்பாதோடு ஜமீலா, மும்தாஜ் பேகம், யாழ்ப்பாணம் சாந்தினி, அஸ்வினி, நாமலப்பட்டி தீஜா, கிரியல ராஜலட்சுமி ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாரே. சொந்தங்கள் அனைவருக்காகவும் இந்த நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துவதாகவும் சொல்லியிருந்தார். அதே போல சத்யகுமார் வந்திருக்கிறாங்க. பகவந்தராவா கேம்பெயின் வந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களா? மனைவி மோகன ராமேஸ்வரி, மகள்களான பபிஷாலினி, சர்மிதம், இளம்புதனி ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு பகவந்தலாவா கேம்பியன்ல இருந்து அழகன் வந்திருக்கிறாரு. ரித்திக், சிவபாக்கியம், யோகமித்ரன் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாரு. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, இந்த நாள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய பிரார்த்திப்பதாக குறிஞ்சாக்கிலிருந்து அசோதின் வந்திருக்கிறாரு. முகமது ரிம்சான் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு ஹைந்தான தோட்டம் மேனவிடையில இருந்து வசந்தகுமார் வந்திருக்கிறாங்க. மனைவி கௌதமி, மகன் சந்தீபன் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்று பகிர்ந்து கொண்டு யோர்தன் வந்திருக்கிறாங்க. எங்களையும் கட்டாயம் நிகழ்ச்சியோடு இணைத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பூண்டுலோயா ராமையபுரத்துல இருந்து குரு, மனைவி உமா, மகள் டிலு மற்றும் மகன்மார்களான கோபிநாத், ரொபின்சன் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல அன்பனை காலை நேர வணக்கங்களோடு வாழிச்சேனிலிருந்து அஜய் அகிலன் வந்திருக்கிறாங்க. அர்ச்சனா திருமாலனுக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பன்னிபுரம் மணிகண்டன் வந்திருக்கிறாரு. அன்பனை காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி. பாடல்கள் எல்லாம் அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம். வலிமை போலவே நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அன்பன சந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு நிர்மலா தேவி வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பன காலை நேர வணக்கங்களோடு நித்யா வந்திருக்கிறாங்க. இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துவதாகவும் பகிர்ந்திருக்கிறாங்க. மயிலம்மாவிலிருந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறாரு. மனைவி, மகள், அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாரு. அன்பன காலை நேர வணக்கம் சகோதரி, நான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு அவனாசி வைஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பன காலை நேர வணக்கங்களோடு முகமது ராசர் வந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. தொடர்ச்சியாக நீங்களும் சந்தோஷமாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் வழியாகவும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்கள். அழைக்கும் தொலைபேசி இலக்கங்கள் 0112-77-5-0-0-3, அதே போல 0112-77-5-1-1-1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று உலகத்தில் எங்கிருந்து ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் வானொலியுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். வருகிறது பாடல் இது. எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்துக்காக ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் வருகிறது பாடல்.

இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று மே மாதம் 9ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகள் வழியாக இருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் கபில சந்திரசேன மரணமடைந்திருக்கிறார். ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான சம்பவத்தின் பிரதான சாட்சியாளராக இருந்தவர், அவருக்கு பிணை வழங்கப்பட்டு அவருடைய பிணை வழங்கப்பட்ட விடயத்தில் அவர் நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் செயற்பட்டதான விடயத்தை தெரியவந்த நிலையில் லஞ்சோல் விசாரணை ஆணைக்குள் நீதிமன்றத்துக்கு அறிவிக்க நீதிமன்றம் அவரை மீண்டும் கைது செய்து வழக்கு விசாரணை நிறைவேறும் வரை விளக்கம் வைப்பதற்கான உத்தரவு ஒன்று பிறப்பித்திருந்த நிலையில்தான் நேற்றைய தினம் அவர் தன்னுடைய வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இது சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே இந்த மத்திய வங்கியினுடைய வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ஒருவரும் இவ்வாறு விசாரணை நடைபெறும் சந்தர்ப்பத்தில் வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டார். எனவே இப்போது இவரும் சடலமாக மீட்கப்பட்டிருப்பது முக்கியமான விசாரணைகளுடைய சாட்சியாளர்கள் இவ்வாறு மரணிப்பது சந்தேகத்துக்கிடமான விடயமாக மாறியிருக்கிறது. அதுதொடர்பான விடயங்கள் செய்திகள் பிரதான இடம் பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். எனவே அரசாங்க தரப்பில் இதனை மூடி மறைக்க விரும்பவில்லை. நாங்கள் நிச்சயமாக தொடர்பான விசாரணைகளை துரிதமாக மேற்கொள்வோம் என்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை இப்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை இது ஒரு சதியாக இருக்கலாம் என்பதாக அவர்கள் தகவலும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதேபோல வியட்நாம் ஜனாதிபதி நாட்டுக்கு வருகின்றிருக்கிறார். அவருக்கு நேற்று தினம் செங்கம்பள வரவேற்பு வழங்கப்பட்டது. வியட்நாமுக்கும் இலங்கைக்கும் இடையிலான 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சதிடப்பட்டது. ஜனாதிபதி அனுர்குமார் ரிசாநாயக்கம் மற்றும் வியட்நாம் ஜனாதிபதிக்கு இடையிலான பேச்சுவார்த்தை ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. அதற்கு பிறகு அவர் பாராளுமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். பாராளுமன்றத்தில் விசேட உரை நிகழ்த்தினர். அதற்போது பல முக்கியமான விடயங்களை தெரிவித்திருக்கிறார். எனவே அவருடைய விஜயம் இடம்பெற்ற ஒப்பந்தங்கள் பேச்சுவார்த்தை தொடர்பான விடயங்கள் தொடர்பிலும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதேபோல மே 9 வன்முறை சம்பவம் தொடர்பாக கோட்டாபய ராஜபக்சேவுக்கு மீண்டும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிற நட்டையீடு தொடர்பான விவகாரத்தை அடிப்படையாக வைத்து அது குறித்தும் விரிவாக நாங்கள் பார்க்கலாம். யோசித்த ராஜபக்சேவுக்கு எதிரான வழக்கின் ஆரம்பகட்ட ஆட்சேபம் தொடர்பான தீர்மானம் 14ஆம் தேதி அறிவிக்கப்படவிருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதேபோல 15 வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பாக விகாராதிபதியை உடன் கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான செய்தி குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். சமூக வலைத்தளங்களில் மாத்திரம் இந்த செய்திகள் கட்டுரைகளாக பரவி வந்த நிலையில் இப்போது நீதிமன்றத்துக்கு இது விடயம் சென்றிருக்கிறது. எனவே நீதிமன்றம் இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். சம்மாந்துறை கல்முனை நகரசபை மற்றும் பிரதேசபைக்கான தேர்தல் குறித்தான உத்தரவு ஒன்றும் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். தெனியாய பகுதியில் வித்தியாசமான நோய் ஒன்று பரவி வருவதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. அது குறித்தும் பார்க்கலாம். அதே போல குர்பானி சம்பவம் தொடர்பாக இறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்திருக்கிறது. எனவே அதில் அந்த குர்பான் தொடர்பான விடயங்களை மேற்கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை என்பதாக அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். அடுத்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இன்றைய தினம் நடிகர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நேற்று மாலை வேளை வரை தகவல் வந்து இருந்த போதிலும் இறுதி நேரத்தில் இந்திய முஸ்லிம் கட்சி அவருக்கான ஆதரவை மீள பெற்றுக் கொண்டதான ஒரு தகவல் வெளியாக இப்போது மீண்டும் அவருக்கு 116 என்ற இலக்கம் தான் எட்டியிருக்கிறது. 118 எட்ட முடியாத நிலை இருக்கிறது. எனவே இன்றைய தினம் திருமாவளவனோடு சந்திப்பு இடம்பெறப் போகிறது. அவருடைய 2 ஆசனங்கள் சேரும் பட்சத்தில் அவருக்கு 118 கிடைக்க இன்றைய ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது. பார்க்கலாம். இன்றைய தினம்தான் காலையில் இது தொடர்பான பேச்சுவார்த்தை இடம்பெறப் போவதான செய்திகள் என பல முக்கியமான தகவல்கள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றைய பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி சந்திரசேகரனும் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தான் இடம்பெற்றிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு கபில சந்திரசேன சடலமாக மீட்பு, பிரபல கிரிக்கெட் வீரர் அரவிந்தவின் வீட்டில் சம்பவம், பிரேத பரிசோதனைக்கு 5 கொண்ட குழு, கொள்ளுப்பட்டி போலீசாருக்கு மேலதிகமாக சிஐடியினரும் விசாரணை என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய தினம் லங்கா தீபத்திற்குடைய பிரதான தலைப்பும் இதனை அடிப்படையாக வைத்து வெளியாகியிருக்கிறது. கபில சந்திரசேனகே மரணைய அபிராசாக் சிறுறு கொள்ளுப்பிட்டியை நிவசக்க என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது. மரணைய செகாய் பொலிசிய உசாவியட்டக்கியா என்பதாக லங்கா தீபத்திரிகை மதுரமான செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் அதனை அடிப்படையாக வைத்து வெளியாகியிருக்கிறது. டிராமாட்ரிக் டேர்ன் இன் ஸ்ரீலங்கா ஏபஸ் ஸ்கேண்டல், ஃபோமர் சிஇஓ ஃபவுண்ட் டெத் ஃபாலோவிங் அரெஸ்ட் வாரண்ட் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றது. காலம் அவருக்கு பிடிவராந்து பிறப்பிக்கப்பட்ட நிலையில் ஒரு நாடகம் அரங்கேற்றியது போன்று அவர் இப்போது சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அவருடைய இல்லத்தில் இருந்து என்பதாக
இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையும் அதற்கான பிரதான தலைப்பை வழங்கியிருப்பதை நாங்கள் காணலாம். அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்போம். 2013 ஏர்பஸ் ரக விமானங்களை கொள்வனவு செய்ய பிரான்ஸ் நிறுவனம் ஒன்றோடு முன்னெடுக்கப்பட்ட ஒப்பந்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் மற்றும் ஊழல்கள் தொடர்பிலான விசாரணைகளில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த இலங்கை விமான சேவை முன்னாள் பிரதான நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேன சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். கொள்ளுப்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேதரிஸ் பாவத்தில் உள்ள முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வாவுக்கு சொந்தமான வீட்டின் இரண்டாம் மாடி அறையிலிருந்து இவ்வாறு அவர் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தூக்கில் தொங்கிய நிலையில் கயிறு அருந்து விழுந்து கிடந்ததாக சந்தேகப்படும் நிலையில் அவரது சடலம் நேற்று முற்பகல் மீட்கப்பட்டிருக்கின்றது. ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் கடந்த 2020 பிப்ரவரி மாதம் 6 முதல் முதன்முதலில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கபில சந்திரசேனவும் அவரது மனைவி பிரியங்கா நியூமாலி விஜயநாயக்கவும் கைது செய்யப்பட்டார்கள். பின்னர் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டார்கள். இந்த நிலையில் இந்த வருடம் 2026 இந்த விவகாரத்தின் லஞ்ச ஊழல் தொடர்பிலான குற்றச்சாட்டு குறித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்த நிலையில் மீண்டும் கபில சந்திரசேன கைது செய்யப்பட்டார். பின்னர் விளக்கமறியலில் இருந்த அவருக்கு கடந்த 5 பிணை அளிக்கப்பட்டது. குறித்த வழக்கில் அவரது மனைவி தற்போது ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவின் இளைய மகன் சமீந்திர ராஜபக்ச ஆகியோருக்கும் சர்வதேச பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த விவகாரம் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். இந்நிலையில் பிணை பெற்ற கபில சந்திரசேன சார்பில் முன்னிலைப்படுத்தப்பட்ட இரு பிணையாளர்கள் தலா 15,000 ரூபாய் பணத்துக்காக பிணை கையமிட்ட போலியானவர் என தெரிய வரவே நேற்று முன்தினம் 7 கபில சந்திரசேனவை கைது செய்ய கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையிலேயே அவர் நேற்று காலை சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இந்த விடயம் தொடர்பில் கொள்ளுப்பட்டி போலீசார் கோட்டை நீதவான் பசன் அமரசேனவுக்கு நேற்று பிற்பகல் முதல் தகவல் அறிக்கை சமர்ப்பித்தார்கள். அந்த சந்தேகத்துக்கிடமான மரணம் தொடர்பில் விசாரணைகளுக்கு தேவையான கட்டளைகளையும் நீதவானின் மேற்பார்வைகளையும் இதன்போது அவர்கள் கோரியிருந்தார்கள். நேற்று முற்பகல் கொள்ளுப்பட்டி பேதரிஸ் மாவட்டத்தில் உள்ள குறித்த வீட்டுக்கு சென்ற நீதவான் பசன் அமரசேன ஸ்தல விடயங்களை பார்வையிட்ட பின்னர் சடலத்தை கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைகளுக்காக எடுத்து செல்ல உத்தரவிட்டார். அத்துடன் இந்த பிரேத பரிசோதனைகள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் நியமிக்கும் ஆய்வர் கொண்ட சட்ட வைத்திய குழு ஊடாக முன்னெடுக்கப்படல் வேண்டும் எனவும் பிரேத பரிசோதனை அறிக்கையை 11 நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கவும் நீதவான் உத்தரவிட்டிருந்தார். கபில சந்திரசேனவின் மரணம் அவர் தொடர்பட்ட ஏபஸ் விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைத்துள்ள பின்னணியில் நடந்துள்ளதை மையப்படுத்தி பல்வேறு சந்தேகங்கள் முன்வைக்கப்படும் நிலையில் விசாரணைகளுக்கு கொள்ளுப்பட்டி போலீசாருக்கு மேலதிகமாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் உதவியும் பெறப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. இதுவரையில் விசாரணையின் பிரகாரம் கபில சந்திரசேன அவரது பான்ஸ் பிளேஸ் வீட்டிலிருந்து நேற்று முன்தினம் மாலை பேதரிஸ் மாவத்தை வீட்டுக்கு வந்துள்ளமை தெரிய வந்திருக்கிறது. அரவிந்த் டி சில்வாவின் மனைவியும் கபில சந்திரசேனவின் மனைவியும் சகோதரிகளினும் நிதியில் உறவினர் அடிப்படையில் அவர் அங்கு சென்று தங்கியிருப்பதாக விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதன்போது கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் கைது உத்தரவுக்கு முகம் கொடுக்க சட்டத்தண்டிகளோடு நேற்று முன்தினம் இரவும் ஆலோசனை பெற்றுக் கொண்ட நிலையில் நேற்று நீதிமன்றில் சரணடைய தயாராக இருந்ததாகவும் சாட்சிகளூடாக வெளிப்படுத்தப்படுகிறது. 7 இரவு 12 வரையில் அரவிந்த உள்ளிட்டோருடன் பேசிக் கொண்டிருந்து விட்டு கபில சந்திரசேன மேல் மாடியில் உள்ள அரவிந்தவின் மகனின் அறையில் உறங்கச் சென்றதாக சாட்சிகளூடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. காலையில் நீதிமன்றம் செல்ல சட்டத்தண்ணி ஒருவர் அங்கு வந்து அழைத்த போது சந்திரசேனவின் அறைக்கதவை தட்டியும் அவர் அதை திறக்காததால் மேலதிக திறப்பு கொண்டு சட்டத்தண்ணி அரவிந்த மற்றும் அவரது மனைவி இணைந்து திறந்தபோது அறையின் குளியலறைக்குள் செல்லும் வாயில் கதவில் ஜிம் பட்டி ஒன்று தூக்கில் தொங்கி அந்த கயிறு அருந்து கபில சந்திரசேன சடலமாக இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இதனையடுத்தே போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு வழங்கப்பட்ட வாக்குமூலங்களூடாக தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் இதுகுறித்த மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற விவகாரத்தை மையப்படுத்தி அந்த செய்திகளும் பிரதான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே கபில சந்திரசேன கடந்த 3 கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக விளக்கமில் வைக்கப்பட்டு அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளூடாக இந்த ஏபஸ் கொடுக்கல் வாங்கலூடாக பெறப்பட்ட கிட்டத்தட்ட 60 மில்லியன் டாலருக்கும் அதிகமான பணமானது
எவ்வாறு பெறப்பட்டது, யாருடைய கணக்குக்கு மாற்றப்படுவது தொடர்பான பல விடயங்களை அவர் வெளிப்படையாக தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் அந்த பணம் பெறப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய தேர்தல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை அறிக்கை தொடர்பான விடயத்தை நீதிமன்ற முன்னிலைப்படி தெரிவித்திருந்தது. எனவே கப்பலை சந்திரசேனோட வாக்குமூலங்களுக்கு அமைய இந்த விவகாரம் தெரிய வந்திருந்ததாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே அதன் பின்னர் தான் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டது. அவர் கால அவகாசம் கோரிய போதிலும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அவருக்கான கால அவகாசத்தை வழங்கவில்லை. எனவே அதற்கான கால அவகாசம் வழங்க முடியாது என்பதாக அறிவித்த நிலையில் அவருடைய சொத்து விவரங்கள் கோரப்பட்ட நிலையில் கபில சந்திரசேன் அவர்களுடைய வழக்கு விசாரணையின் போது அவரும் இவ்வாறான தகவல்களை முன்வைக்க அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. பிணை வழங்கப்பட்ட போது அவர் பிணையாளியாக கிட்டத்தட்ட 500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சரீர பிணை அவருக்கு வழங்கப்பட்டது. எனவே அவர் இரு பிணையாளிகளை ஆஜர்படுத்தியிருந்தார். ஆனால் அவர்களிடம் எந்தவிதமான சொத்துக்களோ எதுக்களோ இருந்தவில்லை. எனவே அவர் 15,000 ரூபாய் என்ற அடிப்படையில் இருவருக்கும் தலா 15,000 ரூபாய் வழங்கப்பட்டு அந்த பிணையாளிகள் போலியான முறையில் சமர்ப்பிக்கப்பட்ட விவகாரம் தெரியவர நீதிமன்றத்தை ஏமாற்றிய விவகாரம் அதேபோல் நம்பிக்கையை சீர்குலைத்த விவகாரம் ஆகிய இரு விடயங்களை அடிப்படையாக வைத்து மீண்டும் கபில சந்திரசேனவை கைது செய்யவாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. எனவே இந்த உத்தரவுக்கு அமைவாக அவர் நேற்று தினம் கைது செய்யப்படவிருந்தார். எனவே இப்ப வந்திருக்கின்ற சாட்சியங்களுக்கு அமைய அவர் நீதிமன்றில் சட்டத்தரணியில் ஊடாக முன்னிலையாவதற்கான தயார் நிலை இருந்தபோதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றுவதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த சம்பவத்தில் இந்த மரணமானது மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே இதே போன்ற சம்பவம் உங்களுக்கு தெரியும், மத்திய வங்கியின் திரைச்சேரியினுடைய வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தில் இருந்து ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றுக்கு செலுத்தப்படவிருந்த கடன் மறுசெலவினூடாக செலுத்தப்படவிருந்த கடன் தொகையானது 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் ஹேக்கர்களால் கைப்பற்றப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய பேசுபொருளாக மாறியிருந்தது. எனவே அந்த சம்பவம் தொடர்பாக மத்திய திரைச்சேரியினுடைய வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் 5 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த விடயத்தில் இந்த கொடுக்கல் வாக்களை மேற்கொண்ட அதிகாரி ஒருவர் பணி நீக்கம் செய்யப்பட்டு விசாரணை இடம்பெற்று வந்த காலப்பகுதியில் அவரும் அவருடைய வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருந்தது. அது கொலை தற்கொலை என்று பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட இப்போது உதய கவர்மெண்ட்பிள்ளை அந்த சம்பவம் தொடர்பாக அவர் கொலை செய்யப்பட்டதாக ஒரு தகவலை வெளியிட எனவே அவர் தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆரம்பித்திருக்கிறது. எனவே அது தொடர்பான சாட்சி இருந்தால் முன்வைக்குமாறு அவருக்கு அழைப்பாணை விடுக்கப்படும் நிலையில் உதய கவர்மெண்ட்பிள்ளைக்கு எதிராக அந்த அதிகாரியினுடைய மனைவி இப்போது போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு எடுத்திருக்கிறார். கணவனுடைய மரணத்தில் சந்தேகம் இல்லை என்பதாக அவர் தெரிவிக்க இந்த விவகாரம் ஒருபுறம் சூடுபிடித்திருக்கிறது. இரண்டு முக்கியமான வழக்குகள் ஊழல் வழக்குகள். எனவே அந்த வழக்குகளுடைய முக்கியமான சாட்சியாளர் இவர் இப்போது சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இது இப்போது இலங்கையில் மிகப்பெரும் பேசுபொருளாக மாறியிருக்க தொடர்பாகவும் இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதான செய்திகள் பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே இவ்வாறு இருக்க இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நேற்று தினம் ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்து பல விடயங்களை தெரிவித்திருக்கிறது. கபில சந்திரசேன மரணத்தில் பெரும் மர்மம் சதித்திட்டமாக இருக்கலாம் பொதுஜன பெரமுன சந்தேகம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் சாதாரண தற்கொலை அல்ல, இதன் பின்னணியில் மிக மோசமான சதித்திட்டங்கள் மற்றும் அதிகாரிகளின் மிரட்டல்கள் இருக்கலாம் என தாமும் சந்தேகிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார். நேற்று வெள்ளிக்கிழமை பத்திரமுள்ள நெலும் மாவட்டத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக தற்போது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிற நிலையில் இந்த சம்பவம் குறித்து இப்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கருத்துக்களை முன்வைக்கிறது. அந்த வகையில் ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் கடந்த 2020 பிப்ரவரி மாதம் 6 முதன் முதலில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட நிலையில் தான் இப்போது இந்த விவகாரம். அவருடைய கைதுக்கு பிறகான சம்பவம் அப்போது அவர் மீண்டும் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இப்போது மீண்டும் கைது செய்யப்பட்டு இப்போது அவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக சாகர காரியவசம் அவர்களும் தகவலை முன்வைத்திருப்பதாக தெரிய வருகிறது. கபில சந்திரசேனவின் மரணம் குறித்து எமக்கும் தகவல் கிடைத்தது, ஆனால் இது தற்கொலையா கொலையா அல்லது கட்டாயப்படுத்தி தற்கொலை செய்ய வைக்கப்பட்டதா என்பது குறித்து எங்களுக்கு பெரும் சந்தேகம் எழுந்திருக்கிறது. எனவே இந்த கபில சந்திரசேன் என்பவர் கடந்த காலத்தில் பெரிதும் பேசப்பட்ட ஒரு நபராவார். அவர் நீதிமன்றில் ஒரு சத்திய கடதாசியை தாக்கல் செய்திருந்தார். அதில் அவரை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தின் அறைக்கு அழைத்து சென்று பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயகம் என்பவரால் தனிப்பட்ட முறையில் மிக கொடூரமாக முறையில் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருப்பதார் என்பதாக இப்போது காரியவசம் தெரிவித்திருக்கிறார் என்பது முக்கியமான தகவலாக இருக்கிறது. அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்திருப்பது செய்தியும் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம்.
ஆளும் கட்சி இந்த சம்பவம் தொடர்பாக கருத்துக்களை முன்வைக்கிறது என்ற தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. கபிலவின் மரணத்தை மூடி மறைக்க மாட்டோம், ஆளும் கட்சி எம்பி உறுதி என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டிருப்பது நாங்கள் காணலாம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் குறித்து அவசரப்பட்டு எவ்வித முடிவுகளுக்கும் வர தேவையில்லை என்பதாக அவர்கள் தெரிவித்த தகவல் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே கடந்த கால ஆட்சியாளர்களைப் போலன்றி எமது அரசாங்கத்தில் எந்த ஒரு சம்பவமும் அரசியல் தேவைகளுக்காக மூடி மறைக்கப்பட மாட்டாது என தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியாராஜ் தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் வெள்ளிக்கிழமை நேற்று ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போது இந்த விடயங்களை அவர் கூறுகிறார். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவை மீண்டும் கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் போலீசாரின் தாமதம் காரணமாகவே இந்த மரணத்தை தடுக்க முடியாமல் போனதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. உண்மையில் எமது நாட்டில் ஒரு பெரிய நிலை இருக்கிறது. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தவுடன் எதிர்கட்சியை சேர்ந்த சிலர் மிகவும் அவசரப்படுகிறார்கள், பதற்றம் அடைகிறார்கள், உடனடியாக பலவிதமான முடிவுகளையும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க தொடங்குகிறார்கள். ஆனால் நாம் மிகவும் பொறுப்பு வாய்ந்த ஒரு அரசாங்கமாகவும் பொறுப்புள்ள மக்களாகவும் செயற்பட வேண்டும். ஒரு நாட்டில் ஒரு மரணமோ ஊழலோ அல்லது வேறு ஏதேனும் குறித்து குற்றச் செயல் நடந்தால் அது குறித்து விசாரணை நடத்தும் நிறுவனங்கள், புலனாய்வாளர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் தங்களது முறையான ஆய்வுகளுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வருவதை அடிப்படையாக கொண்டே நாம் ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியும். எனவே இந்த சம்பவம் குறித்து போலீசார் மற்றும் புலனாய்வு பிரிவினரின் முறையான விசாரணைகள் முடிவடைந்த பின்னரே எம்மால் இறுதி முடிவை கூற முடியும். கடந்த காலங்களில் எமது நாட்டில் இடம்பெற்ற மிகப்பெரிய ஒரு நிதி மோசடி ஒன்று இந்த யாபஸ் கொடுக்கல் வாங்கலாகும். இது தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தற்போது உயிரிழந்திருக்கிறார். இந்த விடயத்தில் நாம் அவசரப்படவோ அல்லது பதற்றப்படையவோ இல்லை, தேவையும் இல்லை. இதை புலனாய்வு பிரிவினர் போலீசாரிடம் ஒப்படைத்து அவர்களின் விசாரணைகளுக்கு இடமளிக்க வேண்டும். ஆனால் எமது அரசாங்கத்தின் கீழ் உத்தியோகபூர்வமாக ஒரு உறுதியை எம்மால் வழங்க முடியும். கடந்த காலங்களில் நாட்டில் பல பெரிய குற்றங்களும் நிதி மோசடிகளும் மனித கொலைகளும் நடந்தன. அவற்றை எல்லாம் மூடி மறைக்க விசாரணை அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள். சில மணி நேரங்களுக்கு இரண்டு முறை வரமரசு பரிசோதனை பல நாடுகள் அரங்கேற்றினர். ஆனால் எமது ஆட்சிக் காலத்தில் நடக்கும் எந்த ஒரு சம்பவத்தையும் அரசியல் தேவைகளுக்காக மூடி மறைக்கவோ புறக்கணிக்கவோ நாம் ஒருபோதும் தயாராக இல்லை. நடந்தது என்ன என்பதற்கான சரியான காரணங்களை கண்டறிந்தும் அதை நாட்டு மக்களுக்கு மிகவும் தெளிவாக வெளிப்படுத்துவோம் என்பதாகவும் நேற்று தினம் ஆளும் கட்சி எம்பி அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்த தகவலும் முக்கியமாக இருப்பது காணலாம். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மரணம் தொடர்பாக இந்த நேரத்தில் எவ்வித உறுதியான கருத்தையும் தெரிவிக்க முடியாது என்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மரண பரிசோதனை அறிக்கை வெளிவந்த பின்னரே இதுகுறித்து உறுதியான கருத்தை வெளியிட முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த மரணம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தற்போது மரண பரிசோதனை வருகிறது. அதன் பின்னர் சட்ட வைத்திய அதிகாரிகள் விடயங்களை தெளிவுபடுத்துவார்கள். சம்பவம் குறித்து போலீசார் அனைத்து கோணங்களில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த தகவல் இருக்கிறது. எனவே நேற்று தினம் அவரிடம் ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பினார்கள். நேற்று தினம் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட போது அவரை கைது செய்திருந்தால் இந்த நடந்திருக்காது அல்லவா என்பதான ஒரு கேள்வி கேட்கப்பட அதற்கு பதிலளிக்க அவர் போலீசார் இத்தொடர்பில் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருந்தார்கள், ஏனெனில் நேற்றைய பின்னரே போலீசாருக்கு இதுகுறித்து தெரிய வந்திருக்கிறது. இரவுக்குள் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று போலீசார் நினைத்திருக்க மாட்டார்கள். மறுநாள் காலையில் அவரை கைது செய்ய திட்டமிட்டிருக்கலாம். அவர் ஏற்கனவே போலீஸ் காவலில் இருந்து விடுதலையான ஒருவர், நீதிமன்ற உத்தரவும் இருந்ததும் இதுகுறித்து போலீஸ் மாதிபரையும் விடவுங்கள். எவ்வாறாயினும் இது தொடர்பாக இப்போது உறுதியான கருத்தை கூற முடியாது. மரண பரிசோதனை பின்னரே எதனையும் கூற முடியும் என்பதாகவும் நேற்று தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்களும் இந்த சம்பவம் தொடர்பாக தன்னுடைய கருத்தை முன்வைத்த விவகாரங்களும் பிரதானமாக இருப்பதை காரணம். இதேபோல எதிர்கட்சி ஒரு வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. பாதுகாப்பு அரசின் பொறுப்பு, எதிர்கட்சி வலியுறுத்தல் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மதுரமான செய்திகளும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த விவகாரம் குறித்தும் நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றைய தினம் இந்த சம்பவம் தொடர்பாகவும் இவ்வாறான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அந்த வகையில் நாட்டின் பிரதான ஊழல் வழக்குகளின் முக்கிய சாட்சிகள் மரணமுறையில் உயிரிழப்பது மிகவும் ஆபத்தானது மற்றும் பாரதூரமான ஒரு நிலையாகும். எனவே பாரிய ஊழல் வழக்குகளில் முக்கிய சாட்சிகளையும் மதுரமான விடயங்களையும் பாதுகாப்பது, முக்கியமான குற்றஞ்சாட்டப்பட்டவர்களையும் பாதுகாக்க வேண்டியது முழு பொறுப்பும் அரசாங்கத்திற்கு உரியதாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பெரேரா வலியுறுத்தியிருக்கிறார். கொழும்பில் ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை அவர் கூறியிருக்கிறார். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவுக்கு பிணை வழங்கப்பட்டது. அதன் பின்னர் அவர் மீண்டும் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்படவிருந்த நிலையில் திடீரென உயிரிழந்தார். உண்மையில் இது மிக ஆபத்தான மற்றும் பாரதூரமான ஒரு நிலையாகும். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் திரைசேரில் 2.5 மில்லியன் டாலர் மோசடி நடந்த போதும் அரசாங்கம் தலையிட்டு அதன்
கீழ்நிலை அதிகாரிகள் சிலரை பணிநீக்கம் செய்தது. அங்கு இந்த மோசடி குறித்து புகார் அளித்த ரங்க ராஜபக்ஷ என்ற அதிகாரி மர்மமான முறையில் உயிரிழந்தார். இன்று வரை அது தற்கொலையா அல்லது கொலையா என்று யாராலும் கூற முடியாதிருக்கிறது. அரசாங்கம் என்னதான் விளக்கம் அளிக்க முயன்றாலும் அந்த மரணத்தில் நியாயமான சந்தேகம் இருக்கிறது. எனவே சர்வதேச விசாரணை ஒன்றையாவது நடத்தி அவரது மரணத்தின் உண்மைத்தன்மையை கண்டறியுமாறு நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டோம். ஆனால் அரசாங்கம் அதற்கு இன்னும் சாதகமான பதிலை அளிக்கவில்லை என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். உண்மையில் இங்கு என்ன நடக்கிறது? இந்த மோசடிகளை மூடி மறைப்பதற்காகவே இந்த அதிகாரியின் உயிர் பறிக்கப்பட்டதா என்ற பல சந்தேகம் நாட்டு மக்களிடையே இருக்கிறது. இப்போது அதே போன்ற ஒரு நிகழ்வு தான் இங்கும் நடந்திருக்கிறது. ராஜபக்சேகரின் ஆட்சி காலத்தில் ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக கபில சந்திரசேன மீது மிக கடுமையான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அவர் விளக்க முறையில் வைக்கப்பட்டிருந்தார். எனவே இவ்வாறான சாட்சியங்களையும் குற்றச்சாட்டப்பட்டவர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு என்பதாகவும் நேற்று தினம் அவர் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை காணலாம். எனவே தொடர்ந்தும் விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் இதனுடைய முடிவுகள் எவ்வாறு வருகிறது என்பதை. அடுத்து இன்று தினம் மற்றொரு முக்கியமான தகவல், நேற்று தினம் இலங்கையினுடைய இன்னும் ஒரு சர்வதேச உறவு வலுப்பட்ட நாளாக நாங்கள் இருப்பதை நாங்கள் காணலாம். வியட்நாம் ஜனாதிபதி நாட்டுக்கு வருகின்றார். அவரோடு ஜனாதிபதி அன்ரோக்கும் அரசாநாயக பேச்சுவார்த்தை நடத்தினார். 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சிடப்பட்டன. பாராளுமன்றத்தில் வியட்நாம் ஜனாதிபதி உரை நிகழ்த்தினார். அது தொடர்பான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய முதற் பக்க செய்தி, வியட்நாம் ஜனாதிபதிக்கு செங்கம்பள வரவேற்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பட லங்காதி பத்திரிகைகள் மதுரமான செய்திக்கு தலைவர் விடுகிறது. ஜனபதி டோ லாம்ட் ஜனபதி அனுரகின் உனுசும் பிலிகனிமாக் என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகையும் புகைப்படுவதன் கூடிய செய்தியாக அதனை தந்திருக்கிறது. விசேட உரையாற்றுவதற்காக பார்லிமெண்ட் ஜனாதிபதிக்கு முப்படை அணிவிப்பு செங்கவள வரவேற்பு அளிக்கப்பட்டதாகவும் அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வியட்நாம் ஜனாதிபதி நேற்று வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு பார்லிமெண்ட்டுக்கு வருகை தந்தார். எனவே இவரின் வருகையை முன்னிட்டு பார்லிமெண்ட் சுற்றுவட்ட பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அங்கு மேற்கொள்ளப்பட்ட விவகாரங்களும் பிரதானமாக நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே பார்லிமெண்டிலிருந்து அவர் படங்கள் பொறிக்கப்பட்ட பதாகைகள் கட்டப்பட்டு வியட்நாம் இலங்கை தேசிய கொடிகள் பறக்கவிடப்பட்டிருந்த விடயங்களை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். மிக நீண்ட வாகன பேரணியாக பாராளுமன்றத்துக்கு வருகை தந்த வியட்நாம் ஜனாதிபதிக்கு பாராளுமன்ற நுழைவாயில் பகுதியில் வீதியின் இருபுறமும் முப்படையினரும் அணிவகுத்து நின்று மரியாதை செலுத்தினார்கள். அவர் பாராளுமன்றத்தை வந்தடைந்தார். அவரை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன, பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர ஆகியோர் வரவேற்று செங்கம்பள வரவேற்பு அளித்து அழைத்து சென்றார்கள். அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் சபாநாயகருக்கும் வியட்நாம் ஜனாதிபதிக்கும் இடையில் சிறியதொரு சந்திப்பு இடம்பெற்றது. இதில் இலங்கை வியட்நாம் பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தினுடைய தலைவர் அமைச்சர் தம்பிக்க பட்டபேந்திகை மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணிதர் ஆகியோரும் பங்கேற்றிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து வியட்நாம் ஜனாதிபதி பாராளுமன்ற விருந்தினர்களுக்கான விசேட புத்தகத்திலும் தனது குறிப்பை பதிவு செய்தார். எனவே இதனைத் தொடர்ந்து காலை 11:30 மணிக்கு பாராளுமன்றம் கூடுவதற்கான கோரம் மணி ஒழிக்கப்பட்டு 11:35 மணிக்கு சபாநாயகர் மற்றும் செயலாளர் ஆகியோர் வியட்நாம் ஜனாதிபதியை சபை நடுவால் அழைத்து வந்து சபாநாயகரின் ஆசனத்துக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த விசேட ஆசனத்தில் அமர செய்தார்கள். வியட்நாம் ஜனாதிபதியின் விசேட உரையை நேரடியாக கண்டுகளிப்பதற்காக கலரியில் வியட்நாம் தூதுக்குழுவினர் 100 அதிகமானவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அத்தோடு சபாநாயகரின் விருந்தினர்களாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் சபாநாயகர் மகிந்தயாப்பா அபயவர்தனம், பிரதம நீதியரசர், அரச கணக்காய்வாளர் நாயகம் உள்ளிட்ட அரச உயர் அதிகாரிகள் பலரும் அமர்ந்திருந்தார்கள். அத்துடன் வெளிநாட்டு தூதுவர்கள், அமைச்சுகளின் செயலாளர்கள், முப்படைகளின் தளபதிகள், மதத் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கேலரியில் அமர்ந்திருந்து வியட்நாம் ஜனாதிபதியின் உரையை செவிசாய்த்துக் கொண்டிருந்தார்கள். அதே நேரம் ஆளும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலான சபையில் அமர்ந்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து வியட்நாம் ஜனாதிபதியை வரவேற்று சபாநாயகர் உரை நிகழ்த்தினார். தொடர்ந்து 11:40 மணிகளில் வியட்நாம் ஜனாதிபதி உரையை ஆரம்பித்திருந்தார். 12:05 மணிக்கு நிறைவு செய்தார். இதன்போது வியட்நாம் ஜனாதிபதி தெரிவித்த தகவலும் முக்கியமான செய்திகளாக பத்திரிகைகள் வந்திருக்கிறது. அமைதியின் மதிப்பை ஆழமாக உணர்கிறோம், பாராளுமன்றத்தில் வியட்நாம் ஜனாதிபதி உரை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதுகுறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அவர் தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் பார்க்கலாம். நடுத்தர மற்றும் சிறிய அளவிலான நாடுகள் மோதலின் மூலம் அதிகாரத்தை தேடுவதில்லை. ஒற்றுமை, சர்வதேச சட்டம், தன்னிறைவு, தரமான நிர்வாகம், தமது மக்களின் நம்பிக்கை மற்றும் நாடுகளுக்கு இடையிலான நம்பிக்கை ஆகியவற்றின் மூலம் நாம் அதிகாரத்தை தேடுகின்றோம். அமைதியின் மதிப்பை வியட்நாம் ஆழமாக உணர்ந்திருக்கிறது, ஏனெனில் நாங்கள் போர்களை அனுபவித்திருக்கின்றோம். சுதந்திரத்தின் மதிப்பை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம், ஏனெனில் இந்த சுதந்திரத்தை மீட்டெடுக்கவும் பாதுகாக்கவும் நாங்கள் ஒரு நீண்ட போரை நடத்த வேண்டி இருந்தது. வளர்ச்சியின் மதிப்பை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் என வியட்நாம் சோசலிச குடியரசின் ஜனாதிபதி டோ லாம் தெரிவித்திருப்பதாக
அந்த செய்தி தொடர்கிறது. இலங்கை தீவிர அரசுமுறை விஜயத்தை மேற்கொண்ட வியட்நாம் ஜனாதிபதி டோலாம் நேற்று பார்லமெண்ட்டுக்கு உரை தந்து விசேட உரை நிகழ்த்தும் போதே இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். வியட்நாம் மக்களின் வரலாற்று நினைவுகளிலும் இதயங்களிலும் இலங்கைக்கு ஒரு தனி இடம் உண்டு. வியட்நாமின் புரட்சிகர போராட்ட காலங்களில் அதிபர் ஹோசிமின் மூன்று வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றார். 2013 ஆண்டு கொழும்பில் திறந்து வைக்கப்பட்ட அவரது திருவுருவச் சிலை இலங்கை மக்கள் வியட்நாம் மக்கள் மீது கொண்டுள்ள அன்பின் எழுச்சியூட்டும் அடையாளமாக மாறியிருக்கிறது. வியட்நாமும் இலங்கையும் புவியியல் ரீதியாக வெகு தொலைவில் இருந்தாலும் நமது வரலாறு, கலாச்சாரம் மற்றும் வளர்ச்சிக்கான அபிலாசைகள் நம்மை நெருக்கமாக்குகின்றன. இரு நாடுகளும் நீண்டகால பாரம்பரியத்தையும் செழுமையும் அடையாளத்தையும் கொண்டிருக்கின்றன. 1920 ராஜதந்திர உறவுகள் ஏற்படுத்தப்பட்டு வியட்நாம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான உறவும் அரை நூற்றாண்டுக்கு மேலாக வளர்ந்து வந்திருக்கிறது. கடந்த ஆண்டு நமது அரசதந்திர உறவுகளின் 56வது ஆண்டை கொண்டாடினோம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வியட்நாமுக்கு வருகை தந்து ஓசிமின் நகரில் நடைபெற்ற சர்வதேச விசாக் நிகழ்வில் கலந்து கொண்டார். எமது இரு நாடுகளும் எதிர்காலத்தில் 1 பில்லியன் அமெரிக்க டாலர் இருதரப்பு வர்த்தக இலக்கை எட்ட ஒப்புக்கொண்டிருக்கின்றன. ஒற்றுமை, சர்வதேச சட்டம், தன்னிறைவு, தரமான நிர்வாகம், நமது மக்களின் நம்பிக்கை மற்றும் நாடுகளுக்கு இடையிலான நம்பிக்கை ஆகியவற்றின் மூலம் நாம் அதிகாரத்தை தேடுகின்றோம். அமைதியின் மதிப்பை வியட்நாம் ஆழமாக உணர்ந்திருக்கிறது. ஏனெனில் நாங்கள் போர்களை அனுபவித்திருக்கின்றோம். சுதந்திரத்தின் மதிப்பை நாங்கள் உணர்கிறோம். ஏனெனில் அந்த சுதந்திரத்தை மீட்டெடுக்கவும் பாதுகாக்கவும் நாங்கள் ஒரு நீண்ட போரை நடத்த வேண்டியிருந்தது. வளர்ச்சியின் மதிப்பை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். ஏனெனில் நாங்கள் வறுமையிலிருந்து எமது பயணத்தை தொடங்கினோம். நண்பர்களின் மதிப்பை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். ஏனெனில் எமது கடினமான ஆண்டுகளில் உங்கள் மக்கள் உட்பட உலகின் முற்போக்கு மக்களிடமிருந்து விலைமதி பெற்ற ஆதரவையும் ஒற்றுமையும் அன்பையும் நாங்கள் பெற்றோம். வியட்நாம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான உறவில் ஆழமான, உறுதியான மற்றும் பயனுள்ள ஒரு புதிய வளர்ச்சி காலத்தை உருவாக்குவோம் என்று நாம் நம்புகின்றோம். வியட்நாம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான நட்பு மற்றும் ஒத்துழைப்பு பிணைப்பு எமது இரு மக்களின் நலனுக்காகவும் பிராந்தியத்தில் உலகிலும் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்புக்காகவும் தொடர்ந்தும் மேம்படும் என்பதாகவும் வியட்நாம் ஜனாதிபதி டோலாம் அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது தெரிவித்த தகவலும் கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக பிரதானமாக இருப்பதை காணலாம். இதேபோல வியட்நாமுக்கும் இலங்கைக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சத்திடப்பட்டன. ஆதரவான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடுகிறது. வியட்நாம் இலங்கை இடையே 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாற்றம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வியட்நாம் மற்றும் இலங்கைக்கு இடையில் காய்ச்சாத்திடப்பட்ட 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொள்ளும் நிகழ்வு இரு நாடுகள் தலைவர்களின் முன்னிலையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. வியட்நாம் இலங்கை உறவுகளின் ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தும் வகையில் சுற்றுலாத்துறை, பாதுகாப்பு அலுவலர்கள், தொடர்பு, மதம், சிவில், வர்த்தகம், போக்குவரத்து மற்றும் பொருளாதாரம், விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இதன்போது பரிமாறிக்கொள்ளப்பட்டன. அதேவேளை வியட்நாம் அரசாங்கத்தினால் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட 100 மெட்ரிக் டன் உரத்தொகுதி வியட்நாம் நிதியமைச்சர் ஆன்கோ வெண்டுவான் மற்றும் வியட்நாம் தேசிய ரசாயன குழுவின் பிரதம பணிப்பாளர் நுயன் ஹூடு ஆகியோரால் விவசாய அமைச்சின் செயலாளர் டி பி விக்ரமசிங்கவிடம் உத்தியோகபூர்வமாக நேற்று தினம் கையளிக்கப்பட்ட விவகாரங்களும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த நிகழ்வின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் உரையாற்றும் போது பல முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே அவர் தெரிவித்த கருத்தும் இன்று தினம் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். 2030 வியட்நாம் இலங்கை வர்த்தகத்தை 1 பில்லியன் டாலராக உயர்த்துவது எமது இலக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வியட்நாம் ஜனாதிபதி இலங்கைக்கு வருகை தந்திருப்பதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் மேலும் வலுவடைகிறது. 2030 இருதரப்பு வர்த்தகத்தை 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்துவதே தமது பிரதான இலக்கு என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். வியட்நாமின் ஜனாதிபதியாக டோலாம் பதவியேற்றதன் பின்னர் தெற்காசிய பிராந்தியத்தில் மேற்கொள்ளும் முதலாவது அரச பயணமாக இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்வது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வியட்நாம் சோசலிச குடியரசின் ஜனாதிபதியும் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய செயற்குழுவின் பொதுச் செயலாளருமான டோலாமும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் இடையிலான கூட்டு ஊடக சந்திப்பின் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உலக அரசியல் வரைபடத்தில் வியட்நாமை நாம் வெறும் நாடாக மட்டும் பார்க்காமல் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான தாராள பொருளாதார பெருமிதமாகவும்
அதே போன்று பொருளாதார மாற்றத்தின் ஒரு வாழும் சாட்சியாகவும் பார்க்கிறோம் என்பதை நினைவுபடுத்த வேண்டும் என்பதாகவும் ஜனாதிபதி அலோக்குமார் ரிசாநாயக்கு சுட்டிக்காட்டினார். ஒடுக்கப்பட்ட நாடுகளின் விடுதலை போராட்டங்களுக்கு உத்வேகம் அளித்த ஒரு வரலாற்று பின்னணி வியட்நாமுக்கு இருக்கிறது. இன்னல்களை கடந்து வந்ததற்காக வாழும் சான்றுகளோடும் தற்காலத்தில் தென்கிழக்காசிய நாடாக இருந்த நிலையிலும் கூட ஒரு பிரதான உற்பத்தி மையமாக வியட்நாம் உருவெடுத்திருந்த விதம் குறித்து வியட்நாமுக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இலங்கை போன்ற சுதந்திரத்தை மதிக்கும் நாடு வியட்நாம் போன்ற வரலாறை கொண்ட நாட்டுடன் இவ்வாறு நெருங்கிய உறவை பேணுவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காலம். எனவே இலங்கை போது சர்வதேச நாடுகளுடனான ஒத்துழைப்புகளை மேலும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அண்மையில் ரஷ்ய சுகாதார அமைச்சர் நாட்டுக்கு வருகை தந்தார். அவர் பல்வேறு ஒப்பந்தங்கள் மற்றும் பல்வேறு விடயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த சென்றார். அதன் பிறகு மாலத்தீவு ஜனாதிபதி முகமது மொயிசு அவர்கள் நாட்டுக்கு வருகை தந்து மாலத்தீவு இலங்கையுடனான பல்வேறு ஒப்பந்தங்கள் கச்சிடப்பட்டன. எனவே இப்போது வியட்நாம் ஜனாதிபதி நாட்டுக்கு வருகை தந்து வியட்நாம் இலங்கையுடனான உறவுகளை வலுப்படுத்துவதோடு $1 பில்லியன் பெருமதியான முதலீடு தொடர்பான விடயங்கள் அதே போல பல்வேறு ஒப்பந்தங்கள் தொடர்பான விடயங்கள் குறித்தும் கவனம் எடுத்தப்பட்டிருக்கின்றன. சர்வதேச நாடுகளுக்கும் இலங்கைக்கு இடையான ஒப்பந்தங்கள் இப்போது அதிகரித்து வருகின்றன. ஒத்துழைப்புகள் அதிகரித்து வருகிறது. சர்வதேச அளவில் இலங்கையினுடைய இந்த வளர்ச்சி போக்கை அடைவதற்கான ஒத்துழைப்புகளை இலங்கை அரசாங்கம் பெற்று வருகின்ற விடயத்தின் மற்றும் ஒரு சாட்சியாக இந்த விஜயமும் இந்த சந்திப்புகளும் அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்க அடுத்து நாங்கள் மேலதிக செய்திகள் தொடர்பில் பார்க்கலாம். நீதிமன்ற செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகையில் இடம்பிடித்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி, May 9 வன்முறை நட்டையீடு கோட்டாபேக்கு மீண்டும் அறிவித்து விடுக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு என்பதான ஒரு தகவலும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிலிருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற முக்கியமான செய்திகள் துறவில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று தினம் மற்றொரு முக்கியமான தகவல் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. மே 9 வன்முறை நட்டையீடு கோட்டாபயவுக்கு மீண்டும் அறிவித்தல், விடுக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 2022 ஆண்டு மே 9 வன்முறையின் போது தமது சொத்துக்களுக்கு சேதப்படுத்தப்பட்டதாக கூறி சட்டவிரோதமான முறையில் நட்டையீடு பெற்றுக் கொண்ட முன்னாள் அமைச்சரிடமிருந்து அந்த பணத்தை மீளப் பெறுவதற்கு உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு மீண்டும் அறிவுறுத்தல் விடுக்குமாறு உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இந்த அடிப்படை உரிமை மனு தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வழக்கின் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டிருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு இவ்வாறான அழைப்பாணையை விடுக்குமாறு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நேற்று தினம் மனுதாரர் தரப்புக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. முன்னதாக பல சந்தர்ப்பங்களில் இவருக்கு அறிக்கை அனுப்ப உத்தரவிடப்பட்டிருந்த போதிலும் அந்த செயல்முறை மீண்டும் முறையாக பூர்த்தி செய்யுமாறும் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக செய்ய தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 2022 மே 9 காலிமுகத்திலே அமைக்கப்பட்டிருந்த கோட்டா கோகம போராட்டக்காரர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து நாடு முழுவதும் அப்போதைய ஆளும் கட்சியான முட்டுக்கட்சியின் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வீடுகள் மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டதோடு தீக்கரையாக்கப்பட்டன. அவ்வாறு சேதமடைந்த சொத்துக்களுக்கு அரசு நிதியிலிருந்து நட்டையீடு வழங்க அப்போதைய அமைச்சரவை தீர்மானித்திருந்தது. அமைச்சரவையின் தீர்மானமானது சட்டவிரோதமானது எனவும் இது பொதுமக்களின் வரிப்பணத்தை தவறாக பயன்படுத்ததாகும் எனவும் தெரிவித்தே இந்த அடிப்படை உரிமைகள் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த நட்டையீடு வழக்கு வழங்கப்பட்டமை சட்டவிரோதமானது என அறிவிக்குமாறும் சட்டத்துக்கு புறம்பாக நட்டையீடு பெற்று அமைச்சரிடமிருந்து அந்த பணத்தை மீட்டு அரசாங்கத்திடம் வழங்குவதற்கு உத்தரவிடுமாறும் கோரி மனுதாரர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் இன்றைய தினம் நீதிமன்றம் தொடர்புடைய செய்தி பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். யோசித்த ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு ஆரம்ப கட்ட ஆட்சேபனை குறித்த தீர்மானம் 14 அறிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித்த ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் ஆரம்ப கட்ட ஆட்சேபனைகள் மீதான தீர்மானம் எதிர்வரும் 13 அறிவிக்கப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று அறிவித்திருக்கின்றது. கொழும்பு மேலும் நீதிபதி உதய சரணத்துக்கு முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு நேற்று தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று தினம் வழக்கு விசாரணையின் போது யோசித்த ராஜபக்சே சார்பில் உள்ளான ஜனாதிபதி சம்பத் மெண்டிஸ் நீதிமன்றில் விசேட விடயம் ஒன்றை முன்வைத்து இந்த வழக்கின் முதலாவது குற்றச்சாட்டான சதித்திட்டம் தீட்டியமை தொடர்பில் பிரதிவாதியாக பெயரிடப்பட்ட டெய்சி ஃபாரஸ் என்பவர் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் மன்றில் சுட்டிக்காட்டினார். முக்கிய பிரதிவாதி ஒரு விடுவிக்கப்பட்ட நிலையில் எனது சேவை பெறுநருக்கு எதிராக அதே குற்றச்சாட்டின் கீழ் வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாது என்பதாக தெரிவித்தார். மேலும் இத்தொடர்பான ஆரம்ப கட்ட ஆட்சேபனை ஆவணங்களையும் அவர் நீதிமன்றில் கையெழுத்தார். இதற்கு பதிலளித்த பிரதி சொலிசிட்டர் ஜனக பண்டார இரண்டாவது பிரதிவாதியான டெய்சி ஃபாரஸ் அவரது மோசமான உடல்நிலை கருத்தில் கொண்டே வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டாரே தவிர குற்றச்சாட்டின் அடிப்படையில் அல்ல என தெரிவித்தார். எனவே இது யோசித ராஜபக்சவின் தரப்பு முன்வைக்கும் வாதத்துக்கு பொருந்தாது எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஆட்சேபனை தொடர்பில் சட்டமாதிபர் உத்தியபூர்வ நிலைப்பாட்டை அறிவிக்க கால அவகாசம் கோரியதை அடுத்து ஏறும் திங்கட்கிழமை மீண்டும் வழக்கை அளிக்க நீதிபதி இதன்போது உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து கடந்த காலங்களில்

நீதிமன்றம் உத்தரவு, வெளிநாட்டு பயணத்தடையும் விதிப்பும், சிறுமியின் தாயும் சந்தேக நபர், விசாரணை தீவிரம் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். 15 வயது சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயத்துக்கு உட்படுத்ததாக கூறப்படும் விவகாரத்தில் அனுராதபுரம் அட்டமஸ்தானங்களின், அதாவது என் புனித வழிபாட்டு தலங்களினுடைய விகாராதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் மற்றும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயை உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு அனுராதபுரம் நீதவான் சியப்பத் கசிந்து விக்ரமரத்ன நேற்று நிட்டம்போ போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அத்துடன் சந்தேக நபரான பல்லேகம ஹேமரத்ன தேரர் வெளிநாடு செல்வதை தடுக்கும் வகையில் பயணத்தடை உத்தரவையும் பிறப்பித்த நீதவான் அதை உடனடியாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாடருக்கு அறிவிக்கவும் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். நீதவான் உத்தியபூர்வ அறையில் இதுகுறித்து வழக்கு விசாரணை செய்யப்படும் நிலையில் அட்டமஸ்தானங்களின் விகாராதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் மற்றும் சிறுமியின் தாயாரை சந்தேக நபர்களாக பெயரிட அனுமதி வழங்குமாறு சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமுலாக்கல் பணிப்பாளர் சட்டத்தண்ணி சஜீவனி அபேகோன் கோரினார். அதன்படி சந்தேக நபர்களான பல்லேகம ஹேமரத்ன தேரர் மற்றும் சிறுமியின் தாயாரை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்குமாறும் அவர் கோரினார். மேலும் பல்லேகம ஹேமரத்ன தேரர் வெளிநாடு செல்வதை தடுக்கும் வகையில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கும் உத்தரவு பிறப்பிக்குமாறும் சட்டத்தரணி சஜீவனி கோரிக்கை விடுத்தார். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமலாக்கல் பணிப்பாளர் சட்டத்தரணியான சஜீவனி அபேகோன் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த கோரிக்கைகளை கவனத்தில் கொண்ட அனுராதபுரம் நீதவான் இந்த விவகாரத்தில் சந்தேக நபர்களான பல்லேகம ஹேமரத்ன தேரர் மற்றும் சிறுமியின் தாயாரை சந்தேக நபர்களாக பெயரிடுமாறு நிட்டம்போ போலீசாருக்கு உத்தரவிட்டார். அதன்படி சந்தேக நபரான வணக்கத்துக்குரிய பல்லேகம ஹேமரத்ன தேரரையும் சிறுமியின் தாயாரையும் உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு நிட்டம்போ போலீசாருக்கு நீதவான் உத்தரவிட்டார். அத்துடன் ஹேமரத்ன தேரரின் வெளிநாட்டு பயணத்தையும் நீதவான் தடை செய்தார். இந்த விவகாரத்தில் நேற்று முன்தினம் தம்புள்ளை பகுதி வர்த்தகருவரும் சிறுமியை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறி கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை நீதிமன்றம் விளக்கமறையில் வைக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சம்பவம் தொடர்பில் கம்பகா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் அத்தனகல்ல உதவி பள்ளி அத்தியட்சகர் தலைமையிலான நிட்டம்போ போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் என்பதும் அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு நீதிமன்றம் தொடர்பான செய்தி ஒன்று இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வருகிறது. ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர் குற்றப்புலனாய் பிரிவினால் கைது என்பதாக அந்த செய்திக்கும் தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சமூக வலைதளங்கள் ஊடாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரி ஆகியோருக்கு அச்சுறுத்தல் விடுத்தவை மற்றும் அவர்களுக்கு அவதூறு பரப்பும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டமை தொடர்பில் ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர் நேற்று மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்டுள்ள சத்தாரத்ன தேரர் நீண்டகாலமாக தான் நடத்தி வரும் யூ டியூப் தளம் மற்றும் ஏனைய சமூக வலைதள கணக்குகள் ஊடாக பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டு வந்த நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுதொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட நீண்டகால விசாரணைகளின் பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அவரது காணொலிகளில் மூலம் போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலும் அவர்களின் தனிப்பட்ட நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டுள்ள தேரரிடம் மத்திய குற்றப்புலனாய் பிரிவு பணியகத்தினர் நேற்றைய தினம் மேலதிக வாக்குமூலங்களை பதிவு செய்திருந்தோடு விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் அவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய தினம் மற்றொரு தகவலும் பிரதானமான செய்தியாக இன்றைய தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை காரணம் இன்றைய லங்கா தீப பத்திரிகைகளுடைய பிரதான செய்திகளில் ஒன்றாக அந்த செய்தி இடம்பெடுத்திருக்கிறது. ஐதிவாசிகம் கடவிழா சம்மாந்துறை நகரசபா கல்முனை பிரதேச சபா சந்த தியான்ன கொமிசமற்ற நியோகம் என்பதாக இன்றைய தினம் அதுரமான செய்தியும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுரமான செய்தியும் அண்மைக்காலமாக பேசுபொருளாக மாறியிருந்த நிலையில் அது குறித்தான உத்தரவு ஒன்றும் நீதிமன்றத்தினால் இப்போது பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி பிரதானமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்போது சம்மாந்துறை நகரசபை மற்றும் கல்முனை பிரதேச சபை ஆகியவற்றுக்கான தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் சம்மாந்துறை நகரசபையில் எல்லை நிர்ணயம் தொடர்பான நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிக்குமாறும் மாகாண சபையில் உள்ளாட்சி அமைச்சுக்கு உத்தரவிட்டிருக்கிற உச்சநீதிமன்றம் கல்முனை பிரதேச சபையின் மற்றும் சம்மாந்துறை நகரசபை தொடர்பான எல்லை நிர்ணய செயற்பாடுகளை நிறைவு செய்த பின்னர் அந்த
பகுதிகளை விசேடமாக வர்த்தமானியில் வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதிக்கும் இவ்வாறு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டு செய்தி பிரதானமாக இருப்பதை காலம் எல்லை நிர்ணய பிரச்சினை காரணமாக அந்த பகுதிகளுக்கான அந்த தேர்தல் இடம்பெறவில்லை. அந்த அடிப்படையில் தான் இப்போது அதற்கான

உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அடிப்படை உரிமை மீறப்பட்டதாக தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவில் நீதிமன்றம் இப்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிற உச்சநீதிமன்றம். அந்த வகையில் சம்மாந்துறை நகரசபை மற்றும் கல்முனை பிரதேசபை ஆகியவற்றுக்கான தேர்தல் உடனடியாக நடத்த வேண்டும். அது தொடர்பான எல்லை நிர்ணய செயற்பாடுகளை விரைவில் நிறைவு செய்து அதனை கெசட்டில் வெளியிடுமாறு ஜனாதிபதிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதேவேளை தேர்தல் ஆணைக்குழு உடனடியாக அந்த தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக லங்கா தீபத்திரிக்கு அந்த செய்தியினை பிரதான செய்தி ஒன்றாக வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் மற்றொரு செய்தியும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்கா ரெடி டு சப்போர்ட் ட்ரூப் இன் டு சைபர் தெப்ஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். இலங்கை உங்களுக்கு தெரியும், அவுஸ்ட்ரேலிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்படவிருந்த பணம் குறிப்பாக வெளிநாட்டு வளங்கள் திரைக்களிலிருந்து ஹேக்கர்களால் கைப்பற்றப்பட்ட கிருதசம் 5 மில்லியன், அதே போல 600 லட்சம் டாலர் களவாழப்பட்டிருக்கிறது. அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு தபால் திணைக்கிறதுடாக வழங்கப்பட்ட பணம். இனி இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பாக அமெரிக்காவுடைய FBI விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இலங்கை அரசாங்கமும் சர்வதேச விசாரணைக்கான ஒத்துழைப்பு பெறுவதற்கான தீர்மானத்தை எடுத்திருந்தது. அந்த அடிப்படையில் இலங்கையில் வந்து இது தொடர்பான விசாரணை மேற்கொள்வதற்கான சட்ட ஏற்பாடுகளையும் சட்ட அனுமதியையும் வழங்குமாறு இப்போது FBI கோரிக்கை முன்வைத்திருக்கிறது. எனவே அது தொடர்பான விசாரணை மேற்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த விசாரணையின் அடிப்படையில் நாங்கள் இலங்கைக்கு வந்து அது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள எங்களுக்கு சட்ட அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்க வளர்வதாக ஐக்கிய அமெரிக்காவுடைய விசாரணை பிரிவாக இருக்கின்ற FBI இவ்வாறு கோரிக்கொண்டு முன்வைத்திருப்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை அந்த செய்திக்கு முக்கியமாக தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இந்த தினம் மற்றொரு தகவல், இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மழை காரணமாக செம்மணி புதைகிளி அகழ்வு பணிகளுக்கும் இடையூறு என்பதாக செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். யாழ்ப்பாணத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை திடீரென பெய்த மழை காரணமாக செம்மணி புதைகிளி அகழ்வு பணிகளுக்கு இடையூறு ஏற்பட்டிருப்பதாக வீரகேசரி பத்திரிகை சொல்கிறது. செம்மணி மனித குலைகளில் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 11ஆம் அகழ்வு பணிகள் நேற்று வெள்ளிக்கிழமை காலை 6 மணியாக இருந்தன. வளரை போன்று அகழ்வு பணி நடைபெற்று வந்த நிலையில் செம்மணி பகுதியில் திடீரென மதிய வேளையில் இவ்வாறு மழை பெய்தமையால் அகழ்வு பணிகள் இடையூறு ஏற்பட்டது. அத்தோடு புதைகுழி பகுதிக்குள் வெள்ள நீர் தேங்க தொடங்கியிருக்கிறது. இதனையடுத்து நல்லூர் பிரதேசபையினால் வெள்ள நீர் வெளியேற்றும் நடவடிக்கை முடக்கப்பட்டன. இதற்கிடையில் நேற்று அகழ்வு பணிகளின் போது எண்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டதோடு ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளில் 2 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைகுழியில் 260 மனித எண்புக்கூடுகள் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 256 தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதோடு அதேவேளை இன்று சனிக்கிழமை 12ஆம் நாள் அகழ்வு பணிகளை அரை நாளுக்கு மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கிடையில் மழை குறுக்கிட்டால் நீதிமன்ற அனுமதியோடு அகழ்வு பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி ஓரிரு கிழமைகளில் பின்னர் நீதிமன்றம் குறிப்பிடும் நாளொன்றில் மீள ஆரம்பிக்க ஒத்திசைகிருப்பதாகவும் சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து தெனியாய பகுதியில் மர்மமான காய்ச்சல் ஒன்று பரவி வருவதாக ஒரு தகவல் இருக்கிறது. டெனியாய பெத்திரியான்னே வைரஸ் உனாக் என்பதாக அந்த செய்திக்கு தலைவரப்படுகிறது. தெனியாய பகுதியில் இப்போது வைரஸ் நோய் ஒன்றுதான் பரவி வருவதாக வைத்திய நிபுணர்கள் கண்டுபிடித்திருப்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகை தலைப்பிட அது தொடர்பான செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே கொட்டபல பகுதியில் பரவி வரும் காய்ச்சல் ஒரு வகை வைரஸ் தொற்று என்பதாக வீரகேசரி பத்திரிகையும் தலைப்பிடுகிறது. கொட்டபல சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பரவி வரும் காய்ச்சல் ஒரு வகை வைரஸ் தொற்று என அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோயியல் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பாலித்த கருணாபேம தெரிவித்திருக்கின்றார். நேற்று ஊடகங்களுக்கு அவர் தெரிவித்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். கொட்டபல பகுதியில் பதிவாகியுள்ள காய்ச்சலானது மெனிங்ஜைட்டிஸ் வைரஸ் நிலைமை என கண்டறியப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு மாத காலத்தில் இந்த வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட 47 நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். காய்ச்சல், கடுமையான தலைவலி மற்றும் வாந்தி ஆகியன இதன் முக்கிய அறிகுறிகளாகும். குறிப்பாக 14 முதல் 15 வயதுக்கு இடைப்பட்ட பாடசாலை மாணவர்களிடையே இது வேகமாக பரவியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட அனைவரும் தெனியாய ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளதோடு அவர்களில் பெரும்பாலானோர் தற்போது குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். இந்த வைரஸானது அசுத்தமான நீர் அல்லது உணவு மூலமே பரவுகிறது. எனவே அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் கொதித்தாறிய நீரை பருகுவதோடு சுத்தமான உணவுகளை உட்கொள்வதும் மிகவும் அவசியமாகும். சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ளும் போது 6 முதல் 7 நாட்களில் நோய் முழுமையாக குணமடைகிறது. தற்போது இந்த நோய் பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதோடு கடந்த சில நாட்களாக புதிய நோயாளிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்படுவதாகவும் நேற்று தினம் அந்த வைத்தியர் நடத்திய ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்ட தகவல்களும்
பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இந்த குர்பான் தொடர்பான செய்தியும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். ஹுல்கியா கடமை நிறைவேற்று தொடர்பாக காணப்பட்ட சர்ச்சைக்குரிய விவகாரத்துக்கு இப்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. அது தொடர்பான செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. ஹுல்கியா அல்லது குர்பானி கடமைக்கு எவ்வித தடையும் இல்லை, உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. புனித அஜ்ஜு பெருநாள் காலப்பகுதியில் முஸ்லிம்களினால் மேற்கொள்ளப்படுகின்ற ஹுல்கியா அல்லது குர்பானி கடமைக்கு எந்தவித தடையும் இல்லை என அரசாங்கம் தொடர்ச்சியாக அறிவித்த நிலையில் அதற்கான உத்தியோகபூர்வ அறிவித்தல் நேற்று வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்டிருக்கிறது. மே 7 அன்று தேதியிடப்பட்ட குறித்த அறிவித்தல் கடிதம் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஆலோக பண்டாரவினால் வெளியிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். இதன் பிரகாரம் விசாக் வாரத்தில் மே 30, 31 மற்றும் ஜூன் 1 ஆகிய திகதிகளில் மாத்திரம் இறைச்சிக்காக விலங்குகளை அறுத்தல், இறைச்சி விற்பனை நிலையங்களை திறத்தல், குதிரை பந்தயம் மற்றும் சூதர் நிலையங்களை திறத்தல் ஆகியவற்றுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. அதேபோல 7 இந்த வருடத்துக்கான விசாக் வாரத்தினை எதிர்வரும் மே 27 திகதி முதல் ஜூன் 2 வரை இலங்கையில் அனுஷ்டிக்க அமைச்சரவை அண்மையில் தீர்மானித்திருந்தது. இதனால் 28 இலங்கை முஸ்லீம்கள் கொண்டாடவுள்ள ஹஜ்ஜு பெருநாளை தொடர்ந்து 3 மேற்கொள்கின்ற ஹுல்கியா செயற்பாட்டுக்கு தடை ஏற்படும் என்ற அச்சம் இலங்கை முஸ்லீம்கள் மத்தியில் நிலவியது. நிலையில் வெசாக் வாரத்துக்குள் உள்வாங்கப்பட்டிருந்த 28 மற்றும் 29 ஆகிய திகதிகளில் ஹுல்கியா குர்பானி செயற்பாடு முன்னெடுப்பதற்கு அனுமதிக்கும் வகையில் மேற்படி வெளியிடப்பட்ட கடிதம் அமைய பெற்றிருக்கிறது. நாட்டில் உள்ள 9 மாகாணங்களிலும் பிரதம செயலாளர்களுக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: அதீன செய்தி பார்வை இருக்கிறோம். அடுத்து நாங்கள் தமிழகம் பக்கம் செல்லலாம். விஜய் அவர்களுடைய ஆட்சி அமைப்பதில் இருக்கின்ற சிக்கல்கள், தடைகள், சோகங்கள், வேதனைகள் தொடர்பான செய்திகள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்று தினம் அவர் பதவியேற்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருந்த போதிலும் நேற்று மாலை மீண்டும் குட்டை குழம்பியிருப்பதாகத்தான் செய்திகள் இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். இன்றைய லங்காதீபத்தினுடைய செய்தி, விஜயிட்ட பகுத்துறைய அரசியம தமிழ்நாடுவே அற்புதையாக்கு என்பதாக இன்றைய லங்காதீபத்திற்கு தலைப்படுகிறது. விஜய்க்கு பெரும்பான்மையின்மையானது தமிழ்நாட்டில் இன்னும் பிரச்சனைகளை தோற்றுவிப்பதாக இன்றைய லங்காதீப் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகின்றது. அதேவேளை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் விஜய்க்கான ஆதரவு அதிகரிப்பு, முதல்வராக பதவியேற்பதில் தொடரும் இழுபறி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது பெரும்பான்மையை தமிழக ஆளுநரிடம் நிரூபித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளதாக நேற்று தெரிவிக்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மூன்றாவது நாளாக நேற்று தமிழக ஆளுநரை சந்தித்து தான் ஆட்சி அமைக்க தேவையான 118 எனும் பெரும்பான்மை இடங்களோடு ஆட்சி அமைக்க உரிமை கோரியதாகவே தெரிவிக்கப்பட்டது. ஆயினும் உத்தியோகபூர்வமாக இடதுசாரிகள் மட்டுமே அவருக்கு ஆதரவு வழங்கியுள்ளமையினால் 116 இடங்கள் மட்டுமே விஜயிடம் உள்ளன. இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் விஜய் தமிழகத்தின் அடுத்த முதல்வராக பதவியேற்க வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான முடிவுகள் கடந்த 4 தேதி வெளியாகியிருந்தன. இந்த தேர்தலில் முதன்முறையாக களமிறங்கிய நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தனி பெரும்பான்மையாக 108 இடங்களில் வெற்றி பெற்றது. எனினும் ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்பதனால் திமுக கூட்டணியிலிருந்த காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, IUML ஆகிய கட்சிகளிடமிருந்து ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்தினால் கோரப்பட்டது. இதில் 20 வருடங்களாக திமுக கூட்டணியிலிருந்த காங்கிரஸ் அங்கிருந்து விலகி இப்போது தனது கூட்டணியை முறித்துக் கொண்டு தாவிக்காவுக்கு நிபந்தனையுடனான தனது ஆதரவை வழங்கியிருக்கிறது. பிறகு பிற 3 கட்சிகள் ஆலோசித்து முடிவெடுப்பதாக கூறியிருந்தன. மறுபுறம் தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாதன் அருளைக்கரை ஆளுநர் மாளிகையில் கடந்த புதன்கிழமை 6 தேதி சந்தித்து தாவிக்க தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனால் வியாழக்கிழமை காலை வரை ஆட்சி அமைக்க ஆளுநரினால் அழைப்பு விடுக்கப்படாததால் மீண்டும் ஆளுநரை விஜய் நேற்று முன்தினம் 2 முறையாக சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இருப்பினும் தாவேக்காவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்காமல் இருந்தார். இது சர்ச்சையான நிலையில் ஆளுநர் தனியார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் விஜய் ஆட்சி அமைப்பதற்காக பெரும்பான்மையோடு வந்தால் ஆட்சி அமைக்க அழைக்க தயார், ஆனால் விஜயிடம் எந்த பெரும்பான்மையும் இல்லை, விஜய் ஆட்சி அமைப்பதை நான் தடுக்கவில்லை, விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினாலும் சாத்தியம்தான் என்பதாக அவர் ஊடகங்களுக்கு கருத்தொன்றை முன்வைத்திருந்தார் தமிழக ஆளுநர். இதற்கிடையில் திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்க தீவிரம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியானது. மேலும் அதிமுகவுக்கு தேவையான ஆதரவை வெளியிலிருந்து திமுக அளிக்கும் என்றும் எதிர்க்கட்சியாக செயல்பட அக்கட்சி முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியானது. எனினும் திமுக இதனை மறுத்தது. மேலும் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவியேற்பார், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்றும் அதிமுக மாநிலங்களவை எம்பி தம்பிதுரை உள்ளிட்ட அதிமுக முக்கியஸ்தர்கள் பலர் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் புதிய அரசு பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க தவறினால் ஆளுநர் மூலமாக குடியரசுத் தலைவரின் நேரடி கட்டுப்பாட்டின் தமிழக நிர்வாகம் இயங்கும் என்ற அபாயம் இருந்தது. இதனால் தமிழக அரசியலில் பரபரப்பும் நீடித்துக் கொண்டிருந்தது. 108 இடங்களில் வெற்றி பெற்று தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக இருப்பினும் அக்கட்சிக்கு 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் ஆதரவளித்த நிலையில் விஜய் ஆட்சி அமைக்க மேலும் 6 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை நிலை நேற்று மதியம் வரை தொடர்ந்தது. இந்த நிலையில் விஜய் ஆட்சி அமைக்க நேற்று மதியம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கியது. அதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விஜய் தலைமையிலான தாவேக்காவுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்தது. இரு கட்சிகளுமே ஆதரவு கடிதங்களை அங்கு சமர்ப்பித்திருந்தார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கீழ்வேலூரில் போட்டியிட்ட லதா மற்றும் பத்மநாபபுரத்தில் போட்டியிட்ட செல்லசாமி ஆகியோர் வெற்றி பெற்றார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரைத்துறை பூண்டியில் போட்டியிட்ட மாரிமுத்து மற்றும் தளியில் போட்டியிட்ட ராமச்சந்திரன் ஆகியோரும் வெற்றி பெற்றார்கள். தாவிக்காவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தெரிவித்த நிலையில் நேற்று மாலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பி சண்முகம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்கள் இருந்தார்கள். இதன்போது கூறும்போது தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அமைய வேண்டும் என்பதே அவசியம். தவைக்கு ஆட்சி அமைக்க நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு மட்டுமே தருகிறோம், இது கூட்டணி அல்ல என்பதாக தெரிவித்திருந்தார்கள். விஜய் ஆட்சி அமைக்க வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம், ஆனால் ஆட்சியில் பங்கெடுக்க மாட்டோம், மாநில பிரச்சனைகள் ஒத்த கருத்துடைய திமுகவுடன் தொடர்ந்து பயணிப்போம் என்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். தமிழ்நாடு பொதுத் தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தமிழக மக்களுக்கு ஒரு நிலையான மத சார்பற்ற மற்றும் ஜனநாயக ரீதியான ஆட்சியை வழங்கும் நோக்கில் இந்த ஆதரவு வழங்கப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிக்கவே திமுகவுடன் கூட்டணி வைத்தோம், தற்போது அது நடந்திருக்கிறது. ஆளுநர் ஆட்சியை தடுக்கவே தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கிறோம், இது வெறும் ஆதரவுதான், அல்ல. திருமாவளவனும் நாங்கள் எடுக்கும் முடிவை ஆதரிப்பதாக கூறியிருக்கிறார். மக்கள் முன்மொழிந்ததை நாங்கள் வழிமொழிந்திருக்கின்றோம். இனி வருங்காலங்களில் விஜய் மாநில உரிமை மதச்சார்பினை ஆகியவை குறித்து குரல் எழுப்ப வேண்டும். மக்கள் விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள், அது இடதுசாரிகள் தடைபடக்கூடாது. அமித்ஷா ஆட்சியை தடுக்கவே தாவேக்காவுக்கு ஆதரவு தருகின்றோம், மாநில உரிமை பறிபோனால் உரத்த குரல் எழுப்புவோம், போராடுவோம் என்று கூறி தமது நிபந்தனையற்ற ஆதரவை இடதுசாரிகள் விஜய்க்கு வழங்கியிருக்கிறார்கள். இடதுசாரிகள் ஆதரவு தெரிவித்த காரணத்தினால் தாவேக்காவின் ஆதரவு 116 உயர்ந்தது. இதனிடையில் தாவேக்கா ஆட்சி அமைக்க மேலும் 2 உறுப்பினர்கள் ஆதரவு மட்டுமே தேவை நிலை உருவானது. திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் விஜயை ஆதரிப்பதாக தெரிவிக்கப்பட்டாலும் உத்தியோகபூர்வமாக கடிதத்தையோ அறிவிப்பையோ நேற்று அவர்கள் வழங்கவில்லை. இதனிடையில் தமிழகத்தில் புதிய அரசு அமைவதில் தாமதம் ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு அரசு சட்டப்படி புதிய ஆட்சி அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் ஆளுநர் உடனடியாக எடுத்துட வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கின்றார். தொடர்ந்தும் திமுக கூட்டணியிலிருந்து வரும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தாவேக்காவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருவதாக நேற்று மாலை அறிவிப்பு வெளியானது. முன்னதாக IUMSL தலைவர் காதர் மொய்தீன், 30 காலமாக திமுகவுடன் பயணித்து வருகிறோம், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்கிறாரோ அது எங்கள் நிலைப்பாடு என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நேற்று மாலை IUMSL அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் தாவேக்காவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பது என முடிவு செய்யப்பட்டது. எனவே இந்த முடிவை அக்கட்சி அறிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகின, ஆனால் இது பொய் என்று அக்கட்சி மறுத்திருக்கிறது. தங்கள் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு வழங்கியதாக வெளியான செய்திகள் பொய் என அந்த கட்சி மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் தாவேக்கா 107, காங்கிரஸ் 5, CPM 2, CPI 2 என தாவேக்காவுக்கும் 116 உறுப்பினர்களின் எண்ணிக்கை கிடைத்திருக்கிறதாயினும் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு வழங்கியதா என்பது தொடர்பில் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. எனவே இன்றைய தினம் விஜய் மற்றும் திருமாவளவனுடைய சந்திப்பு இடம்பெறவிருக்கிறது. சந்திப்பின் போது அந்த திருமாவளவனுடைய 2 உறுப்பினர் எண்ணிக்கை விஜய்க்கு ஆதரவாக கிடைக்கும் பட்சத்தில் 118 என்ற அந்த மேஜிக் இலக்கை விஜய் பெற்றுக்கொண்டு இன்றைய தினம் தமிழக முதல்வராக அமர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திருமாவளவன் கையில் இப்போது விஜயனுடைய ஆட்சிக்கான அது முடிசூடுவதற்கான வாய்ப்புக்கான அந்த சந்தர்ப்பம் காத்திருக்கிறது. பார்க்கலாம், திருமாவளவனுடைய ஆதரவு கிடைத்தால் விஜய் இன்றைய தினம் தமிழக முதல்வராக பதவியேற்பார், இல்லை என்றால் இந்த இழுபறி இன்னும் நீடிப்பதற்கான வாய்ப்பே அதிகம் இருப்பதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

0: தமிழின் சுவாசம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
2: பறக்குதா?
3: நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்த சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நேயர்கள் தற்போது கேட்கலாம். நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுபேதன சம்பதவினுடைய வெற்றி இலக்கங்கள் 9, 5, 8, 7, 8, 2. மீண்டும் 9, 5, 8, 7, 8, 2. ஆங்கில எழுத்து வி. மீண்டும் ஆங்கில எழுத்து வி. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 779 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 39,32,360 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 780 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டில பிற்கான நீல நிற சுப்பிரிதன சம்பத லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை சசிதிக்கான வெற்றி இலக்கங்கள் 5, 41, 43. மீண்டும் 5, 41, 43. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 38,95,680 ரூபாய். எதிர்வரும் அடுத்த சீட்டில பிற்கான செம்மஞ்சள் நிற சசரி அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை ஜய சம்பதவிற்கான வெற்றி இலக்கங்கள் 8, 7, 8, 2. ஆங்கில எழுத்து வி. மீண்டும் 8, 7, 8, 2. ஆங்கில எழுத்து வி. ரூபாய் 2,50,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 28 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுமதி 61,11,180 ரூபாய். எதிர்வரும் அடுத்த சீட்டில பிற்கான ஜய சம்பத் கபில நிற அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபையின் அதே கோடிபதிக்கான வெற்றி இலக்கங்கள் 11, 14, 22, 26. ஆங்கில எழுத்து எல். மீண்டும் ஆங்கில எழுத்து எல். நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 639 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் 2 லட்சம் பரிசுகள் 9 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,761,640 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 643 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டில பிற்கான மஞ்சள் நிற அது கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை ராசி அதிர்ஷ்டம் வெற்றி இலக்கங்கள் 1, 11, 33, 46. ராசி விருச்சிகம். மீண்டும் ராசி விருச்சிகம். 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டது. சூப்பர் பரிசு ரூபாய் 78 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,74,86,120 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 81 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டில பிற்கான இளநீல நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை கப்ருகவிற்கான வெற்றி இலக்கங்கள் 10, 15, 25, 50. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 10, 15, 25, 50. ஆங்கில எழுத்து எச். மீண்டும் ஆங்கில எழுத்து எச். சூப்பர் இலக்கம் 25. மீண்டும் சூப்பர் இலக்கம் 25. கப்ருக்கு முதலாம் கோடிபதி பரிசு பதிவு ரூபாய் 2,614 லட்சம் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கப்ருக்கு இரண்டாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கப்ருக்கு 3 கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 8 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,31,77,400 ரூபாய். அடுத்த கப்ருக சூப்பர் கோடிபதி பரிசு பதிவு ரூபாய் 2,624 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டில பின் சிவப்பு நிற கப்ருக அச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்த சபையின் சனிதாவிற்கான வெற்றி இலக்கங்கள் 8, 38, 53, 72. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 8, 38, 53, 72. ஆங்கில எழுத்து எல். மீண்டும் ஆங்கில எழுத்து எல். லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்கள் 7, 7, 5, 7, 9. மீண்டும் 7, 7, 5, 7, 9. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 555 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் 2 லட்சம் பரிசுகள் 2 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 94,95,160 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 557 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டில பிற்கான சனிதா இளம் பச்சை நிற அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்து சபை சூப்பர் போலுக்கான வெற்றி இலக்கங்கள் 6, 19, 39, 59. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 6, 19, 39, 59. ஆங்கில எழுத்து ஏ. மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ. சூப்பர் கேஷியர் இழப்பு மூலம் வழங்கப்படும் ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்கள் 5, 7, 5, 7, 3. மீண்டும் 5, 7, 5, 7, 3. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 1,729 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 63,73,880 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 1,132 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டிழப்பிற்கான கருநீல நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேயர்கள் இதுவரையில் கேட்டது நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்த சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நேயர்கள் தற்போது கேட்கலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்த சபையினுடைய சுபதவசையினுடைய வெற்றி இலக்கினம் தனுஷ். வெற்றி இலக்கங்கள் 5, 47, 67. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 5, 47, 67. சுபர் இலக்கம் 4, 8, 5, 7. மீண்டும் சுபர் இலக்கம் 4, 8, 5, 7. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்த சபையினுடைய ஜெயவிற்கான ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 6, 0, 7, 7. மீண்டும் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 6, 0, 7, 7. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்த சபையினுடைய அது சம்பதவிற்கான ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கம் 9, 4, 7, 9, 4, 4, 7, 9, 4. மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கம் 9, 4, 7, 9, 4, 4, 7, 9, 4. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்த சபையின் ராசி சுபபலன் அந்தானையிற்கான வெற்றி இலக்கினம் மிதுனம். வெற்றி இலக்கங்கள் 27, 33, 42, 59. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்த சபையினுடைய சுபதவசக்கினுடைய வெற்றி ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 7, 63, 64, 79. மீண்டும் ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 7, 63, 64, 79. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்த சபையினுடைய மெகா பவர்க்கான ஆங்கில எழுத்து வை. சுபர் இலக்கம் 10. வெற்றி இலக்கங்கள் 1, 12, 13, 14. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்த சபையினுடைய கோவிசத்தவிற்கான ஆங்கில எழுத்து எல். வெற்றி இலக்கங்கள் 26, 49, 60, 67. மீண்டும் ஆங்கில எழுத்து எல். வெற்றி இலக்கங்கள் 26, 49, 60, 67. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்த சபையினுடைய மகஜன சம்பதவிற்கான ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்கள் 2, 6, 4, 7, 9, 4. மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்கள் 2, 6, 4, 7, 9, 4. நேயர்கள் இதுவரையில் கேட்டது நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்த சபையினுடைய உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: அன்பான காலை நேர வணக்கம் அக்கா நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சாமிமலை சிங்காரவத்தை சேர்ந்த சந்திரா லக்ஷ்மி இவர்களுடைய செல்வ புதல்வி தர்ஷிகா இன்றைய தினம் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை குடும்ப உறவுகள் யாவரும் வாழ்த்துவதாக டி கே தினேஷ் இணைந்து கொண்டு பகிர்ந்திருக்கிறாரு. நாங்களும் சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போல ஹட்டன் வந்து நவீன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது என்று பதிவு செய்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி டிக்கோயா புலியாவத்தை போல்வின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இன்றைய தினம் தன்னுடைய அன்பு மனைவி ரோனிகா பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாராம். அவரை வாழ்த்துவதாக கணவர் போல்வின், மகள் டென்ஷி, அப்பா, அம்மா, மாமா, மாமி மற்றும் மூற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் வாழ்த்துவதாக பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை ரோனிகா அவர்களுக்கு நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கிறோம். அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கம் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துவதாக வேலுசாமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதே போல உற்சாகமான காலை நேர வணக்கங்களோடு மதுரை இருந்து சோ சண்முக சுந்தரம் வந்திருக்கிறாங்க. கொழும்பு 15 ரமேஷ்கான் ஜெயசீலன் வந்திருக்கிறாரு, சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. பசரையூர்ல இருந்து எஸ் பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. முருகேசன் சோழிச்சேரி தென்காசியிலிருந்து வந்திருக்கிறாரு. அதே போல முகமது ரேம்சான் வந்திருக்கிறாரு. இவர்கள் இணைந்து கொண்ட நிகழ்ச்சியில் அடுத்தும் வருகிறது ஒரு சூப்பரான பாடல்.

படித்துக் கொண்டிருக்கும் பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிருந்து உரைப்பெற்று செல்லப் போகிறேன். இன்று நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சின்னங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சிக்காக உங்களுடன் ஆர்ஜே சிவா மற்றும் ஆர்ஜே ஸ்ரீ ஸ்ரூபி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே சிவானே. நன்றி சின்னங்களை அப்பவே

0: நன்றி சிவானி. நேர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி.
1: வணக்கம் சிவா. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேரம். வணக்கம்.
0: எஸ், 10 மணி வரைக்கும் சந்தோஷமாக நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் இப்போது காலை 8 மணி ஆகின்றது.

0: streaming in Sri Lanka. Wasn't them FM 102.6, 102.8.
1: நேயர்களின் கருத்து மேடை, கருத்து மேடை. நீங்க சொல்லுங்க.
2: பெரியவர்களை தூண்டிவிடும் வகையிலும் ஒரு தலைப்பை நாங்க எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இதால நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இரண்டு பக்கமாகவும் நாங்க வந்து பேசக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு தலைப்பு தான் இன்றைய தினம் நாங்க எடுத்துட்டு வந்திருக்கிறோம். சோ அந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, வாட்ஸ்அப் குழுக்கள், அதாவது அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கு தானே, அது வந்து நட்பை வளர்க்கிறதா அல்லது கெடுக்கிறதா அப்படின்றதுதான் இன்றைய தலைப்பு. இந்த தலைப்பு சம்பந்தமா நீங்க என்ன உங்கள் கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்களோ அது எல்லாத்தையும் ஓடோடி வந்து எங்களுக்கு கால் பண்ணி சொல்ல முடியும். சோ கால் பண்ணுங்க.
3: கால் பண்ண வேண்டிய இலக்கம் 0127 5000 கதை போல 0127 5111.
2: எஸ், அது மட்டும் இல்லாம பேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம், அதை கீழே வந்து கமெண்ட் மூலமாக உங்கள் கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். அதையும் நிகழ்ச்சி ஒன்று எடுத்து கொடுத்ததுக்கு நாங்க காத்துட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாம சூப்பரான பாடல்கள் இன்றைய தினத்துல உங்களுக்காக எங்களுடைய நிகழ்ச்சியில நாங்க தாரத்திருக்கிறோம். இந்த வாட்ஸ்அப் குரூப்புகள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா எக்கச்சக்கமான தேவையில்லாத குரூப்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது அந்த 5% பிரியோசனமே இல்லாத ஒரு குரூப் ஒன்று இருக்கும், என்னன்னு சொன்னா அந்த ஃபேமிலி குரூப். அது ஏன் இருக்கு, எதுக்கு இருக்குன்னு தெரியாது, பிரியோசனமா பேசவும் மாட்டாங்க. ஆனா அதே நேரத்துல அந்த நாங்க ஸ்கூல் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு ஓல்ட் பாய்ஸ் குரூப் அப்படி இல்லாட்டிக்கு அந்த பட்ச் குரூப் அப்படி எல்லாம் நிறைய இருக்கு. அந்த குரூப்ல எல்லாம் நிறைய அந்த நாங்க வந்து நீண்ட காலமாக எங்களுடைய நண்பர்களை பார்க்காம இருக்கும்போது அதுல பேசும்போது அதெல்லாம் நல்லா இருக்கும். அதே நேரத்துல இப்ப நாங்க வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ண போறோம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போட அப்படின்னு சொன்னா அதுல எல்லாம் பேசும்போது விழுந்து விழுந்து பேசுவானுங்க. ஆனா கடைசி மட்டும் பிளான கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனை.
3: குறிப்பா அந்த ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஒன்னு ஓபன் பண்ணிருப்பாங்க.
2: நாங்க எல்லாம் அப்புறம் 15 வருஷமா போயிட்டே இருக்கோம்.

0: நேயர்களின் கருத்து மேடை, கருத்து மேடை. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
1: நேர்களின் கருத்து மேடை அப்படின்ற லைனர் வரும்போதெல்லாம் எனக்கு ஏதோ தூக்குமருந்து அடிக்கிற மாதிரி.
2: ஏன் அப்படி ஒரு எண்ணம்?
1: அது அந்த பிரம்மாண்டமா வரும்போது கொஞ்சம் பதறுது, மட்டுமடி ஒண்ணும் இல்ல. ரைட், ஓகே. நீங்க சொல்லுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் இப்போது 8:17 ஆகி கொண்டிருக்கிறது. சூப்பரான ஒரு தலைப்பை பற்றி நாங்க பேசிட்டு இருக்கோம் இல்லையா சுரூபி?
2: ஆமா, நிச்சயமா.
1: என்ன தலைப்புன்னு அப்படி ஞாபகப்படுத்திடுவோமா? அதாவது வாட்ஸ்அப் குரூப் இருக்குதானே, வாட்ஸ்அப் குழுக்கள் வந்து எங்களுக்கு வந்து நட்பை வளர்க்கிறதா அப்படி இல்லாட்டி கெடுக்கிறதா அப்படின்றதா இன்றைய தினம் நாங்க வந்து எடுத்து பேசிக் கொண்டிருக்கிற தலைப்பு. இதை பற்றி பேசுறதுக்காக இப்ப எங்களோட ஒரு நேயர், வணக்கம்.
3: அன்பான காலை வணக்கம் இருவருக்கும்.
2: அன்பான வணக்கம்.
3: பெரிய நிலாவணை சாந்தி கோவிந்தராஜா.
1: சாந்தி கோவிந்தராஜா, சொல்லுங்க, உங்கள்ட்ட வாட்ஸ்அப் இருக்கா?
3: உண்மையிலே என்னிடம் இல்லாவிட்டாலும் எனது பிள்ளைகள், அடுத்தது நண்பிகள் எல்லோருக்கும் வாட்ஸ்அப் இருக்கின்றது. ஆனா நான் பெருசா குரூப்புகள் அமைத்துக் கொள்வதில்லை. ஆனா இந்த பொதுப்படையா சொல்ல போனால், இந்த வாட்ஸ்அப் குரூப் நான் அறிந்து கொண்ட வகைக்கு அந்த நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதாவது உண்மையிலே சொல்ல போனால், அந்த நல்லதை நம்மளோட ஒரே நேரத்தில் நமது தகவல்களை பரிமாறுவதற்கு எல்லோரும் இருக்கின்றார்கள். தனித்தனியாக அவர்களுக்கு அழைப்பு சொல்வதை விட குறிப்பிலே போட்டு விட்டால் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். இதே நேரத்தில் சொல்ல போனால், நம்பர் தெரியாதவர்களுக்கு செல்வதனால் அவர்கள் நம்மளை அறியாமல் சில விஷயங்களை, உண்மையற்ற விஷயங்களை அவர்களை நம்மளை அறிந்து கொள்வதாக இருந்தால் அறிய மாட்டார்கள். ஆனா அறிந்ததாக பொய்யான தகவல்களை போடுவதால் நம்ம மனதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும். அதாவது இந்த தகவல்கள் பரிமாறும் போது உண்மையற்ற செய்திகள் மற்றவர்களுக்கும் கூட அதை ஒரு பாதிப்பாக ஏற்படுத்தும் என்பதுதான் எனக்கு கருத்து. அதனால நல்லவர்களை மட்டும் நினைத்துக் கொண்டு அந்த குரூப்பை சரியான முறையில் நடைமுறை செய்தால் தேவையற்ற விலக்கி விட்டு நல்லதை மட்டும் செய்துவிட்டு நம்மளை பற்றிய முழு கருத்தை உடனடியாக சொந்த விஷயங்களை போடக்கூடாது. அது வேறு திசையில் திருப்பப்பட்டு அது நமக்கு வினையாக முடிந்துவிடும்.
1: நிச்சயமா,
3: எனது கருத்து மேடம்.
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அழகா சொல்லி இருந்தீங்க, ரொம்ப நன்றி. அழகா சொல்லியிருந்தாங்க, அதாவது வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல வந்து நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதாவது எங்களுடைய நம்பர் அப்படி ஒருத்தர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் வந்து உங்களை ஒரு குரூப்ல ஆட் பண்ணும் போது உங்களுடைய அந்த நம்பர் மற்ற அந்த உங்களுக்கு தெரியாதவர்களிடமும் போகும்போது அது வந்து கொஞ்சம் அந்த பொதுவாக கேர்ள்ஸுக்கு வந்து கொஞ்சம் அது அன்னீசியா இருக்கு.
2: நிச்சயமா.
1: ஸோ அதைத்தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா நாங்களாம் அப்படி இல்லை. அப்போ நம்பர் போச்சு அப்படின்னு சொன்னா ஒரு கேர்ள்கிட்ட போயிருக்காதா அப்படின்னு சொல்லி ஆசையா காத்துட்டு இருப்போம். அது கடைசி மட்டும் நடக்கிறது இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, ஓகே. தொடர்ந்து நீங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க. 0712-275-0001 அப்படி இல்லாடி 0112-275-1111 கால் பண்ணி அப்படின்னு சொன்னா நீங்களும் உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். தளபதி கச்சேரி வரப்போகுது, அதுக்குதான் நாங்களும் வெயிட்டிங்.

0: என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடு.
1: நிக்கும் போதுதான் சரியான கவலையா இருக்கு. ரைட் ஓகே, நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க.
2: நேரம் 8:24.
3: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 102.8.
4: இது மக்கள் சூடிய மகுடமே,
3: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு, சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட்.
6: சனிக்கிழமை காலை 10 முதல் 12 வரை இது நம்ம ஹே, இது நம்ம ஹே.
7: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடா.

0: இசை புயல் ஏ ஆர் ரோமானின் இசையில் கண்களால் கைது செய்த திரைப்படத்தில இருந்து ஒரு அற்புதமான பாடல். இந்த படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமில்ல, அட்டு ஃபிளப். ஆனா இந்த ஆல்பம் வந்து வேற லெவல் ஹிட். நிறைய பேருக்கு பிடிச்ச பாடல், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு இந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஸ்ரீ ஸ்ரூபிக்கு எல்லாம் அந்த மாதிரி பிடிக்கும். கொஞ்சம் கேட்டீங்க என்ன பாடல். சரி ஓகே, சூப்பரான ஒரு பாடல் தந்ததுல சந்தோஷம். நீங்க சொல்லுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் காலை 8:37 ஆகி கொண்டிருக்கிறது. சூப்பரான ஒரு தலைப்பு பேட்டி பேசிட்டு இருக்கிறோம்.
1: ஆமா நிச்சயமா, இந்த தலைப்பு வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. இப்ப கூட எங்களோட பேசுறதுக்காக ஒரு அன்பான சொந்தம் வந்திருக்காங்க.
0: வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். அந்த ரேடியோ சவுண்ட குறைஞ்சிட்டு பேசுங்க. ஹலோ. ஆமா தயவு செஞ்சு ரேடியோல கேட்டு பேசாம போன்ல கேட்டு பேசுங்க பிளீஸ். வணக்கம் வணக்கம், எப்படி
2: இருக்கிறீங்க?
0: அப்பா இருவரும் ரெண்டு பேர் இருக்கிறவங்க தெரியல உங்களுக்கு.
2: இதுவரை நலமா இருக்க வேண்டும். அதாவது இந்த வாட்ஸ்அப் குரூப் பொறுத்தவரையில தகவல் பரிமாற்றங்களை செய்து கொள்ள முடிகிறது.
0: ஆமா,
2: தேவையான புகைப்படங்களை நாங்கள் அனுப்பி கொள்ளலாம். அடுத்தது குடும்பத உறுப்பினர்கள் சம்பந்தமாக தனித்தனிப்பட்ட முறையில எங்களை சந்திக்க முடியாவிட்டாலும் இந்த உறுப்பொன்றை அமைப்பதன் மூலம் நாங்கள் சுகத்தை விசாரித்துக் கொள்வது அடிக்கடி எங்களுடைய விடயங்களை அனுப்பிக் கொள்வது தெரியப்படுத்துவது. அதே போல வாய்ஸ் மெசேஜ்களை கூட நாங்களுக்கு முதல்ல அனுப்பிக் கொள்ளணும். அதே நேரம் அனுப்பிக் கொள்ள முடியும். அதே நேரம் பொதுவாக பார்க்கின்ற போது இந்த வாட்ஸ்அப் குரூப் என்பது நன்மைகளை கூட கொண்டதனால தான் சொல்ல வேண்டும்.
0: அதாவது நன்மைகள் அதிகம் சொல்ல வரீங்களா?
2: கொஞ்சம் கூட இருக்கா எல்லா விஷயங்களும் அவ்வப்போது இப்ப நம்ம
0: குடும்ப வாட்ஸ்அப் குரூப்புகளை பத்தி சொன்னார். நானும் அப்படி ஒரு குரூப்ல இருக்கிறேன். எங்கள் குடும்பத்துக்கும் ஒரு குரூப்
1: இருக்கிறது. பொதுவா அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு.
0: ஆமா, அது எல்லா ஃபேமிலியும் நான் சொல்ல வரல. சில சில ஃபேமிலிஸ்ல எல்லாம் பேசுவாங்க, ஒரு நாளும் பேசுவாங்க. அந்த என்ன நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பெருமாறி கொள்வாங்க. எங்கடையில வந்து சித்தி வந்து லண்டன்ல இருந்து ஒரு குட் மார்னிங், அதுக்கு ரிப்ளை ஆப்கானிஸ்தான்ல இருந்து சித்தப்பா ஒரு குட் மார்னிங், அதுக்கு பிறகு நாங்க மத்தியானம் குட் மார்னிங் அனுப்புவோம். அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரு நாளும் குட் மார்னிங் குட் நைட் வந்து அவங்கதான் எனக்கு போடுறது.
1: கருத்தை கேட்கலாம்.
0: சூப்பரான பாடல் வருது. தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0120 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1

0: தமிழின் சுவாசம் வசந்தம்
1: பறக்குதா.
0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
3: இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே ஆக ஜலித்துக் கொண்டிருக்கிறார்
4: நடிகரும் பாடகரும் தயாரிப்பாளருமான எஸ் பி சரண்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
0: எங்கேயும் எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் FM 102.2
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
4: கேள்விப்பட்டிருக்கா? அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா?

0: சத்தியால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி தானே சீட்ல போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டை பாகிகள் இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உண்மைக்கு
3: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: தாய்லாந்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் போதைப் பொருளை நாட்டிற்குள் கொண்டுவர முயன்ற ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுங்கப் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து நேற்று இரவு இவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். விமான நிலையத்தில் வைத்து சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் சந்தேக நபரின் கைப்பையை சோதனையிட்ட போது அதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 512 கிராம் குஸ்ரக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் மொத்த பெறுமதி சுமார் 51,20,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் கைது செய்யப்பட்டவர் புறக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடையவர் எனவும் அவர் தனியார் நிறுவனம் ஒன்றின் நிதி முகாமையாளர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரின் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்க கடற்படையின் முற்றுகை நடவடிக்கைகளுக்கு ராணுவ பதிலடி வழங்கப்படும் என ஈரானிய நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு குழுவின் உறுப்பினரான அலி கெஸ்ட்ரியன் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா தனது போர்க்கப்பல்களுக்கு பல பாதுகாப்பு படகுகளை வழங்க வேண்டும் எனவும் அதன் மூலம் அமெரிக்க மாலுமிகளின் கப்பல் மூழ்கும் பட்சத்தில் அவர்களை மீட்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமையன்று முற்றுகையை மீறி செல்ல முயன்ற 2 ஈரானிய எண்ணெய் கப்பல்களை அமெரிக்க ராணுவம் செயலிழக்க செய்த நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படை முற்றுகையை யாரும் எதிர்க்க மாட்டார்கள் என்று கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். எமது அடுத்த மணித்தியால செய்தியை காலை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: 8 கோடி தனநிதி தானே சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டை பாகிகள் இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
5: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள். 01128064012

0: நேயர்களின் கருத்து மேடை, கருத்து மேடை. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. எங்களுடைய முதலாவது மனுச்சாலம் மறைவுக்கு வந்து இரண்டாவது மனுச்சாலத்தையும் அட்டகாசமாக நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். ஸ்ரீ ஸ்ருபி.
1: ஆமா ஆமா, நிச்சயமா சூப்பரான விஷயங்கள்லாம் நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது எங்களுடைய நேர் சொந்தங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதை கேட்கலாமா?
0: எஸ், நிச்சயமாக கேட்க முடியும். அதுக்கு முதல்ல நாங்க எங்களுடைய அந்த தலைப்பு ஞாபகப்படுத்திடுவோம். வாட்ஸ்அப் குழுக்கள் நட்பை வளர்க்கிறதா கெடுக்கிறதா அப்படின்றதா இன்றைய தினம் நாங்கள் கேட்டுக்கக்கூடிய கேள்வி. அந்த வகையில யாரெல்லாம் என்னென்னலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நல்ல சவுனம் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. வணக்கம். வணக்கம் வணக்கம். அதிரடி ஆட்டக்காரன் யாரு? நல்ல சுகமா இருக்கிறோம். எங்க இருந்து
2: கதைக்கிறீங்க?
0: அங்க இருந்து. அப்ப அந்த வட பாசல் ஒண்ணு அனுப்பிடலுமே. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. சரி, அப்புறம் நீங்க சொல்லுங்க, இந்த வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குதானே, வாட்ஸ்அப் குழு, அந்த குழு வந்து நட்பை வளர்க்குதுன்னு நினைக்கிறீங்களா, அப்படி இல்லாட்டி கெடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு காலத்துல வந்து எங்களை பார்த்து சிரிச்சவங்கன்னா ஒரு காலத்துல எங்களை தேடுவாங்க. சரி சரி, நீங்க இனி வந்து உங்களோட மெசேஜ் வந்து யாராவது கிண்டல் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நீங்க டக்குனு கூட வாட்ஸ்அப் நம்பர் என்ன எடுத்தாங்க. நீங்க வாட்ஸ்அப்ல இருந்து Facebook போயிட்டீங்க, அடுத்த கிழமை நாங்க Facebook போய் பேசுவோம், சரியா? ஓகே, நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி, ரொம்ப நன்றி. பருத்துள்ள இருந்து கால் பண்ணாங்க, ரொம்ப அழகாக சிரித்து சிரித்து பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு எங்களுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக நீங்களும் இதே மாதிரி கால் பண்ணுங்க. சைஃபர் 1212751, அதே மாதிரி சைஃபர் 1212751111க்கு கால் பண்ணீங்கன்னா நீங்களும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு சொல்ல முடியும். அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த குரூப்ல வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க, கட்டாயம் அந்த குட் மார்னிங் எல்லாம் அனுப்புவாங்க. அதை கலாய்க்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
0: இதே மாதிரி
1: குரூப் மட்டும் கிடையாது.
0: ஆமா ஆமா, எல்லாத்துலயும் ஸ்கூல் குரூப்ல இருக்காங்க. இப்படிதான் அன்றைக்கு ஒரு ஸ்கேம் மெசேஜ் ஒன்ல வந்து எனக்கு வந்து குரூப்ல அட் ஆகுற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு வாட்ஸ்அப்ல தான். அப்படி சும்மா இப்ப எல்லாம் அந்த எல்லாம் லிங்க் ஆயிட்டு தானே, ஃபேஸ்புக்ல இருந்து வாட்ஸ்அப்ல இருந்து எல்லாம் லிங்க் ஆயிருக்கு. அதாவது இப்ப ஃபேஸ்புக்ல ஏதாவது நாங்க வந்து சும்மா ரீல்ஸ் அப்படி ஏதாவது ஸ்க்ரால் பண்ணிட்டு போகும்போது கூட ஏதாவது மாதிரி தட்டிப்பட்டு அப்படின்னு சொன்னா நேரம் வந்து அது வாட்ஸ்அப்ல போயிருது. அப்படித்தான் அன்னைக்கு நான் வந்து ஏதோ தமிழ்ல வந்து ஏதோ பாத்துக்கொண்டிருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குரூப்புக்கு போயிட்டு அந்த குரூப்பை கேட்டு பேரை கேட்டீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு இப்ப நினைச்சாலும் சிரிப்பாரு. யாரா மணி கிழக்க பார்த்து போனீங்கன்னு ஒரு குரூப், ஐயோ சாமி ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லி

0: வீணாட வந்துட்டு. அப்ப இது போன்ற அந்த ஸ்கேம் மெசேஜ்கள் எல்லாம் வரும்போது, குரூப்ஸ் எல்லாம் வரும்போது அதை வந்து நாங்கள் நிராகரிக்க வேணும் அப்படின்றதை இந்த நேரத்தில் நான் வந்து தெரிவித்துக் கொள்ளுங்க. அதால நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த பிரச்சனைக்குள்ள போகாம இந்த வாட்ஸ்அப் வந்து நாங்க பயனுள்ள முறையில பாதுகாத்தோம் பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா அது எல்லாருக்குமே நல்லா இருக்கும் இல்லையா?
1: நிச்சயமா.
0: ஓகே, தொடர்ந்து நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லிட்டே இருங்க. நாங்கள் அதை கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். இப்ப கால் பண்ணவங்க கூட ரொம்ப அழகா பேசியிருந்தாங்க. இதே மாதிரி தான் நாங்களும் வந்து நிறைய கருத்துக்களை வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் ஸ்ரூபி, டான்ஸ் ஆட ரெடியா நீங்க?
1: ரெடி.
0: ஓகே, ஸ்னேகா அனுப்பு.

FM 102.6 102.8 நேயர்களின் கருத்து மேடை, கருத்து மேடை. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.

0: நேயர்களின் கருத்து மேடை, கருத்து மேடை. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
1: ஆம்பளை எல்லாம் அஹிம்சாவாதி, பொம்பளைங்க எல்லாம் தீவிரவாதி அப்படின்னு நான் சொல்லல, நான் சொல்லல, சத்தியமா நான் சொல்லல. சூப்பரான ஒரு பாடல், எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த பாடல். காலங்காத்தாலேயே எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு சொந்தம் சொல்லியிருந்தாங்க, நீங்க வந்து எல்லாம் நல்ல நல்ல பாடல்கள்லாம் போடுறீங்க, ஒரு கருத்து மிக்க ஒரு பாடலை போட்டா என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச கருத்து மிக்க சூப்பரான ஒரு பாடல், அதாவது 100% கருத்துக்களை மட்டுமே ஒரு கொண்ட பாடல் அப்படின்னு சொன்னா அந்த பாடல் தான்.
2: ஆமா ஆமா, என்ன சொன்னா இந்த பாடல்ல வந்து கேர்ள்ஸ் வந்து திட்டி இருக்காங்க, அதனால நீங்க அப்படிதான் பேசுவீங்க.
1: ஆமா, நீங்க நினைச்சிட்டாரு கேர்ள்ஸ் தான் நினைச்சிருக்க. சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. நிகழ்ச்சியோடு இருந்திருக்கீங்க, சூப்பரான ஒரு டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வாட்ஸ்அப் குரூப், அதனால அது வந்து நட்பை வளர்க்கிறதா இல்லடி கெடுக்கிறதா அப்படின்றதா இன்றைய தினம் நாங்க எடுத்துக்கொண்ட தலைப்பு. இப்ப எங்களோட பேசுறதுக்காக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் சிவா.
1: வணக்கம்.
3: காலை வணக்கம் ரெண்டு பேருக்கும்.
1: காலை வணக்கம். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் அதித்தி பேசுறேன், கொழும்புல
1: இருந்து. அதித்தி?
3: ஆமா.
1: அப்பா பேர் சங்கரா?
3: என்ன
1: செய்யறது, அப்படி இப்படிதான் வாழ்க்கைனா, சில அடிகள் விழத்தான் செய்யும், அதுக்காக அடி மட்டுமே விழுந்துக்கிட்டு பாலுன்னா போங்கும், பச்சை தண்ணி எப்படி போங்கும், அப்படிதான் இருக்கு. சரி, அப்புறம் நீங்க சொல்லுங்க, இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து நட்பை வளர்க்கிறதா அப்படி இல்லாட்டி கெடுக்கிறதா, இதை பத்தி பேசுறதுக்கு ஒரு ஆப்டான பர்சன் அப்படின்னு சொல்லி உங்களை நினைக்கிறேன், சொல்லுங்க பாப்போம்.
3: ஜனநாயகம்ல
1: கூட ரெண்டு பக்கம் இருக்கும், நீங்க என்ன சொல்ல வரீங்க?
3: என்ன பொறுத்தவரையில 75% ஒரு நன்மை தான் இருக்கு. நட்பு என்ற ஒரு வார்த்தை எடுக்க போனா எனக்கு நன்மை இருக்கிற மாதிரியான ஒரு இதுதான் இருக்கு.
1: ஏனென்றா
3: இப்ப கூட போன் நாங்க யூஸ் பண்ணிக்கலாம், பார்த்தா நாங்க சோசியல் மீடியால ஸ்க்ரோலிங் டைம் தான் எங்களுக்கு கூட
1: இருக்குன்னா தெரியுது. ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க.
3: இல்ல, நாங்க வந்து மத்தவங்களோட என்கேஜ் தான் இருக்கிறோமா, இல்லாட்டி கூட வந்து அந்த ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்றோமான்னு பார்த்தா, அந்த ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்றது இந்த மாதிரியான ஒரு தனிமையான விஷயங்கள் தான் கூட இருக்கு.
1: ஆமா, ஸ்க்ரோல் பண்றது மட்டும் இல்லங்க, ஷேர் வர பண்றாங்க, அதான் பிரச்சனை. ஆ, சொல்லுங்க.
3: அப்ப அப்படி இருக்குன்னா ஒரு குரூப் வாட்ஸ்அப்ல இருக்குள்ள அது அடிக்கடி மேல எங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அப்ப அந்த நட்பு வட்டாரத்துக்குள்ள வந்து அந்த நோட்டிபிகேஷன்ஸ் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல கண்டினியூஸா வந்து கொண்டிருக்கக்குள்ள எங்களுக்கு வந்து அந்த நட்பு வட்டாரத்துக்குள்ள ஒரு என்கேஜ் தான் அந்த விஷயம் அந்த குரூப் வச்சிருக்குதுன்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கு எனக்கு.
1: அப்படியா?
3: அதே போல வந்து இப்ப எங்கேயாவது ஒரு ட்ரிப் போறோமோ இல்லா ஏதாவது ஒரு குழுவா செய்யற விஷயங்கள் வந்து பிளான் பண்ணிக்கல, இந்த குரூப் வந்து நல்ல யூஸ்ஃபுல் தான் இருக்குது. அவ்வளவு
1: யாருக்கும் பேர் வச்சது, மெடலே கொடுக்கலாம் போல, எக்கு தப்பான ஃபேமிலி.
3: ரொம்ப யோசனை பண்ணி வச்ச பேர் என்ன?
1: சரி, ஓகே, அந்த பேர் வச்சவங்களை நான் கேட்டதா சொல்லுங்க. சரியா?
3: கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி என்ன, ரொம்ப நாள் கைவிடப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் லைக் இப்ப ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்ப வரைக்கும் அந்த A-level batch பழைய உறவுகள் இன்னும் தொடருதுன்றது ஒரு விஷயம்.
1: ஓ, அப்ப A-level எல்லாம் படிச்சிருக்கீங்க நீங்க? சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க.
3: நாங்க
1: யோசிக்காத ஒரு பாயிண்ட் எடுத்து பேசி இருந்தீங்க, சூப்பர் சூப்பர். உங்க பேர் என்ன சொன்னீங்க? அதித்தி கன்னியாகுமரி. சரி சரி, ஓகே, சூப்பர். அதித்தி தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க, நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி.
3: ஓகே,
1: நன்றி நன்றி நன்றி. பை பை பை பை. ஓகே, சூப்பரா பேசியிருந்தாங்க, நிறைய நேரம் பேசியிருந்தாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அவங்க வந்து நாங்க யோசிக்காத வேலையெல்லாம் அவங்க யோசிச்சிருக்காங்க பாத்தீங்களா.
2: நிச்சயமா ரொம்ப
1: இதுக்காயா படி படின்னு நான் கேட்டீங்களா. ரைட், ஓகே, அடுத்ததாகவும் சூப்பரான பாடல் வருது. இதே மாதிரி நீங்களும் தொடர்ந்து கால் பண்ணி எங்களுக்கு வந்து நிறைய கருத்துக்களை சொல்லுங்க இல்லையா.
2: ஆமா கண்டிப்பா.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

0: Streaming in Sri Lanka. Vasudevasanam FM. 102.6. 102.8. நேயர்களின் கருத்து மேடை. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நேரம் 9:40 ஆகி கொண்டிருக்கிறது. சூப்பரான ஒரு தலைப்பை பற்றி பேசிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் குழுக்கள் நட்பை வளர்க்கிறதா கெடுக்கிறதா அப்படின்றதுதான் இன்றைய தினம் நாங்க பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு. ஸோ தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0112-1 0112-1 கால் பண்ணி அப்படின்னு சொல்லி பேச முடியும். ஃபேஸ்புக்லயே நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க ஸ்ரீ ஸ்ரூபி, அதையும் நாங்க இணைத்துக் கொள்வோம். சரியா?
1: கண்டிப்பா.
0: ஓகே, இனிய காலை பொழுது வணக்கம். கொழும்பு 5 ஸ்டீஃபன் டெய்லர்ஸ்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. அது மாதிரி இனிய காலை வணக்கம். 50-50 சொல்லலாம். நானும் நிகழ்ச்சி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி டிஜே வந்திருக்காரு. என்ன இடம்? காசல் டீல இருந்து வந்திருக்காரு. சரி, ஓகே, சூப்பர்.
1: ஓகே, ஹாய் அன்பான காலமீர், வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிஞ்சாங்கல இருந்து அசுர்தீன் நிகழ்ச்சியோடு வந்திருக்கிறாங்க.
0: ஓகே, அதே மாதிரி வாட்ஸ்அப் வந்து நட்பை வளர்க்கிறது, அதில் இருக்கும் ஒரு சிலர் நட்பை கெடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இவரும் 50-50 ஒரு பதில சொல்லியிருக்கார். தயாளன் சந்திரசேகரம், ரொம்ப நன்றி.
1: இனிய கால நேர வணக்கம் சொல்லி ஊர்கொடவத்த தமிழ்நாடு தோட்டத்தில இருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி இருந்திருக்காங்க. மற்றும் அன்பான கால நேர வணக்கம் சொல்லி அக்கறை பற்றி பொப்டேலஸ்ல இருந்து நிஷார் நிகழ்ச்சி இருந்திருக்காங்க.
0: இனிய காலை நேர வணக்கம் இருவருக்கும். வாட்ஸ்அப் குழு நன்மை தரும். எங்க குடும்ப குரூப் பெயர் ஒற்றுமையான குடும்பம். எந்த விடியமானாலும் ஒரு மெசேஜ் போட்டால் போதும், உடனே பதில் வந்துவிடும். எனவே நான் நல்லதா தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரு மீனு இந்த இடங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நண்பா, வாட்ஸ்அப் என்பது அவரவர்கள் கையில் இருக்கின்ற கத்தியை போல, அதை நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். பயன்படுத்துபவர்கள் மனநிலையை போன்றது அப்படின்னு சொல்லி ஷாமுவல் இளைய தம்பி சொல்லியிருக்காரு. அடடா, சூப்பர் சூப்பர். அதாவது அவர் வந்து நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, அது அவங்கவங்க பயன்படுத்துறத பொறுத்து அது மாறுபடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நிச்சயமாக நன்றி.
1: இனிய கால நேர வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி செங்கலடியிலிருந்து ஷகிலா சந்திரசேகரமும் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. மற்றும் அன்பான கால நேர வணக்கம் இருவருக்கும் சொல்லி தலப்பட்டியில இருந்து ரொசலகம குசல் ராஜா நிகழ்ச்சி நடந்திருக்காங்க.
0: ஓகே, அன்பான காலை வணக்கம். வாட்ஸ்அப் குழுக்கள் நன்மையும் தருகிறது, ஆனால் இன்றைய சூழலில் தீமை செய்யவும் சிலர் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே, நிச்சயமாக நன்றி. அது மாதிரி இனிமையான காலை வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி மற்றும் சிவா, என்னையும் மன்னித்துக் கொள்ளுங்க. வாட்ஸ்அப் நம் நம்மை நட்பை வளர்ப்பது என்று நான் சொல்லுவேன். அது நம்ம கையில தான் இருக்கு, நம்ம தான் பாதுகாப்பா அதை பயன்படுத்த வேண்டும். தேவை உள்ளதை மட்டும் பதிவிட வேண்டும். தேவை இல்லாத பதிவுகளை ஃபார்வர்ட் செய்வது, தேவையற்ற லிங்கை கிளிக் செய்வதை நிறுத்தினாலே போதும், வாட்ஸ்அப் நம்ம நட்பை வளர்க்கும். ஒரு நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் அப்படின்னு சொன்னா அறந்தாங்கி ஐயப்பன். அடடா, சூப்பர் சூப்பர் சூப்பர். நிறைய பேர் நிறைய நல்ல கருத்துக்களை எங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. தொடர்ந்து 10 மணி வரைக்கும் நீங்க உங்க கருத்துக்களை எங்களுக்கு சொல்ல முடியும், நாங்க அதை வந்து வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். இப்ப இவ்வளவு நேரமா வாட்ஸ்அப்ல வந்து நிறைய பேர் எங்களுக்கு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக இந்த பாடல்.

0: பெரிய வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு, சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட்ஸ்.
1: சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை இது நம்ம ஹே, இது நம்ம ஹே.
2: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.
3: One that you want to listen to. DJ

இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்

0: கட்டி அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: நீங்க சொல்லுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீங்க. நாங்க எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய இறுதி பக்கத்துக்கு வந்தாச்சு, இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. அதாவது இன்றைய தினம் நாங்க கேட்டிருந்த கூட கேள்வி தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வாட்ஸ்அப் குரூப்கள் வந்து, அதாவது குரூப்ஸ் நட்பை வளர்க்கிறதா கெடுக்கிறதா அப்படின்னு தானே
3: கேட்டிருந்தோம். ஆமா, நிச்சயமா.
2: எஸ், அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் நிறைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிச்சிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள். இப்ப வந்து ஸ்ரீ ஸ்ரூபி, ஒரு மரம் ஒன்று இருக்குதானே, அந்த மரத்துல இருந்து இலைகள் விழுது, சரகுகள் விழுது, கிளை உடைந்து விழுது, அதால சில சில பாதிப்புகள் இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த குப்பை சேருது அப்படின்றதுக்காக நாங்க மரம் வேணாம் அப்படின்னு எப்பவுமே சொல்ல மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த வாட்ஸ்அப் குரூப்ஸும், என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தவிர்த்த பிறகு அதை வந்து நாங்க நல்லதுக்கு மட்டும் பாவிச்சோம் அப்படின்னு சொன்னா அது வந்து சிறந்ததாக இருக்கும் அப்படின்றதுதான் எங்களுடைய கருத்தாக நாங்க இன்றைய தினம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, பிரைவசி ஆப்ஷன்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம பிளாக் ஆப்ஷன் இருக்கு, உங்களுக்கு வந்து தேவையில்லாதவர்களை பிளாக் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய அந்த பிரைவேட் டீடைல்ஸ் இருக்கு தானே, அதை வந்து வெளியில காட்ட முடியாத மாதிரி அதை வந்து ஹைட் பண்ண கூட முடியும். சோ அதுகளை செய்து நீங்க வந்து பக்குவமாக கவனமாக வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்ஸ் பாவிச்சிங்க அப்படின்னு சொன்னா அது எல்லாருக்கும் சால சிறந்தது அப்படின்றதையும் இந்த நேரத்துல தெரிவித்துக்கொண்டு, நாளைய தினம் அந்நியர் தினம். அந்நியர்கள் அனைவருக்கும் இனிமையான அந்நியர் தின வாழ்த்துக்களை நாங்க இந்த நேரத்துல, நாளைக்கு நாங்க வரமாட்டோமே, அதனால இன்றைய தினம் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் சொல்றேன். சொல்லு,
3: நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக
2: சங்கர் வந்திருக்கிறாரு. அதுவரை இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறும் நாங்கள்.
3: நான் என்றும் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி.
2: நான் என்றும் உங்கள் அன்பின் சிவலட்சுமன் ஓங்காரமூர்த்தி. வணக்கம் நேர்களே, தொடர்ந்து வசந்தமிப்பு மூடு இணைந்திருங்கள். பை பை, ஹாப்பி வீக்கெண்ட்.

நன்றி ஸ்ரீசூபி மற்றும் சிவா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போது முதல் நம்ம இன்ஸ்ல இணைந்திருக்க போறீங்க. இணைந்திருக்கும் நான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நேரம் இப்போது சரியாக 10 மணி.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகில் இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
5: யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய சாலையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பாரிய தீப்பரவல் தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதிகாலை வேளையில் மருந்து களஞ்சிய பகுதியில் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியதாகவும் இதனை அவதானித்த வைத்தியசாலை ஊழியர்கள் உடனடியாக தீயை அணைக்க முயற்சித்ததாகவும் கூறப்படுகின்றது. மருந்து களஞ்சிய சாலைக்குள் எளிதில் தீப்பற்றக்கூடிய அமிலங்கள் மற்றும் மருந்துகள் காணப்பட்டமையால் தீ மிக வேகமாக பரவியுள்ளது. இதன் காரணமாக பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருந்துகள் எரிந்து நாசமாகியுள்ளன. அத்துடன் மருந்து களஞ்சிய சாலையில் கட்டிடமும் பாரிய அளவில் சேதமடைந்துள்ளது. தற்போது தீ அணைக்கப்பட்டுள்ள நிலையில் களஞ்சிய சாலையை சுத்தப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
4: வெளிநாட்டு செய்திகள்
5: ஈரான் போர் காரணமாக விமான எரிபொருள் சந்தையில் ஏற்பட்டுள்ள தாக்கம் இன்னும் கடுமையான நிலையை எட்டவில்லை என்பதால் விமான பயணிகளுக்கான அனைத்து பாதுகாப்பு மற்றும் இழப்பீடு வழங்கும் விதிமுறைகள் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்று ஐரோப்பிய ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வை காரணம் காட்டி பயணிகளிடம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட கட்டணத்திற்கு அப்பால் கூடுதல் கட்டணங்களை வசூலிக்க அனுமதி இல்லை என்றும் ஐரோப்பிய ஆணைக்குழு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. போர்க்கால சூழலை பயன்படுத்தி பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் ஆணைக்குழு உறுதியாக உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்தியை காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
4: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகில் இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
6: நிமிர்ந்த நடை

பெஸ்ட்டான இண்டிபெண்டன்ட் சாங் இல்லை இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கூட சேர்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இண்டிபெண்டன்ட் மியூசிக் அப்படின்னா என்னன்னு யோசிக்கிட்டீங்க, சுயாதீன இசை, ஃபில்ம் மியூசிக் தாண்டி யாரெல்லாம் இண்டிபெண்டன்ட்டாக தங்களுக்கான பாடல்களை செய்கிறாங்களோ அவங்களுக்கான பாடல்கள் தான் இண்டிபெண்ட் மியூசிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் ஏராளமான கலைஞர்கள் இருக்கிறாங்க, இலங்கை தாண்டி உலகளாவிய ரீதியிலுமே இருக்காங்க. ஸோ தமிழ் இசை எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே ஒரு இடத்துக்கு திரட்டி எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு தரதுக்காக தான் இந்த நம்ம இசை நிகழ்ச்சி இருக்குது. ஸோ சூப்பரான நிறைய பாடல்கள் நான் வச்சுருக்கேன். இது வரைக்கும் இந்த மாதிரியான பாடல்களை நம்ம கேட்டதே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான பாட்டும் இருக்கும். அடடா இந்த பாட்டு கேட்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பாட்டு கூட இருக்கும். ஸோ தொடர்ந்துமே சூப்பரான பாட்டு வருது, என்னெல்லாம் பாட்டு வருது அப்படின்னு பார்க்குறதுக்காக டக்குன்னு வசந்த மெஃபம் டியூன் பண்ணி கேட்டுட்ருக்கேன். நான் உங்கள்

ஓகே, சூப்பரான பாடல் மட்டும் கிடையாதுங்க, நம்ம கூட ஸ்ரீலங்காவில் இருக்க போகிற ஆர்டிஸ்ட் ஒரு சிலரும் வந்து இன்னைக்கு இணைஞ்சிக்க போகிறாங்க. ஸோ யார் அந்த ஆர்டிஸ்ட், இது வரைக்கும் உங்களோட பாட்டு கேட்டிருக்கமா இல்லையா அப்படிங்கிற பதற்றமெல்லாம் வேணாம். இனிமேல் தொடர்ந்து வந்து நீங்கள் அவங்களோட பாடல்களை வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து தொடர்ச்சியாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. இங்கே இருந்துமே உங்களோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் கூட வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சரியா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐபிஎல்லாம் நடந்துகிட்டு இருக்கனால நாமே ஐபிஎல் பற்றி பேசுகிறோம் சம்மந்தமே எல்லாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம நாட்டு பசங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்க்காக அதுவும் சிஎஸ்கேக்காக சிஎஸ் அந்தம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. மாதிரி சேர்ந்த ரவுதிரன் அண்ட் வைரியன்ஸ் சேர்ந்து பண்ண பாடல் இது. இப்போ இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண்ண சிஎஸ்கே ஆந்தம் ஒன்று இருக்கு. ஸோ இப்போ எல்லாரும் ஐபிஎல் ஃபீவரில் இருக்கிறதுனால இந்த ஆந்தம் கேட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. பார்த்துட்டு கேட்டுட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு கூட இணைஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படின்னு சொன்னால், சூப்பரா நம்மளோட ஃபேஸ்புக் பக்கம் போங்க. ஃபேஸ்புக் பக்கம் போனீங்கன்னு சொன்னால் எங்களோட ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோ கீழே உங்களுக்கு பிடிச்சமான ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் யார் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால், இல்லை பிடிச்ச பாட்டு இதுதான், எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், இந்த ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப காலமாக இந்த பாட்டெலாம் எங்கேயுமே கேட்க கிடைக்கல அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்லேருந்து கூட நான் உங்களுக்கு தேடி பிடிச்ச அந்த பாட்டில் உங்களுக்கு தர்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ இது நம்ம ஹிட்ஸ். இப்போ வரப்போகிறது சிஎஸ்கே ஆந்தம்.

0: ஓகே, சூப்பரான ஒரு பாடல் பாத்துட்டு வந்திருக்கேன். பாடல் பாத்துட்டு இருந்த கேப்ல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப உங்க கூட பேசுறதுக்காக நான் ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்கேன். இவரும் வந்து நம் நாட்டு கலைஞர் ஒருத்தர் தான். யாரு அப்படிங்கறத பாக்குறதெல்லாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து சூப்பரான ஒரு ரேப் ஆர்டிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் மெலடியும் சூப்பராக போடுறேன். இவரோட லிரிக்ஸ்க்கு நான் மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட என்எஸ்டி வந்திருக்காரு. வணக்கம் என்எஸ்டி.
1: வணக்கம் ப்ரோ. வணக்கம், ஹாய், எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் டிவியை தாண்டி இப்போ எஃப்எம் குள்ள நினைஞ்சிருக்கீங்க இல்லையா?
1: ரொம்ப நாளைக்கு.
0: எப்படி இருக்கு ஃபீல், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க?
1: இப்போ வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ. சோ அதோட மியூசிக்கும் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே, மியூசிக் தான் படிச்சேன். மியூசிக் தான் படிக்கிறீங்க அப்படியா?
1: இல்ல இல்ல, மியூசிக் படிக்கல, AI படிக்கலாம்னு. சோ அது இப்ப படிச்சு.
0: ஓகே, இப்போ ரீசன்ட்டா வந்து என்னதா சாங் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா நீங்க?
1: யா, ரீசன்ட்டா ஆக்சுவலி டெய்லி ஆன் டெய்லி வொர்க் ப்ரோ இருக்கேன். நான் மோஸ்ட் ஃபீல் பண்றேன், ஏனா கொஞ்சம் நான் பெர்ஃபெக்ட்டா வந்த போடு தான் வச்சிருக்கேன். கண்டிப்பா அதுக்கப்புறம் I love this bro and the song of the like change. So romba unikkuva ore pidicha oru namma romba post panna just vandha pan
0: சரி. ஓகே ஓகே, தேங்க்யூ என்எஸ்டி. நீங்கள் பேசுகிற லைன் கொஞ்சம் கிளியரில் நமக்கு, அதனால தான் ஒரு சின்ன இஷ்யூ. இருந்தாலும் பரவாயில்ல, தேங்க்யூ ஸோ மச் என்எஸ்டி நம்மளோட இணைஞ்சுக்கிட்டதுக்காக. சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட். நீங்களுமே வந்து இவரோட சாங்ஸை வந்து கேட்டு பாருங்கள். இப்போ இவரும் அண்ட் மிருன் பிரதாப்பும் இணைஞ்சு பண்ண ஒரு சூப்பரான வைபிங்கான ஒரு ட்ராக் உங்களுக்காக வரப்போகிறது. இந்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஷூ அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த ஷூ என்ன மாதிரியான ஒரு பாட்டு அப்படிங்கிறத இப்போ கேட்கலாம்.

0: எங்கேயாவது போய் பிரச்சனை பண்ணிட்டு எனக்கு தேவையில்லாத தலைவலியை கொடுக்க வேண்டியது.
1: எதுவுமே பண்ணலமா
0: அவனுக்கு உடச்சு வீட்டுள்ளாரையும் உட்கார வைக்கிறேன் பாரு. நைட்டு உங்க அப்பா வரட்டும், அப்ப பேசுறேன்.

நம்ம இட்ஸ் கேட்டுருக்கோம் ஒரு சூப்பரான ஒரு பாட்டு போனுச்சு இல்லையா, அது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பால் டப்பா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். ஸோ அவர் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு கனவு மெய்ப்பட்ட ஒரு பாடல் ஒன்று பண்ணியிருந்தாரு. வெரி ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரிசா அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் பண்ணியிருந்தாரு. அந்த சாங்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட வாய்ப்புகள் அவர் வாழ்க்கையில் வந்து குவிஞ்சதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியான ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் இப்போ திரிசாவே வச்சு ஒரு பாட்டு பண்ணியிருந்தார் இல்லையா. ஸோ அந்த பாட்டில் ஏகப்பட்ட கிரிட்டிக்ஸ் அவர் இது வரைக்கும் வந்துருந்துச்சு அவருக்கு. ஸோ அந்த கிரிட்டிக்ஸ் எல்லாத்தையும் அப்படியே உள்ளே கொண்டு வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு வாட்டி ஆடியோ லான்ச்சுக்கு போகலை அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி நான் இப்படி தான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட்டாக இருக்கணும். அதுதான் மிக முக்கியம். எந்த கட்டுக்குள்ளேயும் கட்டுப்படாமல் தன்னோட மியூசிக்லையும் தன்னோட ஃபீல்லையும் இண்டிபெண்டன்ட்டாக சுயமாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் தான் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். ஸோ அந்த மாதிரியான ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட ஏகப்பட்ட சாங்ஸ் நான் உங்களுக்காக வச்சிருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான பாடல்கள் இருக்குது. நீங்களும் ஃபேஸ்புக்கில் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அந்த கமெண்ட்ஸுக்குள்ள என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குனு உங்களுக்கு பிடிச்சமான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் யார் இல்லை, இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து பதிவிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கிட்டு இருக்க மக்களும் தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பாக இருக்கும். ஸோ நானுமா உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சாங்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீக்கில் இல்லை அடுத்தடுத்த வர வாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடல்கள் எடுத்துக்கணும் உங்களுக்கு தர்றதுக்கு வாய்ப்பாகவும் இருக்கும். அடுத்து வந்து உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் ஒன்று ப்ளே பண்ண போகிறேன். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் புல்லட் விழிகளால் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு. அப்படியா, இந்த பாட்டு கேட்டதே இல்லையே அப்படின்னு நீங்கள்லாம் யோசிக்கலாம். அதனால தான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம் உங்களுக்காக. ஸோ புல்லட் விழிகள் வர்றது, கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பாட்டு.

0: நாம கேட்டுருக்கோம் ஒரு அருமையான பாடல், காந்தல் பூக்கும் தீவிலே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்திருந்தோம். அந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கவிஞர் பொத்துவில் அஸ்மின் அவர்களின் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கந்தபூ ஜெயந்தன் அவர்கள் தான் பாடியிருந்தாங்க. ஒரு அருமையான பாடல், காதல் பாடல்கள் இந்த மாதிரியான இதமான பாடல் கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மனதுக்கு ரொம்ப இதமாக இருக்கிற நீண்ட காலமாச்சு இந்த மாதிரி நம்மவர்களின் இசையை கேட்டு இந்த மாதிரியான இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் வந்து கேட்கணும், இல்லை இந்த பாட்டில் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப காலமாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நிறைய பாடல் நம்ம காதுகளில் வந்து விழுந்திருக்கும், இந்த பாடலாம் கேட்டிருந்திருப்போம். பட் இந்த மாதிரியான பாடலாம் இப்ப கேட்கவே முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. சோ அந்த மாதிரியான டைம்ல வந்து இந்த மாதிரியான ஷோ உங்களுக்காக எடுத்துட்டு வரது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி நீங்க முன்ன கேட்ட நம் இசையா இருக்கலாம், இல்ல இப்போ உங்களுக்கு பிடிச்ச இண்டிபெண்டன்ட் சாங்ஸா இருக்கலாம், அது எதுவா இருந்தாலும் டக்குன்னு வந்து நமக்கு பேஸ்புக் பக்கத்துல வந்து கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்காக நான் என்ன பண்ணுவேன், வரும் வாரங்களில் தருவேன். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாடல் ஒன்று இருக்கு, ஆஃப்ரோ அண்ட் வாசி அவங்க தான் இந்த பாடல் பண்ணியிருக்காங்க. ஆஃப்ரோ அப்படிங்கும்போது இப்போ இருக்கிற நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு அவர் தான் மியூசிக் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் இந்த ஆர்டிஸ்ட் வந்து அட்டிகல்ச்சர்லேருந்து வராரு. உங்களுக்கு தெரியும் மசல் கோலர் அப்படிங்கிற ஆர்டிஸ்ட்டும் வந்து முதல் முதல்ல அட்டிகல்ச்சர்லேருந்து தான் வெளியில் வந்திருந்தார். இப்போ எந்த ரேஞ்சில் இருக்கார் அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் இந்த ஆர்டிஸ்டோட இந்த பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரீசெண்ட் டைம்ஸில் வந்த பாடல்களை. ஸோ உங்களுக்காக தரேன், கேட்டு பாருங்கள் இந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி.
1: சல்லா கடே சாத்த சப்ப கட்டுக்கு சப்ப கொட்டுற மட்டன் தட்டுற கடே சாத்த குடுத்த காசுக்கு மேல குபுற வேல பக்கற படேல் பார்ட்டி அரைச்ச மாவை அரைச்ச டிக்கல அணைச்ச அடிச்ச காத்த நிக்கிது சேர்த்து கரன்சி நோட்டு.

கனகா அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாடல் பார்த்துட்டு வந்திருந்தோம் இல்லையா. ஸோ இலங்கையில் இருக்கிற நம்ம கலைஞர்கள் பண்ண ஒரு பாடல் தான் இது. ராப் சிலோன்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க இந்த பாடல். ஸோ நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இலங்கையில் மட்டும் கிடையாதுங்க, இந்தியாவில் இருக்கிற நிறைய பேருக்குமே வந்து அவங்களை ரொம்ப பிடிக்கும். வாய்ஷன், திஷோன் அண்ட் ஆத்விக் தான் அந்த மூணு பேரும். அந்த மூணு பேரோட சூப்பரான ஒரு பாடல் தான் பார்த்துட்டு வந்திருந்தோம். ஏகப்பட்ட இந்த மாதிரியான பாடல்கள் நிறைய இருக்கும். சில நேரம் இந்த பாடல்கள்லாம் கேட்கும் போது மை காட், இதெல்லாம் நம்ம நாட்டு பாடலா இல்லை இண்டிபெண்டன்ட் சாங்ஸா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கான தரமான பாடல்கள் கூட உங்களுக்காக இருக்கு. ஃபேஸ்புக்கில் ஏராளமான பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சூப்பருங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் டக்குன்னு உங்கள் பேரோட சேர்த்து நான் லிஸ்ட்டையும் சொல்லிடுவேன். ஸோ பாட்டு அப்படிங்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, இண்டிபெண்டன்ட் சாங்ஸாக இருக்கணும் இல்லை இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நான் டக்குன்னு சேர்த்துப்பேன். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அழகான ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கும், ஃபேஸ்புக் பக்கம் போகாதவங்க டக்குன்னு போயிட்டு பாருங்கள், பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக வரப்போது அரக்கியே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ஒன்று வரப்போது. காதலில் காதலி அரக்கியே அப்படின்னு கூப்பிட்றது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பாட்டில் கேட்டு தெரிஞ்சுப்போம்.

0: நேரம் இப்போது சரியாக 11 மணி.
1: வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். பழையங்கள் 0112-864-012.

0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிற்கான முன்மொழியப்பட்ட விசேட மின்சார கட்டண திருத்தம் இன்று அறிவிக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் தரமற்ற நிலக்கரியினால் ஏற்படும் நட்டத்தை மின்சார கட்டணத்தில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை எனவும் அந்த ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த ஆண்டின் இரண்டாம் காலாண்டிற்குரிய மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்காக திருத்தப்பட்ட மின் உற்பத்தி செலவு மதிப்பீட்டை நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் நிறுவனம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் அண்மையில் சமர்ப்பித்திருந்தது. எரிபொருள் விலை அதிகரிப்பால் மின் உற்பத்திக்கான செலவு உயர்ந்துள்ளமையே இந்த மின்சார கட்டண அதிகரிப்பு கோரிக்கைக்கு காரணம் என கூறப்பட்டுள்ளது.
0: வசந்த மேஃபம் வெளிநாட்டு செய்தி.

0: இந்தோனேசியாவின் ஹல்மஹெரா தீவில் உள்ள டுகோனோ எரிமலை வெடித்ததில் மலையேற்றத்தில் ஈடுபட்டிருந்த 20 பேர் சிக்கிக் கொண்டனர். அவர்களில் 17 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் காணாமல் போன 3 பேரை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. இந்த விபத்தில் சிங்கப்பூரை சேர்ந்த 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியானாலும் மீட்பு பணியினர் அதனை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. எரிமலை தொடர்ந்து சாம்பலை வெளியேற்றி வருவதால் பாதுகாப்பு கருதி தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட தேடுதல் பணி இன்று மீண்டும் தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்தியை மதியம் 1 மணிக்கே எதிர்பாருங்கள்.
1: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி அணை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்கள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையில் தேசிய லொத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிறிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-0012.

0: சூப்பரான ஒரு பாடல் பார்த்துட்டு வந்திருந்தோம். ஸோ நம்ம இட்ஸ் கேட்டுக்கொண்டிருக்கோம், நாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, பாடல்கள் மட்டும் இல்லாமல் நம் நாட்டு இசைக்கலைஞர்களையும் உங்க கூட இணைச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ரொடியூசர், லிரிசிஸ்ட் அண்ட் பாடகர் அப்படின்னு சொல்லி எல்லா துறைகளிலையுமே கலக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர் கூட தான் பேச போகிறோம். ஸோ யார் அவர் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சங்கர்,
0: எப்படி இருக்கீங்க? மெருண்ணா
1: நினைக்கிறேன்.

0: இப்போ கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் இந்தியன் சவுத் இந்தியன் சிங்கர்ஸோட நிறைய ப்ரொஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன், லைக் ஸ்ரீநிஷா, ஆதித்யா ஆர்கே அந்த மாதிரி சிங்கர்ஸோட எல்லாம் கொஞ்சம் சாங்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மியூசிக் வீடியோஸும் இருக்கு.
1: ஓகே,
0: ப்ராபப்ளி நெக்ஸ்ட் மந்த் ஒரு சாங் ரிலீஸ் ஆகும்.
1: ஆஹா, சூப்பர்.
0: ஸோ அதுல நீங்க கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க.
1: என்ன பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க வசந்தம் நேர்களுக்கு சொல்லுவீங்களா?
0: மாயா அப்படின்னு சொல்லி
1: ஒரு பாட்டு இல்லையா? சூப்பர். ஏன் அந்த பாட்டை பத்தி எனக்கு சொல்லுங்களேன், என்ன மாதிரி வர்க் பண்ணிருக்கீங்க, இல்ல யாரெல்லாம் உங்க கூட வர்க் பண்ணிருக்காங்க?
0: அதுல ஒர்க் பண்ணது நான் ஃபுல் டைரக்ஷன், மியூசிக் ப்ரொடக்ஷன் எல்லாமே நான் பண்ணேன்.
1: ஓகே.
0: டிஓபியா நவீன் ஒர்க் பண்ணாரு.
1: ஓகே.
0: அப்புறம் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க டைரக்ஷன் டீம்ல. அதுக்கப்புறம் இன்னும் ஸ்ரீநிஷா பாடி இருக்காங்க.
1: சூப்பர்.
0: ஸோ அந்த மாதிரி லிரிக்ஸ் பண்ணதெல்லாம் நவீன் சொல்லியிருக்கு போய்.
1: ஓகே.
0: ஸோ அந்த மாதிரி.
1: சூப்பர். இப்போ நம்ம இசைக்கலைஞர்களோட ஒர்க் பண்ணிட்டு இப்போ இந்தியாவில் இருந்து இந்தியன் மியூசிக் ஆர்டிஸ்டோடையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு அந்த டிஃப்ரெண்ட் ஃபீல்?
0: ஃபீலாக ரொம்ப நல்லா இருக்கு. பிளஸ் நானுமே என்ன மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் இருக்கு இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு.
1: சரி.
0: பிளஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே அமையுது இங்கே கலாபரேஷன்ஸ் பண்ணுறதுனால.
1: ஓகே.
0: ஸோ அப்படி நல்ல சந்தோஷமாக தான் இருக்குது.
1: ஓகே. அப்போ இப்போ இந்தியாவில் நிறைய நம் நாட்டு கலைஞர்கள் எல்லாம் உள்ள வந்து இந்தியன் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் வந்திருக்காங்க இல்லையா? ஸோ ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நாம் ஒரு வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருந்த காலம், இல்லை நீங்கள் வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருந்த காலத்தில் இருந்து இப்போ இந்த ட்ராவல் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு?
0: ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாங்கள் வர்றப்போ ரேடியோ டிவிஸ் அது மட்டுமே நம்பி வர வேண்டிய ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ வந்து அதை தாண்டி சோசியல் மீடியா மூலமா ரொம்ப முன்னாடி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஹிட் ஆகலாம். ஜஸ்ட் நம்ம கன்சிஸ்டண்டா கண்டென்ட் போஸ்ட் பண்ணாலே அது தானா அமையுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. பிளஸ் நெட்வொர்க்கிங் இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கு.
1: ஓகே. ஓகே.
0: சோ அதனால லைக் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம்.
1: சூப்பர். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் சோசியல் மீடியாக்குள்ள போகணும், இல்ல சோசியல் மீடியால ரீல்ஸ்க்காக பாட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப சவுத் இந்தியன்ல இருக்கிற இல்ல வேர்ல்டு வைட் இருக்கிற எல்லா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது எப்படி இருக்கும், ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா, இண்டிபெண்டன்ட் மியூசிக் லவரா, இல்ல இண்டிபெண்டன்ட் மியூசிக் ப்ரொடியூசரா, நீங்க எப்படி இதை பாக்குறீங்க?
0: அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், ஏன்னா ஒரு கோல் வச்சு பண்ற மாதிரி இருக்குது. பட் அது பண்ணாதான் இப்ப சர்வைவ் பண்ண முடியுன்ற ஒரு கட்டாயமும் இருக்குது. ஸோ அதனால ரெண்டுக்குமான பேலன்ஸ் வச்சு பண்ணிக்கிட்டா ஈஸியா இருக்கும். பட் ஸ்டில் லைக் நம்ம யாருன்றது நம்ம மியூசிக்ல இருக்கணும். ஸோ அதோட சேர்ந்து இதை பண்ணாக்க நோ ப்ராப்ளம் தான்.
1: அப்படியா? ஓகே, சூப்பர். நீங்க சொல்லுங்க பாக்கலாம். இப்போ வந்து நார்மலா நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, லைட் இப்ப புதுசா வர்ற ஆர்டிஸ்ட் வந்து இதை ஃபாலோ பண்ணா இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், லைட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஃபியூச்சர் கிடையாதுன்னு ஏகப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்க வந்து இப்போ யாராவது இல்ல நாம இப்பதான் இண்டிபெண்டன்ட் மியூசிக்குள்ள, அதுவும் தமிழ் இண்டிபெண்டன்ட் மியூசிக்குள்ள வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு? ஓகே, இதை நீங்க ஃபாலோ பண்ணி வாங்க, இல்ல இந்த மாதிரியான ஒரு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்னா என்ன சொல்லலாம்?
0: கண்டிப்பா சோசியல் மீடியால வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் முக்கியமா. அண்ட் மியூசிக் நிறைய கத்துக்கணும், அது முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா அது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மத்ததெல்லாம் ஈஸியா பண்ணிக்க முடியும். பட் மியூசிக்ல அறிவை வளர்த்துட்டு சோசியல் மீடியால கொஞ்சம் ஆக்டிவா இருந்தாக்க அது தானா நடக்கிற நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப உங்களோட ஒரு சின்ன மீம் நீங்க ஃபேம் ஆனாலுமே பெரிய பெரிய லேபிள்ஸ்ல இருந்து மேனேஜர்ஸ் உங்களை கண்டாக்ட் பண்ணுவாங்க, பெரிய பெரிய லேபிள்ஸ் நீங்க சைன் ஆகலாம். சோ அந்த மாதிரி இருக்குது. சோ
1: பயன்படுத்தக்கூடியது
0: பெரிய ஒரு லேபிளால பண்றது நம்மளால பண்ண முடியாது,
1: ஏன்னா
0: அது பெரிய இன்வெஸ்ட்மென்ட் போகும்.
1: ஆமா.
0: பட் நம்மளால ஈஸியா முடிஞ்சது என்ன, ஒரு போன் எடுத்தாச்சு, ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணியாச்சு, அதை போஸ்ட் பண்ணியாச்சு, தானா அது வைரல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
1: நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நார்மலா வந்து

0: நீங்க அடிக்கடி சொல்லும் போது லேபிள் லேபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று யூஸ் பண்ணீங்க இல்லையா, இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கவங்க யோசிக்கலாம் இது என்ன லேபிள் லேபிள்ங்கிறாங்களே என்னது இது அப்படின்னு சொல்லி. ஸோ கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்காக அதை பத்தி ஒரு சின்னதா ஒரு விளக்கம், லேபிள்னா இதுதான் பண்ணும் ஆர்டிஸ்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா?
1: லேபிள்னா நிறைய விதமான லேபிள் இருக்கு. ஜஸ்ட் சிம்பிளா சொல்லணும்னா அவங்க ஒரு மியூசிக்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பிளஸ் அந்த ஆர்டிஸ்ட வளர்த்து அவங்க லேபிளும் ஒரு லாபம் சம்பாதிச்சு முன்னாடி போற ஒரு ஆர்கனைசேஷன் கம்பெனி அது வந்து லேபிள்னு சொல்லலாம். இப்போ அதுல நிறைய விதமான லேபிள்ஸ் இருக்கு, லைக் இண்டி லேபிள்ஸ் இருக்கு, மேஜர் லேபிள்ஸ் இருக்கு. மேஜர் லேபிள்ஸ் அவங்க வந்து ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களே பார்த்துப்பாங்க. இந்தி லேபிள்ஸ் பார்த்தா ஆர்டிஸ்டால முடிஞ்ச மாதிரி பண்ணி இவங்களால என்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து அப்படி பண்ணி கொண்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்.
0: சூப்பர். இப்போ நீங்க இவ்வளவு நாள்ல கிட்டத்தட்ட எத்தனை பாட்டு பண்ணி இருப்பீங்க? ரிலீஸ் பண்ணது கேட்கல, எத்தனை பாட்டு பண்ணி இருக்கீங்கன்னு
1: கேக்குறேன். அது நிறைய இருக்கும், ஆக்சுவலி நம்பரா சொல்ல தெரியல.
0: நினைக்கிறேன்
1: I think that will be close to my heart.
0: Okay, அப்ப மாயாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாயா எப்போ வருதுன்னு சொல்லுங்க.
1: மாயா வந்து நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆறத தான் பிளான். இன்னோ டேட்டா டிசைட் பண்ணல.
0: ஓகே, சோ
1: சொன்ன மாதிரி நம்ம லேபிளுக்குள்ள அது டிசைட் பண்ணுவாங்க.
0: ஓகே, சூப்பர்.
1: சூன் அப்டேட் தருவேன் அத பத்தி.
0: சோ அப்ப மாயாவை பாக்குறதுக்கும் கேக்குறதுக்கும் நாங்களுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தா வந்து உங்களோட சூப்பரான இன்னொரு சாங் எடுத்து வச்சிருக்கேன், சிறுகி அப்படின ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு இந்த பாட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே.
1: இந்த சாங் வந்து நான் ஸ்ரீசரன் ஒருத்தர் கூட பண்ணிருக்கேன். அவர் அந்த கோ படத்துல பாட்டெல்லாம் பண்ணிருக்காரு, அவரும் இந்தியன் பிளேபேக் சிங்கர் தான்.
0: ஓகே, சூப்பர்.
1: சோ அதோட மியூசிக் வீடியோ எல்லாம் 2 லட்சம் வியூஸ் மேல போயிருக்கு.
0: வாவ், சூப்பர்.
1: அந்த மாதிரி.
0: ஓகே, கடைசியா வந்து வசந்தம் எஃப்எம் நேயர்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க?
1: எல்லாரும் எங்கட மியூசிக்கை கேட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் வசந்தம் எஃப்எம்க்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. And Sri Lankan கலைஞர்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க பாட்டுகள் ஷேர் பண்ணுங்க சோசியல் மீடியால அந்த மாதிரி.
0: ஓகே ஓகே, தேங்க்யூ அண்ணா இணைஞ்சுக்கிட்டதுக்காக.
1: தேங்க்யூ.
0: ஓகே, நம்ம கூட இணைஞ்சிட்டு இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிருன் பிரதாப் அவங்க தான் இணைஞ்சிருந்தாங்க. ஸோ சூப்பரான ஒரு கலைஞர், அவரோட சிரிக்கி அப்படிங்கிற பாட்டு எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அடுத்து உங்களுக்கு வரப்போகிறது ஸ்ரீசரன் மற்றும் மிருன் பிரதாப் இணைந்து பண்ண சிரிக்கி அப்படிங்கிற பாடல். பாடலை பார்த்துட்டு டக்குன்னு ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்ட் பண்ணுங்க, இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி.

0: தெரியாதவன் டாரும் இல்ல. அதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், இதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், நல்லதுக்கும் அபிலாஷன், கெட்டதுக்கும் அபிலாஷன். எவ்வளோ செங்கீகன், எனக்கு எவ்வளோ பேரும் புகழும் மீகி. இத வச்சு நல்ல பிரயோஜனமான ஏதாவது செய்யணும்னு சொன்னா பில்லா நானா கிட்ட தான் கேட்கணும். பில்லா நானா என்ன செய்யலாம்?
1: வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் முடிவு எடுப்போம்.
2: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர்.

சூப்பரான பாட்டெல்லாம் கேட்டுட்டு வந்திருக்கோம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் சுயாதீன இசைக்கலைஞர்கள் ஏகப்பட்ட பாடல்கள் உங்களுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதுலேயும் மிக முக்கியமாக ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் பற்றி பேச போகிறோம். இவங்க இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக இருந்து வேர்ல்டு வைட் பயங்கரமாக ஃபேமஸான ஒரு சிங்கர். இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க நம் நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுல நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்குது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கர் தி அவங்கள பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்தியன் சினிமாவில் என்ன தான் அவங்க பாடல்கள் ஏகப்பட்டது பாடிக்கிட்டு இருந்தாலுமே அவங்க பாடின என்ஜாய் என்ஜாமி அப்படிங்கிற பாடல் வந்து வேற லெவல் ஹிட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்மையில் தி அவங்க வந்து ஒரு பாடல் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க, அதுவும் இலங்கையில் தான் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த பாடல் சந்தோஷ் நாராயண் மியூசிக்கில் விவேக் அவர்களின் வரிகளில் வரி வரி அப்படிங்கிறது அவங்களோட பாடல். ஸோ இலங்கைக்குள்ள எல்லா இடமுமே சுற்றி தெரிஞ்சு படமாக்கியிருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு பாடல். இந்த பாடலில் அவங்க ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து பாட்டோட லிரிக்ஸை கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு லிரிக் எழுதினவர் வந்து சொல்லியிருக்காரு நம்மளோட விவேக் பாடலாசிரியர். ஸோ தியோட பாடல்கள் எல்லாமே ஒரு மாதிரியான யூனிக்கான ஸ்டைலில் இருக்கும், பிகாஸ் அவங்களோட வாய்ஸும் ஒரு யூனிக்கான ஸ்டைலில் இருக்கிறதுனால. ஸோ இந்த பாடலில் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க அப்படின்னு தெரில, கேட்காதவங்களுக்காக தரப்போகிறேன். தி அவங்க பண்ண வரி வரி பாடல். ஸோ கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி.

0: பக் பக் தாரா அப்படின்னு ஒரு பாட்டு பார்த்துட்டு வந்திருந்த இல்லையா, என்ன பாட்டுடா இது புதுசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இது புதிய பாட்டு கிடையாது, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்த பாடல், ரொம்ப காலம்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாடல். யாரோட பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைரியன்ஸோட பாடல் தான் இது, பக் பக் தாரா அப்படின்னு சொல்லி வந்திருந்துச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம கூட பேச போகிறாரு. ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டை நினைச்சிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். யார் வரப்போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம் நாட்டின் ஒரு கலைஞன் கொஞ்ச காலமாக ஐட் அவுட்டில் இருக்காரு, திரும்ப அவரை கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு வந்திருக்கோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எம்சி ரா அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் சிங்கர் ராய்.
0: வணக்கம் எம்சி ரா. ஸோ வசந்தம் எஃப்எம்இன் நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த ஃபீல்?
1: வரும்போது
0: எந்த ஃபீல் இருக்கு இல்லையா, எப்படி ஃபீல் பண்றீங்க?
1: ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நான் வசந்தம் எஃப்எம்ல பேசுறது வந்து செபஸ்டியன் இந்த ஜஸ்டின் பிரதருடைய ஷோல. சோ அது எனக்கு ஃபீல் ஆகுது இப்போ இந்த ஷோல பேசும்போது. ஆஃப்டர் லாங் டைம் ஆக்சுவலி
0: ஆர்ஜே பேர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க, அந்த அளவுக்கு வசந்தம் ஃபேன் என்ன நீங்க?
1: யா ஆக்சுவலி
0: சூப்பர். எம்சி ரா, ஆரம்ப காலங்களில் ஏகப்பட்ட பாடல்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, கோவிட் டைம்ல கூட உங்களோட பாட்டு ஒன்னு வைரல் ஆச்சு இல்லையா?
1: எஸ் எஸ்.
0: இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இப்போ ஆக்சுவலி இன்னொரு எப்படி சொல்றது, நான் என்னுடைய இசையை பாக்குறேன் வந்து என்னுடைய மக்களுக்கு நிறைய வலிகள் வேதனைகள் இன்பங்கள் எல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாமே இருக்கு. சோ அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கு. சோ அந்த விஷயங்களுக்கான ஒரு ஆயுதமா தான் நான் என்னுடைய இசையை
0: பாக்குறேன்.
1: தமிழும் கூட ஒரு ஆயுதத்தோட சேர்ந்த ஒரு மொழி, ஆயுத எழுத்து இருக்கிற மொழி. சோ தமிழையும் நான் அப்படிதான் பாக்குறேன், ஒரு சண்டைக்கான கூ சார்.
0: சரி, இப்போ
1: மோசமான சண்டை கிடையாது, இந்துமான சண்டையும் இருக்கும் அதுல.
0: ஆமா,
1: அப்படி ஒரு சாங் ஒன்னு போட் பண்ணி கொண்டிருக்கேன், கூடிய சீக்கிரம் பாப்போம்.
0: சூப்பர் சூப்பர். இப்போ இன்னொரு விஷயம் கேட்க வேண்டியது இருக்கு, இந்த இலங்கை தமிழன் 1 இலங்கை தமிழன் 2 எல்லாம் சாங் செஞ்சீங்க இல்லையா?
1: ஆமா.
0: அடுத்து காத்து வாக்குல ஒரு தகவல் வந்துச்சு, 3 பண்ண போறீங்க அப்படின்னு. உண்மையா?
1: மேபி அது இயற்கையும் எதிர்காலமும் தீர்மானிக்கும் நினைக்கிறேன். இலங்கை தமிழன் 1 வந்து ஒரு 10 பேரோட செஞ்சோம், 10 ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அந்த சாங்ல. இலங்கை தமிழன் 2 வந்து 28 ஆர்டிஸ்ட், 30 பீப்புள் பேர் பண்ணோம், பட் 28 ஆர்டிஸ்ட் அதுல பப்ளிஷ் பண்ணாங்க.
0: ஓகே.
1: சோ அது வந்து நான் எப்படி பாக்கணும்னு சொன்னா, இலங்கை தமிழன் வந்து இலங்கையில இருக்கிற தமிழ் கலைஞர்கள், தமிழ் ஹிப்ஹாப்பர்ஸ்களுடைய ஒவ்வொரு டைம்லயும் அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு களமா தான் நான் இலங்கை தமிழ பாக்குறேன். சோ அது கிருஷான் அண்ணா என்னுடைய குரு, குருவினுடைய கையில தான் இருக்குது. என்ன இலங்கை தமிழன் 1 குரு தான், இலங்கை தமிழன் 2 அவர் தான் பண்ணாரு.
0: அவர் மனசுக்கே பண்ணலாம் இல்லையா?
1: ஆமா, அவர் ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு மூவ் ஆனாய் போயிட்டாரு ஃபேமிலியோட.
0: ஓகே.
1: அண்ணாவினுடைய மோன் வந்து ஃப்ரம் ஸ்ரீலங்கா டு ஆஸ்திரேலியா எனக்கு ரொம்ப பெரிய அடி.
0: ஆமா, கிருஷான் மகேஷன் பாடல்கள் நிறைய காலமா வரல இல்லையா? கடைசி எனக்கு தெரிஞ்சு
1: ஒரு ஆர்டிஸ்ட்னா வந்து அவருக்கு மியூசிக் வந்து அவ்வளவு பிடிக்கும், பாட்டுலாம் பண்ணுவாரு, ஆனா ரிலீஸ் பண்ண மாட்டாரு.
0: ஆமா, பாட்டு பண்ணி தானே கேட்டுப்பாரா?
1: இல்ல இல்ல, ஆக்சுவலி சொன்ன நம்ப மாட்டீங்க, இப்போ ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ள வந்து 2-3 இயர்ஸ்க்குள்ள வந்து ஒரு 12-15 பாட்டு மாதிரி பண்ணி வச்சுட்டாரு.
0: ஓ,
1: இட்ஸ் அ ஹோல் ஆல்பம்.
0: ஓகே.
1: அந்த ஆல்பம் நான் கேட்டேன், எக்ஸ்க்ளூசிவா நான் கேட்டேன் லாஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா இருந்து வந்தப்போ, நான் அந்த ஆல்பம் கேட்டேன்.
0: ஓகே.
1: ஆக்சுவலி நீங்க அந்த பாட்டெல்லாம் கேட்டீங்கன்னு சொன்னா, திருப்பி உங்களுக்கு அந்த ஜேடோன் ஸ்டோரி அந்த ஃபீல் வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு எபிக்கான, மனசை பாதிக்கிற அளவுக்கு ஒரு பாட்டு.
0: ஆமா,
1: 12 பாட்டும் 12 ஸ்ட்ரக்சர், அது வேற லெவல்ல இருக்கும்.
0: சூப்பர். இப்போ இருக்க கிட்ஸ்க்கு வந்து அவரை தெரியுமான்னு தெரியல, தெரியலன்னு சொன்னா டக்குன்னு சர்ச் பண்ணி பாருங்க, கிருஷான் மகேஷன் அப்படி இல்லன்னா ஜே டவுன் ஸ்டோரிஸ் அப்படின்னா அவரோட ஸ்டோரிய சொல்லு அந்த பாட்டு இல்லையா?
1: எஸ், ஹி இஸ் தி பயனியர் ஆஃப் ஸ்ரீலங்கன் தமிழ் ஹிப் ஹாப்.
0: எஸ், இப்போ நீங்க
1: சொல்றதுலயே வந்து 2வது இடத்துல இருக்கு ஸ்ரீலங்கா தமிழ் ஹிப் ஹாப் பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் இஸ் மலேசியா, 2வது உலகத்துல தமிழ் ஹிப் ஹாப் ஆரம்பிச்சது இலங்கையில தான். சோ அந்த இலங்கையில, நம்ம இலங்கையில இந்த ஹிப் ஹாப் கொண்டு வந்தவர் வந்து மிஸ்டர் கிருஷான் மகேஷன். இஸ் ஒன் ஆஃப் தி பயனியர் ஆஃப் தமிழ் ஹிப் ஹாப்.
0: உண்மைதான், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இல்லையா?
1: சரி ஜெயசங்கர், நீங்க எப்படி இருக்கீங்க? சோலசம் அட்டகாசமா போய்கிட்டு இருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி
0: தலைவரே. இப்போ உங்களை கூட்டு வந்து ஒரு ரேப் கேட்கல அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்காது. நான் யாரையுமே இந்த ரெண்டு வாரத்துல வந்து பாட சொல்லி கேட்கல, பட் நீங்க வந்திருக்கீங்க இல்லையா, எனக்கு வந்து ஒரு சூப்பரான ட்ராக் ஒண்ணு ஒரு ஒரு ஃபோர் பாஸ் மட்டும் பண்ணி காட்ட முடியுமா?
1: Yeah, definitely. Always favorite to my heart end song. ஒன்னு வந்து மடை திறந்து, இன்னொன்னுக்கு நம்மளுடைய குருநாதருடைய பாட்டு ஒன்னு. சோ மடை திறந்து பண்ணிடுவோம், அதுதான் உலகத்துக்கு ஹிப்ஹாப் அறிமுகப்படுத்தின பாட்டு.
0: ஆமா, தமிழ் ஹிப்ஹாப் இல்லையா?
1: Yes.
0: Yes. கேப்போமே.
1: So are you ready guys?
0: Yes, yes. Ready.
1: Okay. என்னுரை துவங்கும் முன் நல்ல குள்ளங்களுக்கு நன்றி. நன்றி தாயின் கீடி தாங்கி தந்த நீ சுமை தாங்கி, பசி கொடுமை நடை பாதையில் உறக்கம் ஆசைக்கிறது காரணம் இறைவனி நிறக்கம். இத்தனை ஏமாற்றம் மண்ணு தின்னம் அவமானம் எதையும் தங்கம் உள்ளம் தொடரும் இச பையனம் தொலைவில் வானம் போட வேண்டும் நட்சத்திரம் திறந்து போராடும் கலைஞனின் மன்னம் தொட்டாக்கள் துளைக்காது அண்ணு குண்டு தகர்க்காது அவமானம் என்னுகிறை அழிக்காது அதிகாரம் என் கண்ணப்பை தடுக்காது கருப்பின சொல்லி சமைந்த கிடக்க புதிய பரிமாணம் பண்டை எடுப்போம் நட்சத்திரங்களின் ஜனம் அதை முடிவெடுக்கோம் நினைத்தது.
0: அடுத்து பாட்டு பண்ணாம இருக்கீங்க, என்ன காரணம்?
1: பாட்டு பண்ணாம இல்ல,
0: நாங்க கேக்கலையே.
1: ஏன் நம்ம வந்து எல்லாரையும் மாதிரி ஒரு சாங் பண்றதுக்கு எனக்கு மனசும் இல்ல ஐடியாவும் இல்ல. சோ
0: பட்
1: மை ஆல்வேஸ் ஆல் சாங்ஸ் வாஸ் டிஃபரண்ட் ஐட்டம்ஸ் அண்ட் டிஃபரண்ட் திங்ஸ். சோ பாப்போம் எதிர்காலத்தை முன்னிட்டு சில பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக.
0: சூப்பர். இது வந்து எம்சி எம்சி ரா கூட பேசிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம் யோசிமிங் யார் அப்படின்னு சொல்லி. நம்மளோட எம்சி ரா தான் இருக்காரு, ஆனா அவரோட உண்மையான பேரை நான் சொல்ல மாட்டேன், ஆர்டிஸ்ட் நேம் எம்சி ரா. சரி எம்சி ரா, இப்போ நீங்க வந்து உங்களுக்கும் யோகி பிக்குமான அந்த கனெக்ட் எனக்கு சொல்லுங்களேன் ஒருக்கா.
1: அது எப்படி சொல்ல முடியும், அது வந்து ஸ்ரீலங்காவில் இல்லை மட்டும் இல்லை உலகளாவில் இருக்கிற எல்லா ரப்பர்ஸுக்குமே யோகிபி வந்து பெரிய ஒரு மைல் ஸ்டோன் இருப்பாரு.
0: ஓகே,
1: அவர் தான் குறிக்கோளான ஒரு கல் அப்படின்னு வச்சுக்கலாம்.
0: ஆமா,
1: எனக்கு வந்து ஒரு வானொலியில ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணாங்க, அந்த ப்ரோக்ராம்ல வந்து ஆக்சுவலி யோகிபி அண்ணா தான் வந்து இது பண்ணாரு, ஜட்ஜா கலந்துகிட்டாரு.
0: ஓகே,
1: அப்புறமா நம்ம சி விலாக்ஸ் மூணு பேருமே கூப்பிட்டாங்க அந்த ப்ரோக்ராமுக்கு. நான் சும்மா போனோம், ஜாலியா போனோம், மூணு பேரும் ஒன்னாதான்
0: போனோம்.
1: அங்க போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்க மூணு பேரையும் பிரிச்சுட்டாங்க,
0: வேற வேற டீம்
1: மூணு பேரையும் பார்ட்டிசிபேஷன் ஆக்கி எங்களை வந்து எங்களுக்குள்ள ஒரு போட்டி வச்சு இதுல யாரு வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டியாவே ஆக்கிட்டாங்க. மூணு சுற்றுக்கள் அப்படின்னு எல்லாம் வச்சு பிரிச்சு விட்டாங்க. அந்த போயிட்டு அப்புறமா நாங்க பொண்ணா போயிட்டு கடத்துல பிரிஞ்சுட்டு மச்சான்ற மாதிரி. அண்ட் அந்த ப்ரோக்ராம்ல வந்து என்ன சொன்னா மூணு ஸ்டேஜ் இருந்துச்சு, மூணு ஸ்டேஜ்லயும் ஒரு ஒருத்தர் இது பண்ணி கடைசியில பைனல் ஒரு தடவை செலக்ட் பண்ணாங்க இதை
0: வின்னர்.
1: சோ அந்த நேரம் ஜோகி பீனா தான் ஜட்ஜ் பண்ணாரு. எனக்கு வந்து என்ன பண்ணாருன்னா ஐ அம் நான் தான் வெற்றியாளர்னு சொல்லிட்டாரு.
0: ஓகே,
1: அது தாண்டி அவர் என்ன பண்ணாருனா வந்து நானே சொல்லணுமா தெரியல,
0: ஆனா
1: எப்படி சொல்லிட்டாரு, நான் வந்து உலகளாவிய ரீதியில் இருக்கிற ரேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் எம்சி ரா வந்து உலக லெவல்ல இருக்கிற ஒரு ரேப்பரா பாக்குறேன், அவருடைய தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் யோகி மேன சொன்னாரு. எனக்கு வந்து எப்படின்னு சொன்னது வந்து டச் டு மை ஹார்ட், என்னுடைய 21வது பிறந்த நாள் அன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. யோகி பீன் அவருடைய வாய்ஸ்ல வந்து அதை சொல்லியிருக்காரு.
0: ஓகே, கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா எம்சி ரா அந்த யோகி பி சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு வந்து உண்மை ஆக்கணும் அப்படிங்கறதும் எங்களோட ஆசையும் கூட. சரி, அடுத்த ட்ராக்கோட எப்போ வருவீங்க? அப்போ
1: கூடிய சீக்கிரம், இந்த வருஷம் இந்த வருட இறுதிக்குள்ள அந்த ட்ராக் ரிலீஸ் ஆகணும்னு நம்புறேன்.
0: ஓகே சூப்பர். எம்சி ரா, இப்போ நீங்க வந்து யோகி பி அண்ணாவை பத்தி பேசுனதுனாலே உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவரோட பாடல் தான் வச்சிருக்கேன். சோ நீங்க பேசிட்டு அவர் பாட்டு போட போறோம். கடைசியா வந்து வசந்தம் எஃப்எம் ரசிகர்களுக்காக நேர்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க?
1: வசந்த எஃப்எம்க்கு மிகப்பெரிய நன்றி, சங்கருக்கு மிகப்பெரிய நன்றி. வசந்த எஃப்எம் ஆல்வேஸ் இலங்கை தமிழ் இசை கலைஞர்களுடைய முன்னேற்றத்துக்கும் அவங்கள சப்போர்ட் பண்றதுக்கும் எப்பவுமே முன்னுக்கிட்டு இருக்கு. ஸோ எஃப்எம்ஓ டிவியோ சோசியல் மீடியாவோ ஆல்வேஸ் எப்பவுமே தமிழ் இசை கலைஞர்களுக்கு ஊக்குவித்துக் கொண்டிருக்கிற வசந்த எஃப்எம்க்கு மிக்க மிக்க மிக்க நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஷோ எல்லாம் கேட்டுட்டு இருக்க என்னுடைய அன்பான தமிழ் உறவுகளுக்கு மிகப்பெரிய நன்றி. நீங்களும் தான் எங்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கக்கூடிய மிகப்பெரிய இடத்துல இருக்கீங்க. சோ எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க. இலங்கையில உலகளாவிய இருக்கிற எல்லா இலங்கை தமிழ் கலைஞர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி எம் சி ரா அவர்களே. ஓகே, நம்மளோட இணைஞ்சிருந்தாரு இலங்கையை சேர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட் எம் சி ரா. அவங்க யோகிபியை பத்தி பேசி யோகிபியோட அனுபவங்கள்லாம் பகிர்ந்துகிட்டார் இல்லையா. சோ அதனாலே உங்களுக்காக வரப்போகிறது யோகிபி அண்ட் நட்சத்திரா சேர்ந்து பண்ண மடை திறந்து.

0: பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: ஓகே, சூப்பரான ஏகப்பட்ட பாடல்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்டிஸ்டோடையுமே இன்னைக்கு நம்ம பேசியிருந்தோம், நம்ம கூட பேசியிருந்தாங்க NST, அது மட்டும் இல்லாமல் மிருன் பிரதாப் பேன், எம்சி ரா, சூப்பரான ஒரு ரேப் அதை கேட்டு மடை திறந்தும் கேட்டு வந்ததும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்களை வர வாரங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இணைச்சிக்கிறதுக்காக நான் ரெடியாக இருக்கேன் நம்ம நிகழ்ச்சியில். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு இப்போவுமே போயிட்டு என்ன பண்ணுங்கள், நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபேவரேட் ஆர்டிஸ்ட் யார், யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், யாரோட பாட்டு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நானும் சேர்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த வாரத்திலையும் கூட சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக தர்றதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நம்ம கூட இணைஞ்சிக்கணும், பிகாஸ் நம் நாட்டு கலைஞர்கள் அல்லது சுயாதீன இசை கலைஞர்களை வளர்த்தெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு வந்து நம்மளோட தான். அந்த பொறுப்பை வந்து எப்பவுமே நாம தவறாமல் செய்யணும். அதுக்காக தான் வசந்தம் FM-ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஹிட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தி உங்களுக்காக தந்துகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய கலைஞர்கள் இருக்காங்க, நிறைய கலைஞர்கள் இப்போ பாடல் செய்யறதையும் விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை சூழல் மாறிட்டு இருக்கிறதுனால. ஸோ திரும்பவுமே இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் மூலமாக அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், அவங்க மீண்டு வர்றதுக்காகவும் நிறைய பாடல்கள் தர்றதுக்கான வாய்ப்புமே நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அதன் முயற்சியாக தான் என்ன பண்ணுறோம், நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியை கொண்டு வரோம். ஏகப்பட்ட பாட்டுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இப்போ நிறைய இந்தியன் சாங்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்தியன் ஆர்டிஸ்டோட ஃபீச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நம் நாட்டு பசங்களே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டூர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக நாம மற்ற ஆர்டிஸ்டோட இல்லை மற்ற மியூசிக் டிரெக்டர்ஸோட வேர்ல்ட் டூர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஸ்ரீலங்கன் பசங்க வந்து எல்லா இடமும் போய் எங்கட பொடியல் அப்படின்னு சொல்லி மியூசிக் டூர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கலைஞர்களை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. அந்த பொறுப்புக்காக தான் உங்களுக்காக நம்ம ஹிட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எடுத்துட்டு வரோம். ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு வாரமும் அதுவும் சனிக்கிழமைகளில் காலைல 10 மணிக்கு ரெடி ஆயிருங்க நம்ம ப்ரோக்ராம் கேட்கறதுக்காக. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் திரும்பவும் சொல்கிறேன், ஒருக்கா கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சேர்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆர்ஜிஎஸ் எல்லாம் வந்து ரெடியாக இருக்காங்க அடுத்த ப்ரோக்ராம்காக. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஏரியா இந்த ஏரியா எல்லா ஏரியாலையும் நான் தான் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, நம்மளோட ஆர்ஜே ஆனந்தி. ஓகே, களை கட்ட போகுது அடுத்த கொஞ்ச நேரம் உங்களுக்காக. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களெல்லாம் விட்டு விடைபெற்று போக போகிறேன். விடைபெறும் நான் உங்கள் என்று அன்பின் சங்கர் புஷ்பராஜ். நன்றி நேர்களே.

0: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மதிய நேர வணக்கம். 3 மணித்தியாலம் முடிந்திருக்க போறிய வசந்தத்தின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு சுப்பகிட்டான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே இங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0-71-375-0-1-0-1-1-2-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போங்க, போஸ்டுக்கு அந்த போஸ்டுக்கு இல்ல கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரா இருக்கேன் என்பதையும் நினைவுபடுத்திக் கொண்டு ஆரம்பத்திலேயே நம்மளோட பேசணும் அப்படின்னு சொல்லி அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யான்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பெரிய நிலவனை சாந்தி கோவிந்தராஜா.
0: சாந்தி கோவிந்தராஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: ஆமா, நலமா இருக்கின்றேன் மேடம். உங்க நலத்துக்கு இறைவன் துணை புரியட்டும்.
0: சரி, ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சமையெல்லாம் முடிச்சிட்டீங்களா?
1: ஆமா, 12 மணிக்கு எல்லாம் முடித்து விடுவேன்.
0: அப்படியா? என்ன சமையல் இன்னைக்கு வீட்டுல?
1: சமையல் இன்றைக்கு மீன்கறி, வெண்டைக்காய் ஒரு கறி, கீரை ஒரு.
0: அப்படியா? சரி சரி சரி. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தும் கூட ஒரு சூறான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேட்க விரும்புறீங்க?
1: கணவருக்காகவும், பிள்ளைகளான சஜித் ரஜித் மகள் மடிசாலினிக்காகவும், அங்கான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், மற்றும் மனராக்கலை தனலட்சுமி பருத்தித்துறை அருமொழிக்காகவும் உங்கள் அன்பைக்குரிய பாடலை தாரு.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: பாத்தீங்களா, முத்துதிரை படத்தில் இருந்த ஒரு சுவரான பாடல் ஏஆர் ரஹ்மானின் இசையில அப்படியே கேட்ட அப்படியே சந்தோஷமாக எங்க ஏரியா நிகழ்ச்சிக்குள்ள இணைந்திருக்கும். அப்படியே மூன்று மணித்தியாலம் இணைந்திருக்க போறீங்க. சுப்பைட்டான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-2-775-0011, அதே நேரம் பாத்தீங்கன்னா 0112-2-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பில் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் ஆனந்தி.
0: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? சுஜிதரனா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் இப்ப வீட்டுலதான்
0: இருக்கீங்க. இல்ல வேலையா இல்லாட்டி இன்னைக்கு விடுமுறைனால வீட்டுல இருக்கீங்களா?
1: இல்ல இல்ல, வீட்டுல.
0: வீட்டுலதான் இருக்கீங்க. அப்புறம் சமையல் எல்லாம் முடிஞ்சா சாப்பிட்டீங்களா?
1: இல்ல இல்ல, நான் சாப்பிடுறேன். சமையல் முடிஞ்சு.
0: சரி, அடுத்த பாடல் நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: என்னோட வைஃப்க்கு. நீங்க அவங்க மற்றும் என்னுடைய குடும்பங்களுக்காக நண்பர்களுக்கு.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: அடுத்தும் கூட ஒரு சுவரான பாடல் வருகிறது. அன்னியன் திரைப்படத்திற்காக ஹரிஸ் ஜெயராஜின் நீ

0: வசந்தத்தை நீங்க ஏரியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மதியம் 12:31.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
0: மெல்டால், தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100, லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: அபிலாஷன் சின்ன தெரியாதவன் டாரும் இல்ல, அதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், இதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், நல்லதுக்கும் அபிலாஷன், கெட்டதுக்கும் அபிலாஷன். எவ்வளோ செஞ்சீக்கன், எனக்கு எவ்வளோ பேரும் புகழும் மீகி. இத வச்சு நல்ல பிரயோஜனமான ஏதாவது செய்யணும்னு சின்ன பில்லனானா கிட்டத்தான் கேட்கணும். பில்லனானா என்ன செய்யலாம்?
4: வர ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் முடிவு எடுப்போம்.
1: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுஹாசனின் கலக்கலால நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர்.

0: ஜாம்பவான் திரைப்படத்தில் இருந்து பரத்வாஜின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கிட்ட அப்படியே சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோட நேரம் பாத்தீங்கன்னா மதியம் 12 மணி கடந்து 38 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலும் அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
1: அன்பான
0: மதிய நேரம் வணக்கம். மும்தாஜ் பேகம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கே, நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சமையல் எல்லாம் முடிஞ்சா சாப்பிட்டீங்களா? விடுமுறை நாளே வசந்தத்தோட இருக்கீங்க? என்ன வசந்தம் இருக்கும் போது வேற என்னத்துக்கு?
1: என்ன
0: சரி சரி மும்தாஜ், இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல நீங்க யாருக்காக எல்லாம் கேட்க விரும்புறீங்க சொல்லுங்க.
1: பாடலும் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: தாயும் புளியும் படத்துல சிலுக்கு மரமே சிலுக்கு மரமே சில்லென்று பூக்கவா.
0: இந்த பாடல் பிடிக்கிறதுக்கு காரணம்?
1: டான்ஸ் ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா? யாரு, விஷால்டையா இல்லாட்டி காஜல் அகர்வால்டையா?
1: ரெண்டு பேருடையுமே.
0: அப்படியா? சரி, யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாட எனக்காகவும் அன்பு கனவுக்காகவும் செல்ல மகளுக்காக முக்கியமா உங்களுக்காகவும் போனேஷ்கா நந்தசேருக்கா சித்தியஸ்மா இத்ரிஸ்மா ஜெமிலா அருமை பருத பாத்திமா ரவி ரஹ்மா மருந்து குவைதி சின்னைய மகாதேவன் ஆட்டோ விஸ்வநாத் உமர்ச்சன வசந்தகுமார் ஃபாரூக் அப்துல் நாசிர் அப்துல் மஜ குடும்பத்துக்கு வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்
0: சரி நன்றி. நிகழ்ச்சியோடு இனிது கண்ணமைக்கு
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

0: அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு இது வாய்ப்பு இல்லை.

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் பாடகர் தயாரிப்பாளர் எஸ் பி சரண். ஒலிக்கும் பாடல் இது ஸ்டூடண்ட் நம்பர் 1 திரைப்படத்திற்காக மரகத மணியின் இசையில்.

0: உலகின் அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.

0: அழுத்தியாளர் சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்ல போ 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 3 நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகளை இன்று முதல் திறப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி தெதுருவோயா நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகள் தலா 3 அடி வீதம் திறக்கப்படவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் வினாடிக்கு 8400 கன அடி நீர் தெதுருவோயாவிற்கு திறந்துவிடப்படுகிறது. இதேவேளை ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகளும் திறக்கப்பட உள்ளன. அத்துடன் லுணுகம் வெவர நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகளும் திறக்கப்பட உள்ளன. கதவுகள் தலா 4 அடி வீதமும் ஏனைய 4 கதவுகள் தலா 8 அடி வீதமும் திறக்கப்பட்டுள்ளதால் கிரிந்தி ஓயாவை பயன்படுத்துவோர் அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று தனது உத்தியோகபூர்வ முடிவை அறிவிக்க உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் போட்டியிட்டு திண்டிவனம், காட்டு மன்னார்கோவில் ஆகிய 2 தொகுதிகளில் மாத்திரம் வெற்றி பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கோரியுள்ளார். இது தொடர்பில் தொல் திருமாவளவன் தனது கட்சி நிர்வாகிகளுடன் நீண்ட ஆலோசனைகளை முன்னெடுத்துள்ளார். கூட்டணி ஆட்சி என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வரும் திருமாவளவன் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நிபந்தனைகளுடன் ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்ல போ 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
5: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: வசந்தத்தின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோட இணைந்திருக்கீங்க. அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்தையும் பாத்தீங்கன்னா சுப்பைட்டான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசியிலக்கம் 0371 775 0311 0712 775 111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது அழைப்பின் ஊடாக இந்த மணித்தியாலத்தின் முதல் நேரம் நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பில் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. அனுசலி பாக்கலாமே. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?

0: அப்புறம் சமையல் எல்லாம் முடிஞ்சா சாப்பிட்டீங்களா?
1: ஆமாமா, காலையிலே
0: முடிச்சுமா. அப்படியா, சரி சரி. இப்ப அடுத்த பாடல் நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? சரி சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லலாம்.
1: எந்த கடவுள் வாசிக்கும் சுரேஷ்குமார் மகன் பிரதீப் என்னதேஷ்கி இன்றைக்கு மூணாவது பிறந்த நாள்.
0: யாரெல்லாம் வாழ்த்துறீங்க?
1: அண்ணா தேசி, அண்ணா பிரகதேஷ், அக்கா சுவாசி, அக்கா அதிகா, மாமா சுதர்ஷன், அனுஷான் மாமா, அனுஷான் மாமி, சுதர்ஷன் மாமி, சுஜிமா தாத்தா பாட்டி அனைவரும், குடும்பத்தார் அனைவரும் வாழ்த்துக்கிறோம். அருள்மொழி அம்மா, இந்திய ரவி அவர்களும் சேர்ந்து வாழ்த்துக்கிறோம். அனைத்து அனைவரும் வாழ்த்து.
0: சரி, வசந்த அமைப்பின் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சரியா? சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி.

0: மேட்டுக்கொடி திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோட அப்படியே பாத்தீங்கன்னா அழிப்பினூடாக இப்ப நம்மளோட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? உங்களுடைய அழைப்பு வந்து கிளியர் இல்லாத மாதிரி இருக்கு, கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? ஹலோ ஹலோ. சரி, அவங்க பேசுறதா இல்ல உங்களுடைய அழைப்பில் வந்து ஏதோ சிக்கலா இருக்கு. சரி, இன்னும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
1: ஹாய், சந்தோஷமான மதிய வணக்கம்.
0: வணக்கம் மதியநேர வணக்கம். யார் இது?
1: நான் இங்கிரி, ரவி பேசுறேன்.
0: ரவி, எப்படி இருக்கீங்க? ரவி, நல்லா இருக்கீங்களா?
1: நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி, நலமா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரவி, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: அருள்மொழி பருத்தித்துறை நிர்மல அக்கா, அருள்மொழி அக்கா, உமாச்சந்திரன், பாதுக்கு சின்ன தம்பி, ஐயா கண்ணு, மற்றது வசந்த, இவங்க பிளஸ்ஸிங்ல வசந்தகுமாரி அக்கா, மற்றும் பண்டாரவள ராஜா, மும்தாஜ் வேகம், மற்றும் நண்பர்கள் எல்லாருக்காகும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கண்டமைக்கு
1: நன்றி.
0: இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0312-1175-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அடுத்தும் கூட ஒரு சூறான பாடல் வருகிறது அருணாச்சலம் திரைப்படத்திற்காக.

0: வசந்தத்தின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மதியம் 1:28.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
2: இது மக்கள் சூடிய
1: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
0: மெல்டால், தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: பெட்ரோல் வாசனைக்கு மாடும் ஒரே வாகனம்,
5: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
6: அபிலாஷன் சின்ன தெரியாதவன் டாரும் இல்ல, அதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், இதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், நல்லதுக்கும் அபிலாஷன், கெட்டதுக்கும் அபிலாஷன். எவ்வளோ செஞ்சீக்கன், எனக்கு எவ்வளோ பேரும் புகழும் நீகி. இத வச்சு நல்ல பிரயோஜனமான ஏதாவது செய்யணும்னு சின்ன பில்ல நானா கிட்ட தான் கேட்கணும். பில்ல நானா என்ன செய்யலாம்?
7: வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் முடிவு எடுப்போம்.
1: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர்.

0: செல்லமே செல்லமே மாஞ்சா திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோட நேரம் பாத்தீங்கன்னா தற்போது மதியம் 1 மணி கடந்து 35 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாரும் சொல்லி பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: செஞ்சிட்டு இருக்கீங்க? யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: எப்பவுமே தொடர்பு கிடைக்காத உள்ளதாக மட்டும் தாங்க இந்த பாடல் முடிவுன தாங்களே.
0: என்ன பாடல்?
1: இந்த காஞ்சன படத்துல வஞ்சல் வஞ்சல போல விளையாட வர காஞ்சனா, அந்த பாட்டுல
0: வணக்கம். கொழும்பு 15 மோதுரை தர்சினி குணசேகரன் நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான மதிய நேரம் வணக்கம் என்று சொல்லி கென்யா மஸ்ரூப் நகர் நசூர் இணைந்திருக்காரு. வணக்கம் மானந்தி என்று சொல்லி பாலச்சந்திரன் பசரையூரில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மதிய நேரம் வணக்கம். மீராவூரில் இருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான மதிய நேரம் வணக்கம் என்று சொல்லி சுழிபுரத்தில் இருந்து சபீதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இனிமையான மதிய நேரம் வணக்கம் மானந்தி அக்கா, இனியும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி அறந்தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மதிய நேரம் வணக்கம் அருமையான பாடல்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி ரொசலகம குசலராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்கன்னா ஹாய் அக்கா, அன்பான மதிய நேரம் வணக்கம். சாமி மலை சிங்காரவத்தையை சேர்ந்த டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் யோக மலர் தர்சிகா இருவரும் பிறந்த நாளை கொண்டாடுறாங்கராம். தனது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடுறதாகவும் தன்னுடைய அம்மா மற்றும் அப்பா மாமா மாமி குடும்ப உறவுகள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. வசந்தமைப்பம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் இனிய மதிய நேர வணக்கம் என்று சொல்லி பண்ணைபுரம் மணிகண்ட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கூலான மதிய நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் என்று சொல்லி இங்கிரிய ரவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. பண்டார வலையிலிருந்து பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்து வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இந்துக்கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் சிஸ்டர், நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி பலாங்குடையிலிருந்து அவனாசி வைந்தி மாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. செங்கலடியிலிருந்து சகிலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்து மதிய நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன, நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
0: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஇ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோரை, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல், ஜிஐ பாக்ஸ் பார்.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
4: அனுசரணை வழங்குவது.
5: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.

0: ஓட்சான் திரைப்படத்தில் இருந்து ஒரு சுவரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையினூடாக எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0711750301 0711750311 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இதே நேரம் பேஸ்புக் ஊடாக இப்போது நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்காங்க. இனிமையான மதிய நேரம் வணக்கம். கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டெய்லர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. திருச்சி மாமரச்சேலை பெரிய நகர் கிருஷ்ணா கோவிந்தசாமி கலைச்செல்வி மிதுன் நிகழ்ச்சியோடு இணைந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிமையான மதிய நேரம் வணக்கம். ஊர்கடவத்த தமிழ்நாடு தோட்டத்தில் இருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. இதே நேரம் அழைப்பினூடாகவும் ஒரு சொந்தம் தற்போது நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க? சர்வீன். சர்வீன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: சமைச்சிட்டு இருக்கேன்.
0: சமைச்சிட்டு இருக்கீங்க? ஒரே புன்னகை தான். என்ன புன்னகையோடு தான் பதில் சொல்லுவீங்க? என்ன
1: சாப்பிட்டீங்களா?
0: நான் சாப்பிட்டேன்மா. நீங்க சாப்பிட்டீங்களா?
1: என்ன
0: சமையல் அப்படியா? சரி, அடுத்த பாடல் நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? நல்ல ஒரு பாட்டு தாங்களா? சரி, அடுத்து நல்ல பாடல் தான் இருக்குது, கேளுங்க. சரியா? சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வருக்காப்பொலையிலிருந்து தும்மல தினியிலிருந்து வதுசான் சத்தமா நிகழ்ச்சி கேட்டு இருக்கதா சொல்லிருக்காரு. அக்கா என்னோட பேரையும் சொல்லிவிட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அதே நேரம் பதுளையிலிருந்து கவிதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. தன்னுடைய அம்மா புஷ்பராணி, அப்பா வீரையா, தம்பி சதீஷ்குமார், பாட்டி சரஸ்வதி ஆகியோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் அக்கா என்று சொல்லி இணைந்திருந்தாங்க. அதே நேரம் அன்பான வணக்கம் என்று சொல்லி ஸ்ரீ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: வைத்தியாலய சீட்டுகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி தானே சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
4: 2026 ஆண்டின் 2ம் மற்றும் 3ம் காலாண்டுக்கு அமைவாக 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் வீட்டு பிரிவினரின் மின்சார கட்டணத்தை 18% அதிகரிக்க இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இருப்பினும் 180 அலகுகளுக்கு குறைவாக பயன்படுத்தும் வீட்டு பிரிவினரின் மின்சார கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் செய்யப்பட மாட்டாது என அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த அதிகரிப்போ 5% மின் நுகர்வோருக்கு மாத்திரமே தாக்கம் செலுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டின் 95% மின் நுகர்வோருக்கு இந்த மின்சார கட்டண அதிகரிப்பு பொருந்தாது என அந்த ஆணைக்குழு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது.
3: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்
4: தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கு இன்றைய தினத்திற்குள் தீர்வு கிடைக்காவிட்டால் மீண்டும் மக்களிடமே செல்வதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தமிழக முதல்வராக பதவியேற்பதில் எழுப்பறை நீடிப்பதால் விஜய் விரக்தி அடைந்துள்ள நிலையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதற்கமைய ஆட்சியே வேண்டாம், யாருக்கும் அடிமையாக இருக்கத்தான் விரும்பவில்லை என்றும் பதவிக்காக யார் காலிலும் விழ தயாரில்லை என்றும் விஜய் கூறியதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் பெரும்பான்மை கிடைக்கும் என்று தான் நம்பிய போதிலும் அது கொஞ்சம் குறைந்துவிட்டதாக விஜய் குறிப்பிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தன்னைப் போலவே ஜாதி மத ஊழலுக்கு எதிரான மனநிலை கொண்ட சிறு கட்சிகள் ஆதரவு தரும் என எதிர்பார்த்த நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பதவியை எதிர்பார்க்காமல் ஆதரவை தெரிவித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்தியை மதியம் 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: 8 கோடி தனநிதி தானே சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
5: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
6: நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை

0: வசந்தத்தின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோட இணைந்திருக்கீங்க. 102.6 அலைவரிசையினூடாக அப்படியே சந்தோஷமாக இறுதி மனத்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மனத்தியாலத்திலயும் பாத்தீங்கன்னா சுபைட்டான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0011 2-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். இறுதி மனத்தியாலத்தின் முதல் நீராக நம்மளோட பேசுறதுக்கு அழைப்பில் ஒரு சொந்த மேலோ வணக்கம். என்ன சொல்லுது? சாதாரணமாக இருக்குது. சரி, அடுத்த பாடல் நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: அனைத்து வசந்த சொந்தங்களுக்காகவும் முக்கியமா உங்களுக்காக கேட்போம். வாய்ப்பு, நன்றி, வணக்கம்.
0: சரி, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி.

0: தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: இந்த போறானே இவனெல்லாம் மனுஷனா? வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துக்கெல்லாம் அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நடு ரோட்டுக்கு கொண்டவன்.
2: சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு விதவாய்ப்பும் இல்லை.

0: கவிதை திரைப்படத்தில் இருந்த ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் நீங்க ஏரியா நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையினூடாக இன்னும் கொஞ்ச நேரத்தா இருக்கு. எனவே தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் மேலோ வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம் அன்பான மதியநீர். வணக்கம், யார் இது? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நீங்க எங்களை வசந்தவங்க சொந்தக்காரங்க தானே? சொந்தக்காரங்களோட ஒரு நாள் பேசிட்டா சாப்பிட்ட மாதிரி.
0: அப்படியா? அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாம் சோமா இருக்காங்கம்மா. எங்க
0: அப்படியா? சரி சரி, நன்றி ஐயா. சரி, அடுத்த பாடல் நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: ஒரு பாடல் குடுப்பீங்களா?
0: என்ன பாடல்? என்ன பாடல்?
1: பாடல்தான்
0: நன்றி. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது, யுத்தம் செய் திரைப்படத்திற்காக.

0: வசந்தத்தின் எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மதியம் 2:32.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும்

0: மருத்துவ உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை: மெல்டால், தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: பெட்ரோல் வாசனைக்கு மாடும் ஒரே வாகனம்,
4: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
5: அபிலாஷன் தெரியாதவன் தாரும் இல்ல, அதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், இதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், நல்லதுக்கும் அபிலாஷன், கெட்டதுக்கும் அபிலாஷன். எவ்வளோ செஞ்சீக்கன், எனக்கு எவ்வளோ பேரும் புகழும் மீகி. இத வச்சு நல்ல பிரயோஜனமான ஏதாவது செய்யணும்னு சொன்னா பின்ன நானா கிட்டத்தான் கேட்கணும். பின்ன நானா என்ன செய்யலாம்?
6: வர ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் முடிவெடுப்போம்.
0: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர்.

0: அன்பான மதிய நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி தொண்டை மன்னார்ல இருந்து செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காரு. இனிமையான மதிய நேர வணக்கம் ஆனந்தி பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி தயாகரன் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காரு. ஹாய் அக்கா என்று சொல்லி பால கார்த்திகா நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. வணக்கம் இனிமையான மதிய நேர வணக்கம் ஆனந்தி, நான் பருத்தி துறையில் இருந்து அருண்மொழி, நானும் நிகழ்ச்சியோட இணைந்துள்ளேன் என்று சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் மதிய நேர வணக்கம் என்று சொல்லி பாலசுப்ரமணியம் தூத்துக்குடியிலிருந்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா சொல்லி இருக்காரு. அன்பான மாலினிர வணக்கம் சகோதரி என்று சொல்லி ஆரையம்பதி இதே ரத்னம் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா ஹாய் அக்கா அன்பா மதிய நேர வணக்கம் இலக்கம் மூன்று சபுமல் கந்த பிரியங்கா நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. பாடல் தெரிவுகள் அனைத்தும் அருமையாக உள்ளது. அன்பு கணவர் ரமேஷ் மற்றும் பிரபாத், அத்தை மாலினி மற்றும் மகன் பிரமோத், தம்பிமார்களான கிஷான், டிலு ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கரோலினாவில் இருந்து ஆகாஷ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோட இணைந்து மதிய நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ரமேஷ் கான் ஜெய்சீலன் கொழும்பு 15 நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. குட் ஆப்டர்நூன் என்று சொல்லி மாவனல்லையிலிருந்து நீசா நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே நேரம் ஒள்ளிக்குளம் மேற்கிலிருந்து முகமது ரபி நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. ஹாய் அக்கா அன்பான மதிய நேர வணக்கம், வலமை போல நானும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி ஹட்டன் பரமானந்தன் வசீகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. ஸ்ரீகாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்பான வணக்கம் அக்கா, பலாங்குடியிலிருந்து குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இனிய மதிய நேர வணக்கம் என்று சொல்லி கீதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் அடித்துக் கொண்டு வருகிறது பாடல்.
1: அவர் இவ ஐயா தான் இவர் கைத்த, ஐ ஓபன் மை மவுத்த, இன்னும் பகுது போர்

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் பாடகர் தயாரிப்பாளர் எஸ் பி சரண். ஒலிக்கும் பாடல் இது நாணயம் திரைப்படத்திற்காக.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
2: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
3: நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் அஸ்வின். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி அனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

நன்றி ஆனந்தி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம். இணைந்திருக்கிறோம் இன்னைக்கு மிஸ் செய்யும் நிகழ்ச்சியோடு. இன்றைய நாளிலும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கும் நான் என்னிடம் உங்களின் அஸ்வின். நேரம் சரியாக 3 மணி.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி அணை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: குற்றம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் கீழ் நேற்று 27,615 பேர் சோதனையிடப்பட்டுள்ளனர். அவர்களில் 540 பேர் கைது செய்யப்பட்டதுடன் 21 பேர் குற்றங்கள் தொடர்பாக நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 248 என்றும் நிலுவையில் உள்ள பிடியாணை எண்ணிக்கை 134 என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மதுபோதையில் வாகனம் செலுத்திய 76 பேரும் கவனயீனமாக வாகனம் செலுத்திய 49 பேரும் இதன்போது கைது
3: செய்யப்பட்டுள்ளனர்.
4: கடல்சார் பிராந்தியத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்தியா பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அதன்படி குறுகிய தூரம் செல்லக்கூடிய கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை சோதனையை இந்தியா நடத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்திய கடற்படையும் அதன் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பும் ஒடிசா கடற்கரைக்கு அப்பால் வங்காள விரிகுடா பகுதியில் இந்த சோதனையை நடத்தின. ஹெலிகாப்டரில் இருந்து இந்த குறுகிய தூர ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக ஏவப்பட்டது. இது இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பு திறன்களில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது என்றும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எமது அடுத்த மணித்தியால செய்தியை மதியம் 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி அணை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினால் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
5: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
6: நிமிர்ந்த நடை.

அழகானதொரு பாடல் ஒளி துவைந்திருக்கிறது தர்மதுரை திரைப்படத்துக்காக. அப்படி நேரம் சரியாக 3:09 ஆகி கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் அப்படி 6 வரைக்கும் சந்தோஷமாக பயணிக்க போகிறோம். 80களில் வெளிவந்திருக்கக்கூடிய அழகான உங்களுடைய நினைவுகளை மீட்கக்கூடிய பாடல்களோடு அடுத்த 3 வரைக்கும் நோ டென்ஷன் நோ புதுப்பாட்டு முழுக்க முழுக்க இளையராஜா காலத்தினுடைய 80களில் வெளிவந்திருக்கக்கூடிய பாடல்களோடு சந்தோஷமாக பயணிக்கவிருக்கிறோம். உங்களுக்கு பிடித்த 80களில் வெளிவந்திருக்கக்கூடிய பாடல்கள், அது மட்டுமல்லாமல் உங்களுடைய அந்த கால நினைவுகளையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 011-2775-001 அது மட்டுமல்லாமல் மற்றொரு இலக்கம் இருக்கிறது 011-2775-111 என்ற எங்களுடைய தொலைபேசி இலக்கம் மட்டுமல்லாமல் மூணூல் பக்கமா வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வசந்தம் எஃப்எம் என்று எங்களுடைய மூணூல் தளத்திலே அழகான ஒரு புகைப்படம் பதிவிடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மிசை நிகழ்ச்சிக்கான அந்த பதிவு கீழாக உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நினைவுகளையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.

ஆச்சாரியா. அப்படி இன்னைக்கும் இசை நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். 80களில் வழிவந்திருக்கக்கூடிய பாடல்கள் மற்றும் 80களில் உங்களுடைய நினைவுகளையும் என்னோடு பகிர்ந்து கொள்ள 6 மணி வரைக்கும் நீங்கள் அழைக்கலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 011-2775-005, அது மட்டுமல்லாமல் மற்றொரு தொலைபேசி இலக்கம் 011-2775-1

0: ஒன்று ஒன்று அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அழைப்பில் ஒரு நேர் வணக்கம். வணக்கம், அழைப்பில் யாருங்க? வணக்கம், யார் அங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: நடக்குது வீட்டுல, என்ன செஞ்சிட்டு
1: இருக்கீங்க?
0: சனிக்கிழமை நமக்கு வேலை லீவு கிடையாது தானே, அப்ப உங்களோட ஜாலியா பேசிட்டு சந்தோஷமா போவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். சரி, என்ன சமைச்சீங்க கவிதா?
1: சொல்லுங்க. இந்த நேரம் பசுமை பொங்கலுக்கும் இருக்கும் அனைவருக்காகவும் எனது குடும்பத்துக்காகவும் மற்றது தமிழ் பேச அனைத்து உள்ளங்களுக்காகவும் நல்ல ஒரு இடக்காட்டு பாடா தாங்கண்ணா.
0: சரி, எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு பாடல் வரும். நன்றி.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி.

0: தெரியாதவன் யாரும் இல்ல. அதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், இதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், நல்லதுக்கும் அபிலாஷன், கெட்டதுக்கும் அபிலாஷன். எவ்வளோ செஞ்சீக்கன், எனக்கு எவ்வளோ பேரும் புகழும் நீகி. இத வச்சு நல்ல பிரயோஜனமான ஏதாவது செய்யணும்னு சொன்னா பின்னணானா கிட்டத்தான் கேட்கணும். பின்னணானா என்ன செய்யலாம்?
1: வர ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் முடிவு எடுப்போம்.
2: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர்.

0: அண்ணாமலை திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அழகான பாடல் அப்படி ஒளி துவைந்திருக்கிறது. சரி, இன்னைக்கு மிஸ் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கலண்டர் தாள்கள் பின்னோக்கி பறக்கட்டும். இன்னைக்கு நம்ம 2026 இல்ல 1980களோட ஒரு அழகான காலை பொழுதுல இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கையில ஒரு பித்தளை டம்ளர் கோப்பி, வாசல்ல சாணி தெளிச்ச வாசம், தூரத்துல மெல்லிசா கேக்குற அந்த இலங்கை வானொலியோட அந்த சத்தம், அந்த தருணம் இவ்வளவு அழகா இருந்தது இல்ல. அந்த பொற்கால நினைவுகளை தான் இன்னைக்கு நம்ம 6 மணி வரைக்கும் அப்படியே பகிர்ந்துக்க போறோம். சரி, அழைப்பில் ஒரு நேயர் வணக்கம்.
1: ஹாய் அண்ணா, அன்பான மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் அங்க இருந்து?
1: மறக்க
0: முடியாத ஒரு நினைவு அப்படின்னு
1: சொன்னா
0: என்ன? உண்மையாலே மறந்துடாச்சு அப்படியா?
1: எதையுமே
0: நினைவுல வச்சுக்கொள்றது எல்லாத்தையும் அப்பப்ப மறந்துடுறது. பிடிக்கும்
1: நண்பர்கள்
0: எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு பாடல் வரும். நன்றி.
1: நன்றி.

0: இன்னைக்கும் இசை நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி நேயர்களின் விருப்ப பாடல்கள், அதாவது எல்லாருக்குமே பிடித்திருக்கக்கூடிய 80s பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அழைப்பு வணக்கம். வணக்கம் மாலை நேர வணக்கம். யார் அங்கிருந்து? உமாசந்திரன், எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்களை போலவே சூப்பரா இருக்கிறேன். சாரி சொல்லுங்க, உங்களுக்கு 80s வந்து மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் இருக்கும் தானே? அந்த காலத்துல இருந்து நீங்க நன்றி சார். அடுத்து வரக்கூடிய பாடல யாரையெல்லாம் சேர்த்து கொண்டு கேட்க
1: போறீங்க? என்ன குடும்பங்களுக்காகவும் வசந்த நேர்கால பாலு சிங்க தம்பி இங்கே ரவி மற்றும் விஸ்வநாதன் சிவகுமார் ஈடன் சோமஸ்ரீய சென்னைய மகாதேவன் மும்தாஜ் மேகம் கிருஷ்ணபத்னன் நன்னச்சம்மா சுரேஷ்கண்ண மகேஸ்வரி இந்த நேரத்தில் நிகழ்ச்சிக்கு
0: கேட்போம்னா? சரி, எல்லாரையும் சேர்த்து கொண்டு பாடல் வரும். நன்றி
1: நன்றி நன்றி.

0: இசை உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு விவித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள். 0112-864-12. உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நாட்டின் பல பிரதேசங்களுக்கு பலத்த மின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று இரவு 11:30 வரை மின்னல் தாக்கம் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் மேல் சப்ரகமுவ, மத்திய, தென், ஊவா, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.

0: நாடுகளின் இடையான அனைத்து விதமான இராணுவ நடவடிக்கைகளும் நிறுத்தப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். எமது அடுத்த மணித்தியாள செய்தியை மாலை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் சரியாக 4:08 ஆகி இருக்கிறது. சரி, அப்படி சந்தோஷமாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் 80களில் எங்களுடைய நினைவுகளை மீட்டி பார்த்தால் ஒரு சில பேர் அனுபவித்திருப்பார்கள், சில பேர் அதை கேள்விப்பட்டிருப்பார்கள். காலம் மாறணும், டெக்னாலஜி வளரலாம், ஆனால் 80களில் அனுபவித்த அந்த நிதானமும் அந்த அன்பும் சின்ன சின்ன விடயங்கள் கூட கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷங்களும் இப்போ இருக்கிற இந்த அவசர உலகத்தில் கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு தான் தோணுது. உங்களுக்கும் இந்த அழகான நினைவுகள் இருக்கும், நிறைய விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. அந்த அழகான நாட்களை இன்றைக்கு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து சேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னு சொன்னா அலைக்கலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01-2-7-7-5-0-0-1. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முகநூல் பக்கமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அழைப்பில் ஒரு நேர் வணக்கம். வணக்கம், அழைப்பில் யார் அங்க இருந்து? ராஜலட்சுமி, எப்படி இருக்கிறீங்க? புரியல,
1: பேர் என்ன?
0: நான் வந்து அஸ்வின்.
1: எண்பதுகள்ல
0: மிகவும் மறக்க முடியாத ஒரு நினைவு சொன்னா ஏதோ சொல்லுவீங்க?
1: நாங்க எல்லா பிள்ளைங்களோட என் கணவனோட சுற்றுல வாழ்க்கை நடக்கக்குள்ள அவர் இல்ல. அந்த நினைவுகள் எந்தும் அழியாது, அந்த நினைவுகள் எந்த நேரம் இருந்துட்டா இருக்கும். அந்தி மலை பொழிகிறத கேட்க நினைச்சு அது தந்துட்டீங்க தர.
0: சரி சொல்லுங்க, அந்த பாடல் எதுக்காக பிடிக்கும்? எந்த லைன் அந்த பாடல்ல பிடிக்கும் உங்களுக்கு?
1: எனக்கு ஒவ்வொரு துளியிலும் உண்முகம் தெரிஞ்சுகிறது, அது ரொம்ப பிடிச்சது எனக்கு. இப்ப நான் கேட்க போறது அந்தி பூவே நீ வந்ததா, அந்த பாட்டு எல்லாத்தையும் உங்களுக்கும் சேர்த்துக்கிட்டு என்னுடைய மூதூர் அடியலையா அருள்மொழி பாடிக்கணி பத்மாமா முழுவங்களை தமிழ் பாதுக்க சின்ன தம்பி இந்தியராவி மற்றது எட்டியாண்டுக்கும் தம்பி தயாளும் ராமாணி
0: இவர்களெல்லாம் சேர்த்துட்டு அந்த பாடலை முடிந்த பாடல் வரும். நன்றி அழைப்பில் இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.

அதிகமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம்

0: இசை நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மலைப்புல ஒரு நேயர் பேசுறதுக்காக வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் அங்க இருந்து பேசுறீங்க? புரியல. வானொலியிலிருந்து கொஞ்சம் தள்ளி வாரீங்களா? வந்தாச்சா? சரி சொல்லுங்க, யாரெல்லாம் சேர்ந்து நிகழ்ச்சி
1: கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க?
0: எல்லாரையும் சேர்த்து கொண்டு பாடல் வரும். என்ன பாட்டு கேட்க போறீங்க? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்களேன் பாப்போம்.
1: பாட்டு சொல்லப்பட்டது வல்லாத்தி பூச்சி, அந்த பாட்டு தாங்கண்ணா.
0: என்ன பாட்டு?
1: வல்லாத்தி பூச்சி.
0: வண்ணத்து பூச்சி பாட்டு. சரி, தர முயற்சிக்கிறேன். யாரையெல்லாம் சேர்த்து கொண்டு பாடல் கேட்க போறீங்க?
1: அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா.
0: சரி, எல்லாரையும் சேர்த்து கொண்டு பாட்டு பாருங்க. நன்றி.
1: நன்றி அண்ணா.
0: சரி, இது போல நீங்களும் அழைத்து பேசுங்க. உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நினைவுகளை மீட்டி பார்க்கக்கூடிய 80 ஆண்டு கால பகுதிகளில், 90களில் வாழ்ந்தவர்கள், வசித்தவர்கள் அந்த கால நினைவுகளை வந்து என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு பக்கம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொலைபேசி கூடவும் அழைத்து பேசலாம்.

0: தெரியாதவன் டாரும் இல்லை. அதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், இதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், நல்லதுக்கும் அபிலாஷன், கெட்டதுக்கும் அபிலாஷன். எவ்வளோ செஞ்சீக்கன், எனக்கு எவ்வளோ பேரும் புகழும் நீகி. இதை வச்சு நல்ல பிரயோஜனமான ஏதாவது செய்யணும்னு சொன்னா பின்ன நானா கிட்ட தான் கேட்கணும். பின்ன நானா என்ன செய்யலாம்?
1: வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் முடிவு எடுப்போம்.
2: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர்.

0: 102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகளில் வசந்தத்தின் நினைக்கும் இசை நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அழைப்புல பேசுறதுக்காக ஒரு நேர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். மலைப்பிள்ளையார் அங்கிருந்து
1: என்ன
0: நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணலாம் இருக்கீங்க?
1: நல்ல விருப்பம் எனக்கு.

0: பாடுறாங்க.
1: ஏ சரி முயற்சிக்கிறேன், நானும் அப்படி ஏதாவது பண்ணிட்டு தர முயற்சிக்கிறேன் சரி. யாராவது ஏமா இல்லாம சரத்குமார் சரி, யாரையெல்லாம் சேர்த்து கொண்டு பாடல் கேட்க போறீங்க?
0: உங்களுக்காகவும் நந்தோமரம்மா, தோமலரண்டி, சாந்தி கோவிந்தராஜன், ராஜலட்சுமி அம்மா, பத்மாக்கா, முந்தாட்பதம், பாடகிருஷ்ணம் அம்மா, விவராத உயக்கா, கட்டுவன் சவுந்தராக்கா, கரீதா, கலா, குமுதினி, விஜிதா, நிஷா, மாவட்ட நிஷா, மேகலா, ஸ்ரீமுருனா, வடிவரணா, ஆட்ட விஸ்வநாதன், ஈஜனண்ணா, சாயம்குமார், இங்கிரிய ரவி, உடப்பு கணபதி, முருகையா, பாபு, வசந்தகுமார், அலா சுந்தரமண்ணா, அளவட்டி செல்வி, பாடக சின்ன தம்பி, எல்லோருக்கும் தாங்க இந்த பாடல்.
1: சேர்த்து பாடல் வரும். நன்றி
0: நன்றி நன்றி.

0: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
4: அனுசரணை வழங்குவது.
5: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
6: வசந்த தினன்று ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர், பாடகர் மற்றும் தயாரிப்பாளர்

0: இன்னைக்கின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: சரி, வசந்தத்தை நினைக்கும் இசை நிகழ்ச்சியோடு பயணித்து வருகிறோம். முழுக்க முழுக்க 80களில் வெளிவந்திருக்கக்கூடிய பாடல்கள் மற்றும் உங்களுடைய நினைவுகளையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். மலைப்பிள்ளூர் சொந்தம், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். மலைப்பிள்ளையார் அங்க இருந்து?
1: நிஷா மாவனல்ல.
0: மாவனல்ல இருந்து நிஷா, எப்படி இருக்கீங்க? ஒன்றும் செய்யாதடி அப்படியா?
1: இல்ல, மலை.
0: மலை, சரி. மலைக்கு ஒரு பிளேண்டி ஒண்ணு போட்டு குடிப்புமா? குடிப்புமா? சரி, சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமைக்க போறீங்களா இல்ல போயிட்டு தூங்க போறீங்களா? மழைதானே?
1: இல்ல, தூங்குறதுல நான் 24 மணி தேரமும் வசந்தம் வசம் கேட்கறேன். நான்
0: 24 மணி தேரமும் வசந்தம் கேட்டு இருக்கீங்க, அப்ப தூக்கம் இல்ல?
1: தூங்கல குறவு.
0: 24 மணி தேரம் எப்படிப்பட்ட நேர் நீங்க? நான் கூட கேக்குறது இல்லம்மா.
1: 24
0: அடுத்து வரக்கூடிய பாடலை யாரையெல்லாம் சேர்த்து கொண்டு கேட்க போறீங்க?
1: இந்நேரம் தோழி பரதித்துறை அருள்மொழிக்கும், அப்பாபத்து பப்டல் ஒன்று சார், பொத்துவேல் பஞ்சு பஞ்சாச்சாரம், ஜமாலுந்தி நத்துவர் மற்றும் அனைவருக்கும் கேட்போம் சார். நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு நயம் கிடைச்சது.
0: நன்றி. நிகழ்ச்சியோட
1: நன்றி.
0: தொலைபேசி இலக்கம் இருக்கிறது, அது மட்டுமில்லாமல் முகநூல் பக்கமாக கூட வந்து உங்களுடைய நினைவுகளை எல்லாம் என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் இருக்கிறது 011-2775-0001. அது மட்டுமல்லாமல் 011-2775-1111 என்ற எங்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழையுங்கள். அப்படி அழைக்க டைம் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன செய்யும்? முகநூல் பக்கமா வாங்க, அங்க வந்து நான் அழகா அப்படி சிரிச்சிட்டு நின்றிருப்பேன். இன்னைக்கும் இசை நிகழ்ச்சியினுடைய பதிவு போடப்பட்டிருக்கும், அது கீழாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதையுமே நான் நினைத்துக் கொண்டு பயணிப்பேன்.

0: அழுத்தியாளர் சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.

0: அமர சூரிய தெரிவித்துள்ளார். சர்வதேச ராட்டரி சமூகத்தின் பிரதிநிதிகள் மற்றும் நாட்டின் மென்பொருள் துறை நிபுணர்களுடன் பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வி கட்டமைப்பை டிஜிட்டல் மயப்படுத்தும் போது தேவையான வசதிகளை பூரணப்படுத்துவதற்கு இணைவாக கற்பித்தல் உள்ளடக்கங்களின் மேம்பாடு மற்றும் ஆசிரியர்களுக்கு முறையான பயிற்சிகள் அத்தியாவசியமானது எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரித்தானிய உள்ளூராட்சி தேர்தலில் சீர்திருத்த ஐக்கிய ராஜ்ய கட்சி மாபெரும் வெற்றி பெற்று ஆளும் தொழிலாளர் கட்சிக்கு பெரும் தோல்வியை பரிசளித்துள்ளது. பிரித்தானியாவின் தற்போதைய பிரதமர் கீர் ஸ்டார்மர் தொழிலாளர் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துவர். இந்த தோல்வியினால் பிரதமருக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து மற்றும் வேல்ஸின் ஒட்டுமொத்த முடிவுகளின்படி ஆளும் தொழிலாளர் கட்சி பெரும் தோல்வியை சந்தித்துள்ளது. 5000 உள்ளூராட்சி அமைப்புகளில் 1400 பெரும்பான்மை பெற்று சீர்திருத்த ஐக்கிய ராஜ்ய கட்சி ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளது.
1: முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: வணத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
4: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
5: புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவுல ஆத்துருகிறிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-0012.

0: சரி, அப்படி இன்னைக்கு மிஸ் நிகழ்ச்சியோட நிப்பா பயணிச்சு கொண்டிருக்கிற இந்த நேரத்துல அழைப்புல பேசுறதுக்காக ஒரு நீர் வணக்கம். வணக்கம், யார் அங்க இருந்து? புரியல, அஸ்வினி எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன் அஸ்வினி.
1: சூப்பரா இருக்கேன்.
0: ஓகே சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வர்க் பண்றீங்களா, படிக்கிறீங்களா? சரி, அவங்களுடைய அழைப்புல ஏதோ தவறு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வணக்கம். சரி, மறுபடியும் சிக்கலா தான் இருக்கு. சரி, நீங்களும் தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0112-77-5001, அது மட்டும் இல்லாமல் 0111-22-77-511.

0: தோய்கிறது பாடல் சிங்காரவேலன் திரைப்படத்துக்காக அழகாக ஒளி தோய்ந்திருக்கிறது. தொடர்ந்து முடிந்திருக்கிறோம் இன்னைக்கு இசை நிகழ்ச்சியோடு அழைப்புல பேசுறதுக்காக ஒரு நேர் வணக்கம். இனிமையான மாலை பொழுது வணக்கம். வழக்குல யார் எங்க இருந்து?
1: நான் பதிலே ஞானகுரு.
0: ஞானகுரு, எனக்கும் கொஞ்சம் ஞானம் சொல்லி தாரீங்களா?
1: தாராளமா, அதுல
0: தாராளமா நிறைய வச்சிருக்கீங்க. சரி சொல்லுங்க, யாரெல்லாம் சேர்ந்து நிகழ்ச்சி கேக்குறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: உங்களுக்கு வரவேற்கிறோம். நாங்கள் வசந்தத்தின் அபிமானிகள். இன்னைக்கு உங்களோட கிறிஸ்த சம்பாஷணம்
0: செய்யறேன்.
1: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எனக்கு முன்னா அடுத்து ஒரு எஸ்பி ஒரு பாடம் தாருங்க. இந்த பாட்டு தர முடியுமா? என்னது ஆயிரம் ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த குமிகள் மொட்டுக்களே.
0: முடிந்த வரைக்கும் தர முயற்சிக்கிறேன். சரியா?
1: சரி. பாடலை விரும்பி கேட்பவர் வந்து அண்ணமார்கள் இன்பராஜ், அன்பரசன், புவியரசன், பிள்ளையிலான கிருதார்த்தி, தக்ஷிலா தேவி, காயத்ரி, சன்னிதன்யா, ரம்யா, மணி மற்றும் கெந்தக்கலையூர் ராஜம் மணிக்கு ராஜேந்திரன் மற்றும் வசந்த் முருகா பாடல் தாங்க.
0: எல்லாரையும் சேர்த்து கொண்டு பாடல் பெறும். நன்றி.
1: நன்றி அஸ்வின்.
2: வசந்தம் எஃப்எம் 102.6 102.6.

மக்களின் வானொலி வசந்தம் 102.8 102.8

0: இன்னைக்கு விசை நிகழ்ச்சியோடு இனிப்பான பாடல்கள் பேசுறதுக்காக வணக்கம். வணக்கம் மலைப்புல இருக்கிறீங்க, பேசுங்க. வணக்கம் வணக்கம் பேசுங்க, அழைப்புல இருக்கிறீங்க. என்ன பண்ணிட்டு
1: இருக்கீங்க?
0: படிப்பாளி அஸ்வினி, உங்களுக்கு விரும்பின மாதிரி ரிசல்ட் சார், என்னோட வாழ்த்துக்கள். சரி சொல்லுங்க, அடுத்து வரக்கூடிய பாடலை யாரையெல்லாம் சேர்த்துக்கொண்டு கேட்க போறீங்க?
1: எல்லாத்துக்காகவும் கேட்கலன்னா எனக்காக ஒரு பாட்டு தரீங்களா?
0: நான் நீங்க பாட்டு சொல்லுங்க, நான் முயற்சி செய்யறேன். என்னோட லிஸ்ட்ல அது இருக்கு அப்படினு சொன்னா உங்களுக்கு
1: கிடைக்கும்.
0: என்னை தொட்டு அள்ளி கொண்ட நல்ல பாட்டு
1: என்ன?
0: யாரையெல்லாம் சேர்த்துக்கொண்டு கேட்க போறீங்க?
1: அம்மா அப்பா எல்லாத்துக்காகவும்.
0: சரி, எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு பாடல் வரும். நன்றி. சரி, இதே போல உங்களுக்கும் பாடல்கள் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் இருக்கிறது 0112 7775 0013. அது மட்டும் இல்லாமல் 0113 7775 1111.

0: சாப்பாடு போட்டு கூட்டி கொண்டு போக இது ஏரோப்ளைன் நினைச்சியா? கொடுத்த காசு இதான் கிடைக்கும். குடுக்கிறத சாப்பிடு, இல்லைன்னா கடல குஞ்சு செத்துரு.
1: ஆட்கடத்தல்காரர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
2: மக்களின் வானொலி வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: தெரியாதவன் டாரும் இல்ல. அதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், இதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், நல்லதுக்கும் அபிலாஷன், கெட்டதுக்கும் அபிலாஷன். எவ்வளோ செஞ்சீக்கன், எனக்கு எவ்வளோ பேரும் புகழும் மீகி. இத வச்சு நல்ல பிரயோஜனமான ஏதாவது செய்யணும்னு சொன்னா பில்லனானா கிட்டத்தான் கேட்கணும். பில்லனானா என்ன செய்யலாம்?
1: வர ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் முடிவு எடுப்போம்.
2: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர். வசந்தம் FM 102.6.

0: வள்ளி வர போறா, துள்ளி வர போறா, நான் அப்படியே துள்ளி ஓட போறேன். அதுக்கு முதல்ல ஒரு நேரோட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். மலைப்பிள்ள யாருங்க இருந்து?
1: ஈடன் தோப்பு கொச்சிக்கடையில் இருந்து.
0: கொச்சிக்கடையில இருந்து என்ன செய்யறீங்க?
1: புதுப்பாடல்லாம்
0: பிடிக்காதா?
1: புதுப்பாடலும் எல்லா பாடலும் பிடிக்காது, ஆனா சில ரொம்ப அருமையான பாடல்கள் இருக்கு, அதெல்லாம் பிடிக்கும்.
2: அருள்மொழி, அதுபோல மோசங்கள் இந்த நேரத்தில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் கேட்போம். நன்றி.
0: சரி, எல்லாரையும் சேர்த்து கொண்டு பாடல் வரும். நன்றி
2: நன்றி.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: வசந்தத்தின் நன்றி ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் மற்றும் பாடகர் தயாரிப்பாளர் எஸ் பி சரண்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
2: சரி, சந்தோஷமாக இதுவரை நேரமும் இன்னைக்கு இசை நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருந்தோம். மூணோல் பக்கமாக வந்திருக்கிறார் பிரசாந்த். ஹாய் அண்ணா, அன்பாத மாலை நேரம் வணக்கம். மீப்ளி கந்தையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பாலா கார்த்திகா. வந்திருக்கிறார் மாலை நேர வணக்கத்தோடு. அதோடு ரஜினா மனோகரி வந்திருக்கிறார். அஸ்வின், இனிய மாலை வணக்கம். நான் புலச்சிங்கள ரஜினா. நானும் நிகழ்ச்சியோடு பாடல்கள் அருமை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறார். வினோத் வந்திருக்கிறார். ஹாய் ப்ரோ, அன்பான மாலை நேர வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? நானும் நிகழ்ச்சியோடு. பண்டாரவளை வினோதன், வினோத் நண்பன் வணக்கம். ரஞ்சித் கப்புத்தலையில் இருந்து என்னையும் சோகம் ஒன்றுக்கு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறார். ரோஜா வந்திருக்கிறார். மிதமான மாலை பொழுது வணக்கம். எப்படி சுகம் நீங்க? இனிக்கும் இசை பாடல் தெரிவிப்புகள் ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லியிருக்கேன். கமல் பேரின்பமூர்த்தி வந்திருக்கிறார். அன்பான மாலை பொழுது வணக்கம். பட்டித்திடலில் இருந்து கமலஹாசன், யசோதா, தச்சுதன், தனுசியா, ஜுவினியன் அப்படி என்று சொல்லி இணைந்திருக்க உதயகுமார் வந்திருக்கிறார். இனிய மாலை வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு தான். அபிசாபலை வென்றித்த ஸ்டேட்டில் இருந்து உதயா மற்றும் மனைவி சந்திரிகா, பிள்ளைகள் மனுஷனா, பிரவீன், தனு, அப்பா கணபதி பிள்ளை, திறனிகளை சேர்ந்த தம்பி சந்திரமோகன் மற்றும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி இணைந்து கொண்டிருக்கேன். வசரையூர் பாலச்சந்திரன் வந்திருக்கிறார். இனிய மாலை வணக்கம் அஸ்வின் அப்படின்னு சொல்லி இணைந்து கொண்டிருக்கேன். ரவி வந்திருக்கிறார். அண்ணா மாலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி அன்பர் இணைந்திருக்கிறார். அதோடு அசூர்தீன் வந்திருக்கிறார். கொழும்பு 12 இருந்து புதுக்கடை, மாலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறேன், என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இன்காமன் சாரி வந்திருக்கிறார். நவீன் வந்திருக்கிறார். ஹாய் அண்ணா, இனிய மாலை வணக்கம் நவீன். ப்ரோக்ராம் அருமை அப்படி என்று சொல்லி இணைந்திருக்க முரளி அனிதா வந்திருக்கிறார். இனிய வணக்கம், நான் கட்டணிலிருந்து கலைமதி. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படி என்று சொல்லி இணைந்திருக்கேன். பிரான்சிஸ் வந்திருக்கிறார். தம்பி இனிய மாலை வணக்கம், நான் வட்டவலை நாகராஜன் கிறிஸ்டினா அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அன்பான மாலை நேர வணக்கத்தோடு முந்தாஜ் பேகம் வந்திருக்கிறார். இங்கிரிய ரவி வந்திருக்கிறார். கரோலினா ஹாய் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறார். இதுவரை நேரம் நிகழ்ச்சியோடு சொன்னவர்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்களோடு. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் அஸ்வின். தொடர்ந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கவிருக்கிறார்கள் ஆர்ஜிஜிஆர் மற்றும் ஸ்ரீஸ்ரூபி.

ரொம்ப நன்றி அஸ்வின். நீர்கள் தொடர்ந்தும் விடுமுறை கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கலாம். நிரம்பி பொழுதும் மாலை 6 மணி டாட்

0: நேர்கள் அனைவருக்கும் மாண்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. சூப்பராக அட்டகாசமாக அப்படின்னு ரெண்டு பேரும் வந்துட்டோம்.
1: ஆமா ஆமா, வணக்கம் ஜியா. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். மழடா ஆரம்பமே சும்மா அமர்களமா வார வார சீம ராஜா அப்படின்னு சொல்லி எனக்கு நானே வெல்கம் பாடல் போட்ட மாதிரி இருந்துச்சு.
0: நீங்களே நானே
1: ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கோம்ல,
0: தனியா வந்த அந்த அந்த ஃபீல் அப்படியே இருக்கு இன்னும் என்ன.
1: ஆமா ஆமா, எப்பவுமே அப்படி சிங்கிளா சிங்கம் வந்து வரும்ல, அந்த மாதிரி நினைச்சிட்டேன்.
0: சிங்கம்மா சிங்க குட்டியானே தெரியல,
1: சிங்கம் சிங்கம் சிங்கம் எப்பவுமே பெண் சிங்கம் அப்படியே கர்ஜனையோட வரும்ல.
0: நல்லா சிங்கம் இல்லமான்தான், ஒரு சிங்கம் ஒரு மா விடுமுறை கொண்டாடத்தோட இணைந்து இருக்கிற நீங்களும் வாங்க இந்த பக்கம் கால் பாருங்க. சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிற 9 மணி வரைக்கும் நான் ஜிஆர் அன்சிஸ்டூ ரெண்டு பேரும் இருக்கிறோம். சோ எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்தந்த இடத்துல அப்படியே இருந்துட்டு இந்த பக்கம் டியூன் பண்ணுங்க. 102.6 102.8 உங்க வசனத்தோட இணைந்திருங்க இல்லையா.
1: ஆமா, அது மட்டும் இல்லாம நீங்களும் கூட எங்களோட கால் பண்ணி சந்தோஷமா அட்டகாசமா பேசலாம். பேச வேண்டிய இலக்கம் 0102-7-5-0-0 கதை போல 0102-7-5 1-1-1
0: ஓகே. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்த இடத்த ஒரு போட்டோ ஒன்று Facebook பக்கம் அப்டேட் பண்ணிருப்போம். அதுக்கு வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்றதுக்கு முதல்ல லைக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க நிகழ்ச்சியில இணைத்துக்கொள்ள லைக் பண்ணல, கமெண்ட்ஸ் கிடையவே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு அப்புறம் பாட்டும் கிடையாது. ஓகே, நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. ரிக்வெஸ்டா சொல்லிக்கிறேன், காசு என்ன அப்புறம் தந்துக்கிறேன்.
1: அடுத்து ஒரு சூப்பரான பாடல், எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல்.
0: ஓகே, அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருமே பிடிக்கும்.
1: ஆமா ஆமா, நம்ம இம்சை அரசனோடது
0: அப்படியே. சரி ஓகே, தொடர்ந்து எங்களுக்கு ரெண்டு பேருக்குடைய இம்சை இருக்க போகுது. 9 மணி வரைக்கும் தொடர்ந்து மனிதர்கள் விக்கெண்ட் விடுமுறை கொண்டாட்டம்.

0: எப்படி பாட்டு
1: ஓ போடா, இல்லட்டி இந்த ஜெமினி ஜெமினி ஜெமினி அப்படின்றதுனால அந்த ஜெமினி பக்கம் போயிட்டீங்களான்னு
0: பார்த்தா, இல்ல இல்ல இல்ல, இது வந்துட்டு நம்ம போட்டவோ தான். சரி ஓகே, சூப்பரா பாடல் எல்லாம் ஒழித்து கொண்டு இருக்கிறது. ஆட்டம் பாட்டம் அதிரடின்னு சர்வடியா வேற லெவல்ல இருக்க போது 9 மணிக்கும் அப்படி இருக்க போது அப்படின்னு சொன்னா நீங்க கால் பண்ணணும், நீங்க கூட பேசணும். சோ கால் பண்ணுங்க, பேசலாம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்க?
1: சரி ஓகே, வந்தவங்க வந்து அந்த பாடலை கேட்டு அனர்ச்சி உடைய ஓடிட்டாங்க. இன்னொரு சொந்தமும் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். உமா சந்திரன், சந்திரன் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஆங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. உமா சந்திரன், என்ன செய்துட்டு இருக்கீங்க?
2: சூப்பரா. டப்பல் வீட்ல கனெக்ட் கேட்டுட்டு இருக்கேன்.
0: அப்படியே. சரி, உங்க பேர்ல ஒரு

0: சந்திரனை தொட்டது இவரா இல்ல அவரா? அது தான் தேடி பார்க்க தேவையில்ல, இப்ப கூகுள்ல போனாலே கிடைக்கும். சரி ஓகே, எப்படி போகுது இந்த விடுமுறை எல்லாம்? நீங்க ரொம்ப ரசிச்சு கேட்ட பாட்டு என்ன
1: வேற
0: மாதிரி ஒரு பாட்டு கொடுப்பேன்.
2: ஜெய் சுல்தான்,
0: சூப்பரான பாடல் கேட்டுட்டு வரேன்.

0: நமது வசந்தம் FM 102.6 102.8
1: மக்கள் சூடிய மகுடமே
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
3: இந்த போறானே இவனெல்லாம் மனுஷன வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துக்கெல்லாம் அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நடு ரோட்டுக்கு கொண்டதவன்.
4: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
5: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், 20 வருடங்கள் தெரிந்த ஒரே வாகனம்,
6: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம்.
7: அபிலாஷன் தெரியாதவன் தாரும் இல்ல, அதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், இதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், நல்லதுக்கும் அபிலாஷன், கெட்டதுக்கும் அபிலாஷன். எவ்வளோ செஞ்சீக்கன், எனக்கு எவ்வளோ பேரும் புகழும் மீகி. இத வச்சு நல்ல பிரயோஜனமான ஏதாவது செய்யணும்னு சொன்னா பின்ன நானா கிட்டத்தான் கேட்கணும். பின்ன நானா என்ன செய்யலாம்?
8: வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் முடிவு எடுப்போம்.
9: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர்.
10: என் எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
11: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு.
12: இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடணும் அந்த படம்.

0: சிங்கம் 2 திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கின்றோம். சோ நீங்க கேட்டிருக்கிறது வசந்தது விடுமுறை கொண்டாட்டம் தொடர்ச்சியா கால் பண்ணலாம். நாங்க ரெண்டு பேரும் ரெடியா இருக்கிறோம். நீங்க பேசுறது நாங்க கேட்க போறோம், நாங்க பேசுறது நீங்க கேட்கணும், அதுதான் ரூல்ஸ். அப்படி எல்லாம் கிடையாது, பாட்டு தரும் நீங்க கேட்கலாம், சூப்பரான பாடலாம் இருக்கு.
1: நான் நினைக்கிறேன் என்ன சொன்னா, இந்த அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்னு கேட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரே கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்கன்னு
0: நினைக்கிறேன். அதுதான் அதுதானா? ஓகே ஓகே, இந்த வகை வாங்க. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு யார் இருக்கிறாங்க?
1: ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் இது?
0: அதுதானே விஸ்வநாதன். எப்படி போகுது வாழ்க்கையில? இந்த பெண்களுக்கு ஃப்ரீ ஆட்டோ சர்வீஸ் அப்படின்னு பின்னால எழுதி போட மாட்டீங்களா? என்ன சத்தத்தை எது தப்பா சொல்லட்டுமா?
1: மௌனம் மௌனம்.
0: ஹலோ,
1: சரி ஓகே, நீங்க கேட்டீங்களா? அவர் வந்து ஓடிட்டாரு.
0: அதுதானே, என்னடா மொத்த வருமானத்துக்கு ஆப்பு வச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டாதான் தெரியல.
1: இன்னும் ஒரு சொந்தமும் வந்திருக்காங்க, அவங்களையும் நிகழ்ச்சியோட சேர்த்துக் கொள்ளலாம். ஹலோ வணக்கம். சரி பாத்தீங்களா, நீங்க பேச ஸ்டார்ட் பண்ணும் போதே ஓடிட்டாங்க
0: அப்படிங்கிறீங்க.
1: நாங்க இந்த விளையாட்டுக்கு வரலப்பா அப்படின்னே ஓடிட்டாங்க.
0: சரி ஓகே, அதே போல இப்ப எங்க கூட பேசுறதுக்கு நீங்களும் கால் பண்ணலாம். 0301 5001 அதே போல 0301 5111 கால் பண்ணலாம். சரி ஓகே, பேஸ்புக் கூட யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல பார்க்கலாம். இனிமையான மாலை பொழுது வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜ்னா வந்திருக்கிறாங்க. ஹாயக்கா ப்ரோக்ராம் நல்லா இருக்கு, நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. இதே போன்று கொழும்பைச் சேர்ந்த ஒரு ஸ்பெஷலான பர்த்டே அப்படின்னு சொல்லலாம். கொழும்பைச் சேர்ந்த தன்சா பாரிஸ் இன்றைய தினம் இல்ல 7 திகதி பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறாங்க. அவங்களை வாழ்த்துறாங்க அவங்களுடைய கணவர், அதே போல அவங்களுடைய அம்மா, அதே போல சகோதரிமார்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாழ்த்துவதாக சொல்லிருக்கிறாங்க. நாங்களும் தன்சா பாரிஸுக்கு இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்கின்றோம். ஹாப்பி பர்த்டே டார்லிங்.
1: ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ற இந்த நேரத்தை இன்னும் ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்களும் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய முதலாவது பிறந்த நாளை மகன் கொண்டாடுறாராம். அம்மா ரோஷி, அப்பா ரவி ஆகியோர் அன்பு மகளான ஷர்விதா இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுறாங்களாம். அவரை வாழ்த்துவோர் மாமா மாமி மற்றும் உற்றார் உறவினர்கள் எல்லாருமே சந்தோஷமா 100 ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறதா சொல்லிருக்காங்க. நாங்களும் நிகழ்ச்சி சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் குட்டின்னு
0: வாழ்த்துக்கள். சூப்பரான பிறந்த நாள் வாழ்த்துக்களோடு தொடர்ந்து மடந்திருக்கலாம். நீங்க கேட்டிருக்கிறது உங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம். இப்ப பாட்டு கேட்கலாம்.

0: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்
3: தயாரிப்பாளர் நடிகர் பாடகர் எஸ் பி சரண்.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: மக்களின் தேவை குறித்து அவதானம் செலுத்தி திட்டங்களை தயாரிக்குமாறு ஜனாதிபதியிடம் இருந்து அதிகாரிகளுக்கு ஆலோசனை. கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான விசாரணை சிஐடியிடம். ஆபஸ் தொடர்பில் வாக்கம்பூலம் பெற மஹிந்தவுக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அழைப்பு. 180 அலகுகளுக்கும் கூடுதலான மின்பாவனையாளர்களுக்கு 18 வீத கட்டண அதிகரிப்பு. பல்லேகல ஹேமரத்ன தேரர் 12 திகதி வரை விளக்கமறியலில். மாஸ்டர் செஃப் வெற்றியாளரை தீர்மானிக்கும் இறுதிப் போட்டி இன்று. பிரித்தானியாவின் குட்டித் தேர்தலில் ஆளும் தொழிலாளர் கட்சிக்கு தோல்வி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம், இது வசந்தம் எஃப்எம் செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அப்துல் மஜீத் ஜசீம். மக்களின் குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்கு அது தொடர்பான வேலை திட்டங்களை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். மக்களின் தேவை குறித்து அவதானம் செலுத்தி திட்டங்களை தயாரிக்குமாறு ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். தேசிய குடிநீர் மற்றும் சமூக நீர் விநியோக மற்றும் கழிவுநீர் முகாமைத்துவ வேலை திட்டங்களின் தற்போதைய நிலை, வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் முன்னேற்றம், தேவைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இதன்போது ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. உரிய துறைசார் அதிகாரிகள் இதன்போது இணைந்து கொண்டனர். வேலை திட்டங்களை துரிதமாக இனங்கண்டு ஆரம்பிக்கக்கூடிய தினம், தேவையான நிதி மற்றும் திட்டத்தை பூர்த்தி செய்யக்கூடிய திகதி குறித்து அறிக்கை ஒன்றை தனக்கு வழங்குமாறு ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். திட்டத்திற்கான நிதி குறித்து அச்சப்பட தேவையில்லை எனவும், வேலை திட்டத்திற்கு தேவையான ஒதுக்கீடுகள் தொடர்பில் கோரிக்கைகளை முன்வைக்குமாறு ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். மூலதன செலவாக ஒதுக்கப்படும் நிதி குறித்த வருடத்தில் உரிய வேலை திட்டத்திற்காக செலவிடப்படுதல் கட்டாயமென சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, அவ்வாறு இல்லாவிட்டால் வேலை திட்டத்திற்காக மேலதிக செலவு ஏற்படும் எனவும் அதன்போது குறிப்பிட்டார். அமைச்சர் சுசில் ரணசிங்க உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் இப்பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திற்கு ஏர்பஸ் கொள்வனவு செய்யும் போது 2 மில்லியன் டாலரை லஞ்சமாக பெற்றுக்கொண்டதாக குற்றம் சாட்டு முன்வைக்கப்பட்ட அந்நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான விசாரணைகள் கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நீதிமன்ற வைத்திய அதிகாரியினால் மரண விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அதன்பின் சடலம் ஜெயரத்ன மலர் சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த நிலையில் கபில சந்திரசேனவின் சடலம் இலக்கம் 37 பேதரிஸ் பிரதேசம் கொள்ளுப்பட்டியில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து நேற்றைய தினம் மீட்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவுக்கமைய 5 அடங்கிய நீதிமன்ற வைத்திய அதிகாரிகள் கொண்ட குழு மரண விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது. 2013 ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்திற்கு A330 விமானங்கள் மற்றும் A350 விமானங்களை கொள்வனவு செய்யும் போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை லஞ்சமாக பெற்றுக்கொண்டதாக கபில சந்திரசேனவுக்கும் அவரது மனைவி மற்றும் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ஷவின் மகனான சசீந்திர ராஜபக்ஷ மீதும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அது தொடர்பான விசாரணைகள் பணச்செலவு சட்டத்தின் கீழ் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் 2020 ஆரம்பிக்கப்பட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டது. குறித்த விசாரணைகளின் போது லஞ்ச ஊழல் சட்டம் மற்றும் ஊழல் ஒழிப்பு சட்டம் தொடர்பில் குற்றம் இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளமையினால் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்தது. அதன் அடிப்படையில் கடந்த மார்ச் 12 கபில சந்திரசேன மீண்டும் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட லஞ்ச ஊழல் ஒழிப்பு அதிகாரிகள் சர்ச்சைக்குரிய கொடுக்கல் வாங்கல்களில் 2 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தில் 20 மில்லியன் ரூபாய் அப்போதைய சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிரியங்கர் ஜெயரத்னவுக்கும் 60 மில்லியன் ரூபாய் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் வழங்கியுள்ளதாக கபில சந்திரசேன ஆணைக்குழு முன்னிலையில் தெரிவித்துள்ளதாக நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அதற்கு ஆட்சேபனை தெரிவித்த கபில சந்திரசேன தலைமையில் ஆஜரான சட்டத்தரணி, லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் தமது கட்சிக்காரரை அச்சுறுத்தி வாக்குமூலம் பெற்றுக் கொண்டதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறான பின்னிலையில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த கபில சந்திரசேன 54 நாட்களின் பின்னர் கடந்த 5ஆம் தேதி பிணையில் கொழும்பு பிரதான நீதவானின் உத்தரவுக்கமைய விடுவிக்கப்பட்டார். 5 லட்சம் ரூபா பெறுமதியான பிணை மற்றும் நெருங்கிய உறவினர்கள் 3 பேரின் 100 லட்சம் ரூபாய் சரீரப்பிணை வழங்குமாறு நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. எனினும் பிணை நிபந்தனைகளை மீறி உறவினர்கள் என போலியாக அடையாளப்படுத்திய 2 நபர்கள் 15,000 ரூபாய் செலுத்தியுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் பிணை நிபந்தனைகளை மீறியமையினால் நீதிமன்றத்தின் நம்பிக்கை இழப்பு ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் பிணை கோரிக்கையை வழக்கு நிறைவடையும் வரை நிராகரித்து அவரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு லஞ்ச ஊழல் ஒழிப்பு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தனர். அதன் அடிப்படையில் அவரை மீண்டும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் கடந்த 7ஆம் தேதி பிடிவிராந்து பிறப்பித்தது. இவ்வாறான நிலையிலேயே கபில சந்திரசேன சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளார். கபில சந்திரசேனவின் மரண விசாரணை கொள்ளுப்பெட்டிய போலீசாரினால் முன்னெடுக்கப்படும் நிலையில் போலீசார் முன்வைத்த விடயங்களை கவனத்திற்கொண்டு கோட்டை நீதவான் பசன் அமரசேனவின் உத்தரவுக்கமைய கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் நியமிக்கும் 5 பேர் கொண்ட நீதிமன்ற வைத்தியசபையினால் மரண பரிசோதனையை முன்னெடுத்து எதிர்வரும் 12ஆம் தேதி அறிக்கையிடுமாறு குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு எதிர்வரும் 12ஆம் தேதி அழைப்பு விடுத்துள்ளது. கடிதம் மூலம் முன்னாள் ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளதாகவும் தங்கல்லையில் உள்ள கால்டன் இல்லத்தில் குறித்த கடிதம் முகவரிக்கு குறித்த கடிதம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஆண்டின் 2ஆம் மற்றும் 3ஆம் காலாண்டுக்குரிய வீட்டு பாவனை பிரிவில் 180 அலகுகளுக்கும் கூடுதலான மின் பயன்பாட்டை கொண்ட பாவனையாளர்களுக்கு 18% மின்கட்டண அதிகரிப்பை மேற்கொள்ள பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. அது தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் KPL சந்திரலால் தெளிவுபடுத்தியுள்ளார். நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் நிறுவனத்தினால் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 28ஆம் தேதி முன்வைக்கப்பட்ட செலவீட்டு மதிப்பீட்டை அடிப்படையாக கொண்டு குறித்த கட்டண மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டு நாளை மறுதினம் முதல் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. முன்வைக்கப்பட்ட மின் கட்டண மறுசீரமைப்பு தொடர்பில் இடம்பெற்ற பொதுமக்கள் ஆலோசனையின் போது முன்வைக்கப்பட்ட யோசனைகள் மற்றும் அரச நிவாரணக் கொள்கை உள்ளிட்ட விடயங்கள் கருத்திற்கொண்டு குறித்த மின் கட்டண மறுசீரமைப்பு மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 100%-95% அதிகமான மின் பாவனையாளர்களுக்கு கட்டண அதிகரிப்பு ஏற்படாத வகையில் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வீட்டு பாவனை மற்றும் மதஸ்தலங்கள் ஆகிய பிரிவுகளில் மாதாந்தம் 180 அலகுகளுக்கும் குறைவாக பயன்படுத்தும் பாவனையாளர்களின் கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என்றும், தொழிற்சாலைகள் ஹோட்டல் மற்றும் பொது பிரிவுகளில் முதல் உபக்குழுவிலும் கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது. குறித்த கட்டண அதிகரிப்பில் 100%-18% கட்டண அதிகரிப்பு கீழுள்ள பாவனையாளர்கள் பிரிவுகளில் மாத்திரமே இடம்பெறும். வீடு மற்றும் மதஸ்தலங்கள் பிரிவில் 180 அலகுகளுக்கும் கூடுதலாக மின்சார பாவனையை கொண்டுள்ள பாவனையாளர்களுக்கு 18% கட்டண அதிகரிப்பு இடம்பெறும். பொது பிரிவுகளில் 2 மற்றும் 3 உபப்பிரிவுகளுக்கும் அரச நிறுவனங்களில் 1, 2, 3 ஆகிய உபப்பிரிவுகள் பொது பிரிவுகளில் 2, 3 உபப்பிரிவுகளுக்காக 18% மின் கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும். அத்தோடு ஹோட்டல் பிரிவில் 2, 3 உபப்பிரிவுகளுக்காக குறிப்பிடப்பட்டுள்ள தொழில்துறை பிரிவின் 2ஆம், 3ஆம் பிரிவுகளுக்கு 18% கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும். நாட்டின் மொத்த மின் பாவனையாளர்களின் எண்ணிக்கை 79,13,820 ஆகும். அவர்களில் வீட்டு மின் பாவனையாளர்கள் 67,51,133 பேர் குறித்த எண்ணிக்கை மொத்த மின் பாவனையாளர்களின் 85.31% வீதமாகும். அதன் அடிப்படையில் அதிகரிக்கப்படும் மின் கட்டணம் 180 அலகுகளுக்கும் அதிகமான மின்சாரத்தை பயன்படுத்தும் 321,371 பேருக்கு ஆகும். அது ஒட்டுமொத்த மின் பாவையாளர்களின் 4.06% வீதமாகும். டிஜிட்டல் கல்வித்துறை வெற்றியளிக்க வேண்டுமாக இருந்தால் டிஜிட்டல் வசதிகள், தரமான உள்ளடக்கம் மற்றும் ஆசிரியர் பயிற்சி கட்டாயம் என பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார். சர்வதேச ரொட்டரி சமூகத்தின் பிரதிநிதிகள் மற்றும் நாட்டின் மென்பொருள் துறை நிபுணர்களுடன் பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வி கட்டமைப்பை டிஜிட்டல் மயப்படுத்தும் போது தேவையான அடிப்படை வசதிகளை பூரணப்படுத்துவதற்கு இணைவாக கற்பித்தல் உள்ளடக்கங்களின் மேம்பாடு மற்றும் ஆசிரியர்களுக்கு முறையான பயிற்சிகள் அத்தியாவசியமானவை எனவும் பிரதமர் இதன்போது சுட்டிக்காட்டினார். விசேடமாக ஆசிரியர்களுக்கான பயிற்சியை வழங்கும் கல்வி கல்லூரிகளை அடிப்படையாக கொண்டு டிஜிட்டல் பயிற்சி வேலை திட்டத்தை முன்னெடுப்பது கட்டாயம் எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வருடம் ஒன்றுக்கு பயிற்சியை பெற்றுக் கொள்ளும் ஆசிரியர் பயிலுநர்கள் 6,000 பேர் வரை தொழில்நுட்பத்திற்கு பழக்கப்படுத்துவதன் ஊடாக பாடசாலை கட்டமைப்பில் உண்மையான தரமான மாற்றத்தை மேற்கொள்ள முடியும் எனவும் பிரதமர் இதன்போது தெரிவித்தார். ஆரோக்கியா நடமாடும் சுகாதார சிகிச்சை வேலை திட்டத்தின் மற்றொரு சிகிச்சை முகாம் மாத்தரை அலல்ல போதி ருக்பாராம விகாரையில் வெற்றிகரமாக இடம்பெற்றது. அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீசவின் ஆலோசனைக்கமைய ஆரோக்கியா நடமாடும் சுகாதார சிகிச்சை வேலை திட்டம் தொடர்ச்சியாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சினால் முன்னெடுக்கப்படுகிறது. அதனூடாக மற்றொரு வேலை திட்டம் மாத்தரை வெளிப்பட்டிய பிரதேச செயலகத்திற்குட்பட்ட அலல்ல போதி ருக்பாராம புராதன விகாரையில் இடம்பெற்றது. பெரும் எண்ணிக்கையிலானோர் அதன்போது இணைந்து சிகிச்சைகளை பெற்றுக் கொண்டனர். சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளர் செய்தி மற்றும் பிரச்சார பிரிவின் லக்ஷ்மேந்திர தென்னக்கோனின் கண்காணிப்பின் கீழ் இவ்வேலை திட்டம் இடம்பெற்றது. குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு வேலை திட்டத்தின் கீழ் நேற்றைய தினம் 27,615 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் தொடர்பில் நேற்றைய தினம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் 540 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புபட்ட 21 பேர் இனங்காணப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 248 பேர் பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டவர்கள் எனவும் 134 பேர் பகிரங்க பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டவர்கள் எனவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மதுபோதையில் வாகனம் செலுத்திய 76 பேரும் பாதுகாப்பற்ற வகையில் வாகனம் செலுத்திய 49 பேரும் இதன்போது கைது செய்யப்பட்டனர். வேறு போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பில் 4,146 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் பல்லேகல ஹேமரத்ன தேரர் நேற்றிரவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 12 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பிலுள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பல்லேகல ஹேமரத்ன தேரர் கைது செய்யப்பட்டார். இன்று பிற்பகல் கொழும்பு மேலதிக நீதவான் ஹேமரத்ன தேரர் சிகிச்சை பெற்று வரும் தனியார் வைத்தியசாலைக்கு சென்று எதிர்வரும் 12 தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். சிறுமியொருவரை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதோடு அவரை தடுத்து வைத்திருந்ததாக கடந்த 6 தேதி நிட்டம்புவ போலீசாருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டது. போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளுக்கமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதோடு அவர் அத்தனகல்ல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். சிறுமி நீதிமன்ற உத்தரவுக்கமைய ராகம சிறுவர் பாதுகாப்பு மத்திய நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டு

0: அறிக்கையிட்டனர். நீதிமன்ற உத்தரவுக்கமைய வழக்கு பொருட்கள் அரச பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் வீடியோ சாட்சியங்களை பதிவு செய்வதற்கு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் குறித்த வழக்கின் சந்தேக நபராக உரிய தேரர் மற்றும் சிறுமியின் தாயார் பெயரிடப்பட்டுள்ளனர். சந்தேக நபரான தேரர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டு அவரை கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சிறுமியின் தாயார் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 15 தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு அனுராதபுரம் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சர்வதேச ரீதியில் ஜனரஞ்சகமான தொலைக்காட்சி நிகழ்ச்சியான மாஸ்டர் செஃப் நிகழ்ச்சியின் 200th ஒலிபரப்பு உரிமையை பெற்றுக்கொண்ட தொலைக்காட்சி சுயாதீன தொலைக்காட்சியாகும். சமையற்கலை சார்ந்த போட்டி நிகழ்ச்சியான மாஸ்டர் செஃப் நிகழ்ச்சியின் இறுதிப் போட்டி இன்று ITN ஒளிபரப்பாக உள்ளது. 1990 ஜூலை மாதமளவில் பிரித்தானிய பின்னணியை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட சமையல் கலை சார்ந்த தொலைக்காட்சி போட்டி நிகழ்ச்சியான மாஸ்டர் செஃப் குறுகிய காலத்திற்குள் உலகம் முழுவதும் மில்லியன் கணக்கான ரசிகர்களை கவர்ந்தது. 70 அதிகமான நாடுகளில் மாஸ்டர் செஃப் நிகழ்ச்சி இடம்பெறும் நிலையில் 200th ஒளிபரப்பு உரிமையை பெற்றுக்கொண்ட தொலைக்காட்சி சுயாதீன தொலைக்காட்சியாகும். தொடர்ச்சியாக மாஸ்டர் செஃப் நிகழ்ச்சி ஒளிபரப்பான நிலையில் இன்று இரவு அதன் இறுதிப் போட்டி சுயாதீன தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக உள்ளது. 3 இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியுள்ள நிலையில் வெற்றியாளருக்கு 3 மில்லியன் ரூபா பணப்பரிசில் அதிசொகுசு மோட்டார் வாகனம் மற்றும் மாஸ்டர் செஃப் கிண்ணம் என்பன வழங்கப்பட உள்ளது. இவ்வருடத்தின் ஜனவரி 1st மே மாதம் 6th வரையான காலப்பகுதியில் 900,000 அதிகமான வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இவ்வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 904,855 பேர் சுற்றுலாப் பயணிகளாக நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். கூடுதலானோர் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. 2,786 பேர் வரை இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளனர். பிரித்தானியா, ரஷ்யா, ஜெர்மனி, சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் அதிகளவான சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்துள்ளனர். அத்தோடு இம்மாதம் 1st 6th வரை 28,578 சுற்றுலாப் பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இவ்வருடத்தில் நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலாப் பயணிகளின் தரவுகளை பார்வையிடும் போது ஒவ்வொரு மாதமும் நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துச் செல்வதை காணக்கூடியதாக உள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: ரஷ்யாவின் வருடாந்த வெற்றி கொண்டாட்டத்தினம் அந்நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் தலைமையில் இடம்பெற்றது. ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவில் உள்ள செஞ்சதுக்கத்தில் குறித்த கொண்டாட்டம் கோலாகலமான முறையில் ஒழுங்கு செய்யப்பட்டது. ஜெர்மன் நாசி ராணுவத்திற்கு எதிராக ரஷ்யா பெற்றுக்கொண்ட வெற்றியை கொண்டாடும் வகையில் நாடு முழுவதும் நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. யுக்ரைன் ரஷ்ய மோதல்களுக்கு 3 யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே கொண்டாட்டங்கள் இடம்பெறுகின்றன. இம்முறை மொஸ்கோவில் இடம்பெற்ற வெற்றி கொண்டாட்ட அணிவகுப்பின் போது ஆயுதம் தாங்கிய வாகனங்கள் மற்றும் பிளாஸ்டிக் ஏவுகணை என்பன காட்சிப்படுத்தப்படாமை விசேட அம்சமாகும். நிகழ்வில் உரையாற்றிய ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் யுக்ரைனுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் யுத்தம் நியாயமானதெனவும் யுத்த இலக்கை அடைவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா வருடாந்த வெற்றி கொண்டாட்ட நிகழ்வு மிகவும் வர்ணமயமாகவும் கோலாகலமாகவும் இடம்பெற்றமை சுட்டிக்காட்டத்தக்கதாகும். பிரித்தானிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிகாரத்தில் உள்ள தொழிலாளர் கட்சியை தோற்கடித்து பாரிய வெற்றியை ரிஃபார்ம் UK கட்சி பதிவு செய்துள்ளது. பிரித்தானிய பிரதமர் கிர் ஸ்டார்மர் தொழிலாளர் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிலையில் குறித்த தோல்வி பிரதமரை கடும் அழுத்தத்திற்கு உட்படுத்தியுள்ளதாக தெரியவந்துள்ளது. இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து மற்றும் வேல்ஸ் ஆகிய ஒட்டுமொத்த முடிவுகளிலும் தொழிலாளர் கட்சி பாரிய பின்னடைவை சந்தித்துள்ளது. 27 வேல்ஸின் அதிகாரத்தை கொண்டிருந்த தொழிலாளர் கட்சி இவ்வாறு தோல்வியை தழுவியுள்ளமை தொடர்பில் சர்வதேச ஊடகங்களில் பேசுபொருளாக இது மாறியுள்ளது. 5,000 வரையான உள்ளூராட்சி மன்றங்களில் 1,400 உள்ளூராட்சி மன்றங்களின் பெரும்பான்மை பலத்தை ரிஃபார்ம் UK கட்சி பெற்றுள்ளமை இதன் விசேட அம்சமாகும்.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

0: மக்களின் தேவை குறித்து அவதானம் செலுத்தி திட்டங்களை தயாரிக்குமாறு ஜனாதிபதியிடமிருந்து அதிகாரிகளுக்கு ஆலோசனை. கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான விசாரணை சிஐடியிடம். ஏம்பஸ் தொடர்பில் வாக்குமூலம் பெற மஹிந்தவுக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அழைப்பு. 180 அலகுகளுக்கும் கூடுதலான மின் பாவனையாளர்களுக்கு 18% கட்டண அதிகரிப்பு. பல்லேகல ஹேமரத்ன தேரர் 12 திகதி வரை விளக்கம் அறியலில். மாஸ்டர் செஃப் வெற்றியாளரை தீர்மானிக்கும் இறுதிப் போட்டி இன்று. பிரித்தானியாவின் குட்டித் தேர்தலில் ஆளும் தொழிலாளர் கட்சிக்கு தோல்வி. இத்துடன் வசந்த மெஃபமின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்த மெஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, துணிச்சல் மிகு செயலாய், அகிலமங்கம் எமது ஆட்சி. வசந்தம் எஃப்எம்
1: நாடு முழுவதும் 102.6.

0: நேற்று இரவில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்த சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நேயர்கள் தற்போது கேட்கலாம். நேற்று இரவில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரதன சம்பதவினுடைய வெற்றி இலக்கங்கள் 9, 5, 8, 7, 8, 2. மீண்டும் 9, 5, 8, 7, 8, 2. ஆங்கில எழுத்து வி. மீண்டும் ஆங்கில எழுத்து வி. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 779 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 39,32,360 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 780 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டில பிற்கான நீல நிற சுப்பிரிதன சம்பத லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை சசிரிக்கான வெற்றி இலக்கங்கள் 5, 41, 43. மீண்டும் 5, 41, 43. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 38,95,680 ரூபாய். எதிர்வரும் அடுத்த சீட்டில பிற்கான செம்மஞ்சள் நிற சசரி அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை ஜய சம்பதவிற்கான வெற்றி இலக்கங்கள் 8, 7, 8, 2. ஆங்கில எழுத்து வி. மீண்டும் 8, 7, 8, 2. ஆங்கில எழுத்து வி. ரூபாய் 2,50,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 28 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுமதி 61,11,180 ரூபாய். எதிர்வரும் அடுத்த சீட்டில பிற்கான ஜய சம்பத்த கபில நிற அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபையின் அதை கோடிபதிக்கான வெற்றி இலக்கங்கள் 11, 14, 22, 26. ஆங்கில எழுத்து எல். மீண்டும் ஆங்கில எழுத்து எல். நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 639 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் 2 லட்சம் பரிசுகள் 9 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,07,61,640 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 643 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டில பிற்கான மஞ்சள் நிற அது கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை ராசி அதிர்ஷ்டம் வெற்றி இலக்கங்கள் 1, 11, 33, 46. ராசி விருச்சிகம். மீண்டும் ராசி விருச்சிகம். 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டது. சூப்பர் பரிசு ரூபாய் 78 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,74,86,120 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 81 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டில பிற்கான இளநீல நிற ராசி அதிர்ஷ்டம் வச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை கப்ருகவிற்கான வெற்றி இலக்கங்கள் 10, 15, 25, 50. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 10, 15, 25, 50. ஆங்கில எழுத்து எச். மீண்டும் ஆங்கில எழுத்து எச். சூப்பர் இலக்கம் 25. மீண்டும் சூப்பர் இலக்கம் 25. கப்ருக்கு முதலாம் கோடிபதி பரிசு பதிவு ரூபாய் 2,614 லட்சம் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கப்ருக்கு இரண்டாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கப்ருக்கு 3 கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 8 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,31,77,400 ரூபாய். அடுத்த கப்ருக சூப்பர் கோடிபதி பரிசு பதிவு ரூபாய் 2,624 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டில பின் சிவப்பு நிற கப்ருக அச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்த சபையின் சரிதாவிற்கான வெற்றி இலக்கங்கள் 8, 38, 53, 72. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 8, 38, 53, 72. ஆங்கில எழுத்து எல். மீண்டும் ஆங்கில எழுத்து எல். லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்கள் 7, 7, 5, 7, 9. மீண்டும் 7, 7, 5, 7, 9. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 555 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் 2 லட்சம் பரிசுகள் 2 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 94,95,160 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 557 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டில பிற்கான சனிதா இளம் பச்சை நிற அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை சூப்பர் போல்கான வெற்றி இலக்கங்கள் 6, 19, 39, 59. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 6, 19, 39, 59 ஆங்கில எழுத்து ஏ. மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ. சுப கேஷியர் இழப்பு மூலம் வழங்கப்படும் ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்கள் 5 7 5 7 3. மீண்டும் 5 7 5 7 3. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 1,229 லட்சம். சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 63,73,880 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 1,232 லட்சம். எதிர் வரும் அடுத்த சீட்டிழப்பிற்கான கருநீல நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேயர்கள் இதுவரையில் கேட்டது நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லொத்த சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நேயர்கள் தற்போது கேட்கலாம். நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லொத்த சபையினுடைய சுபதவசையினுடைய வெற்றி இலக்கினம் தனுஷ். வெற்றி இலக்கங்கள்
1: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
2: அடையத்தனை நாளா இந்த சுகமில்லை நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சுரமா சேர்ந்து பாடணும். அந்த பாடம்

0: என்ற பாடல்கள் எல்லாம் உங்கள் இதயங்களை தொட்டு செல்கிறது. பாடும் நிலாவில்
1: சொந்தம் பந்தம் சேர்ந்திருந்தா சொத்து சுகம் தேவையில்லை.
0: சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா.
2: அபிலாஷன் சின்ன தெரியாதவன் தாரும் இல்ல, அதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், இதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், நல்லதுக்கும் அபிலாஷன், கெட்டதுக்கும் அபிலாஷன். எவ்வளோ செஞ்சீக்கன், எனக்கு எவ்வளோ பேரும் புகழும் நீகி. இத வச்சு நல்ல பிரயோஜனமான ஏதாவது செய்யணும்னு சின்ன பில்ல நானா கிட்ட தான் கேட்கணும். பில்ல நானா என்ன செய்யலாம்?
3: வர ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் முடிவு எடுப்போம்.
0: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுல் ஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.
2: நேர்களை இப்பொழுது முதல் லங்கா ஹோப் மீடியா வழங்கும் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம்.
1: நம்பிக்கையின் நேரம்.

18 சங்கீதம் முதலாம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு சனிக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காக விவர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டு தேவாசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: இந்த வாரம் சண்டே ஸ்கூல்ல பரீட்சை இருக்கு, எப்படி எழுதுறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
1: இப்போ திடீர்னு எதையாவது பண்ணாதான் நமக்கு குழப்பா இருக்கும். எல்லாத்துக்குமே பயிற்சி தேவை பேரப்புள்ள.
0: என்ன பயிற்சி சொல்லித்தாங்களே?
1: சரி, இந்தா தாத்தா போன். இந்த போன்ல இப்ப டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத பாடம்னு டைப் பண்ணு. 0722-4562-621 அனுப்பணும்.
0: அப்படி அனுப்புனா
1: இலவசமா சிறுவர்களுக்கான வேத பாடத்தை தபால் மூலமா நீங்க கற்றுக்கொள்ளலாம்.
0: நிஜமாவா?
1: ஆமா. இத கேட்டுட்டு இருக்க தம்பி தங்கிகளே, இப்பவே உங்க அப்பா அம்மா போன்ல டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத பாடம்னு டைப் பண்ணி 0722-4562-621 எஸ்எம்எஸ் மூலமா அல்லது வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி வைங்க.
0: ரொம்ப நன்றி தாத்தா.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோபீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குருநாடகம்.
3: ஹலோ ரகு, எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு உன்னை சந்திச்சு.
4: நான் நல்லா இருக்கேன். சின்ன ஒரு செக்கப்புக்காக போயிட்டு வந்தேன். இப்பெல்லாம் டைமுக்கு டைம் செக்அப் பண்ணிக்கிறேன், ஏன்னா எப்போ எது நடக்கும்னு சொல்ல முடியல.
3: ஏன் என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி பேசுகிற?
4: இல்லை, எல்லாம் நம்ம ஜான்சனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை பார்த்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு.
3: ஜான்சன் இறந்துட்டான், அதுவும் சின்ன வயசுலேயே. அதுக்காக நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? மரணம் நம்மளை தேடி எப்போ வேணாலும் வரலாங்கிறது உண்மைதான். ஆனால் ஜான்சன் விஷயத்தில் அது அப்படி இல்லை. அவன் ரொம்ப துணிகரமாக கடவுளுக்கு விரோதமாக பாவம் செஞ்சான். அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவன் போகிற விதம், இது எல்லாமே சீக்கிரமாக அவனை அழிச்சிடும்னு அவனுக்கே தெரியும். எத்தனையோ பேர் அவனுக்கு ஆலோசனை சொன்னாங்க. ஏன் நம்ம பாஸ்டர் கூட அவன் கூட கதைக்காத நாளே இல்லை. எப்பவும் அவனை சந்திச்சு அவனை எப்படியாவது அவனுடைய அந்த பாவமான வாழ்க்கையிலிருந்து வெளியில் கொண்டு வர நிறைய முயற்சி பண்ணார். ஆனால் ஜான்சன் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான். அவன் யாருடைய சத்தத்துக்குமே அவன் செவி கொடுக்கல, அவன் யார் பேச்சையுமே கேட்கல. அவன் இஷ்டத்துக்கு ரொம்பவும் சந்தோஷமா அந்த பாவ காரியங்களை செஞ்சான். அவன் வாழ்க்கையில நல்லா தான் இருந்தான், பணம் வசதி எல்லாமே இருந்தது. எனக்கு எதுவும் நடக்காது, எனக்கு எந்த வியாதி கூட வராது, அப்படியே வந்தாலும் என் கிட்ட இருக்க பணத்தை வச்சு நான் அதை சுகமாக்கிக்குவேன்னு ரொம்பவும் இருமாப்பா இருந்தான். யாரு எனக்கு என்ன சொன்னாலும், யாரு எனக்கு எப்படி அட்வைஸ் பண்ணாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை. என் வாழ்க்கை என் இஷ்டம்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தான். கடைசியில இஷ்டம் நஷ்டமா போச்சு. அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான் அவனுக்கு இப்படி ஒரு நிலை வரும்னு. இதனால யாரு பாதிக்கப்பட்டாங்கன்னு பாத்தியா? ஜான்சனோட அந்த அப்பாவும் அம்மாவும். அவங்க இந்த காலத்துல ஒரே ஒரு பிள்ளைய பறிகொடுத்துட்டு வேதனைப்படுறாங்க. கொஞ்சமாவது அவன் தன்னுடைய அம்மா அப்பா பத்தி யோசிச்சானா? அவன் கூட இருந்த நண்பர்கள் அவனுடைய நல்லதுக்காக தான் சொல்றாங்கிறத அவன் யோசிச்சானா? அவன் சின்ன வயசுல இருந்து எங்க கூடவே சண்டே ஸ்கூல் வந்தான், எங்க கூடவே யூத்துக்கு வந்திருக்கான், எல்லாத்துலயும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டிருக்கான். ஆண்டவருடைய வார்த்தைகளை நல்லா தெரிஞ்சிருந்தோம், அவன் அதை அசட்டை பண்ணான். இனிமே எங்களுடைய வாழ்க்கையில நாங்க புரிஞ்சுக்க வேண்டியதும் ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் எங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே தந்து எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிட்டாரு. ஆனாலும் நாங்க துணிகரமா அவருக்கு விரோதமா பாவம் செய்தோமானால் எங்களுடைய முடிவு பயங்கரமா இருக்கும். நாங்க துணிகரமா தொடர்ந்தும் பாவம் செய்து அதிலேயே நிலைத்திருப்போமானால் கடவுளுடைய தண்டனை நிச்சயமா எங்களை தேடி வரும். அதுல இருந்து நாங்க தப்பவே முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6:23.

0: முக்கிய கதாபாத்திரங்கள். ஆபிரகாம் மற்றும் சாராளுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தின்படி பிறந்தவர் தான் ஈசாக்கு. ஈசாக்கை தகன பலியாக பலியிடும்படி கடவுள் அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாமிடம் கூறினார். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்படி மோரியா தேசத்திற்கு அவனை கொண்டு போனார். ஆபிரகாம் கடவுளுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தபடியினால் ஈசாக்கை பலியிடாதபடிக்கு கடவுள் தடுத்து நிறுத்துகிறார். ஈசாக்கினுடைய மனைவியின் பெயர் ரெபெக்கா. இவர்களுக்கு ஏசா, யாக்கோபு என்னும் இரட்டை பிள்ளைகள் பிறந்தார்கள். ஈசாக்கு உயிரோடு வாழ்ந்த நாட்கள் 180 வருடங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம், கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி.

கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கை நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது கேள்வி நேரம். கடந்த வாரம் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, காணாமல் போன ஆட்டின் உவமையில் குறிப்பிட்டுள்ளபடி எத்தனை ஆடுகள் காணாமல் போயின என்பதே அதற்கான சரியான பதில், ஒரு ஆடு. இந்த பதிலை அனுப்பியிருந்தார்கள் யஷ்னா துரை நிலாவணே, சுரேஷ் கனிஷ்டிகா, எலிசபெத் ராஜா பசரி, ரொபர்ட் ரவீந்திரன் செட்டிப்பாளையம், மூர்த்தி கிணிகத்தேனே, ரஜினி ரபிகா பாண்டிருப்பு, யசோதா புஷ்பராணி டைரபா, செல்வமலர் சின்ன ஊரணி மட்டக்களப்பு, திருமதி தியாகராஜா டிக்கோயாவிலிருந்தும் சரியான பதிலை அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வாரத்திற்கான கேள்வி. சேம், காம், யாபேத் என்னும் மூன்று குமாரர்களினதும் தந்தை யார்? சேம், காம், யாபேத் என்னும் மூன்று குமாரர்களினதும் தந்தை யார் என்பதே உங்களுக்கான இந்த வார கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதிலினை துரித கதிகள் கிடைக்கும்படியாக SMS மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். எமது SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722 456 621, 0722 456 621. நல்லது நேர்களே, இத்துடன் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஜெப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கையின் நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டியிலக்கம் 22 58 9, தொலைபேசி இலக்கம் 0112 390 414, SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722 456 621, பேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் நாளை 7:45 முதல் 8 மணி வரை நமது

0: வணக்கம்
1: விஸ்வநாதன்.
2: உங்களுக்கு
3: மட்டும் டக்கு டக்கு டக்குன்னு லைன் கிடைச்சது.
2: அது வந்து மேடம் வசந்த் அபிமானால மேடம், எப்படியும் உங்களை பேசியாகணும். வசந்த் அபிமானவர்களுக்கு தான் சந்தோஷம் மேடம் எனக்கு.
3: சரி ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நல்லா சாப்பிடுங்க, உற்சாகமா இருங்க, சுறுசுறுப்பா இருங்க. படுத்து நல்ல பாட்டு இருக்கு, யாரும் இருக்கலாம் கேக்கலாம்.
2: பாடல கேட்கும் அருள்மொழி, மும்தாஸ் பேகம், கந்தல் ஹோய்தீன், மாணிபாகுலயம், சாம்பார், ஈடன், நீலவள தங்கத்துறை, அம்பத்தோட மரப்பு, சின்னாய மகாதேவன், கிரியல் ஜானா, மாவனால மூர்த்தி, மனவலியா, சோமன், ஜாயாலயம், உமா சந்தர், பாபு, கிருஷ்ண பக்தன், சிறிகாந்த், பாதுக்க சின்ன தம்பி, சரோஜினிமா, பனாமத்த திரிலிப்பாக்கு, என்னுடைய நண்பர் அனைவருக்கான அன்பான அறிவிப்பாளர் ஜிஎம் அன்பான அறிவிப்பாளர் சிறிபேன, உங்கள் விவகாரம் பாடலை
3: கேட்போம்.
2: நன்றி மேடம்,
0: நன்றி. எவ்வளவு சந்தோஷமா வந்து எங்களுடைய விஸ்வநாதன் பேசிட்டு போயிருந்தார் பாத்தீங்களா?
3: ஆமா ஆமா ஆமா. இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணுங்க, பேசலாம். பேஸ்புக் கூட ஆகும், வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதனால டக்கு டக்கு டக்குன்னு டைப் பண்ணுங்க, அப்படியோ பண்ணிருங்க, அப்படியே அனுப்பி வைங்க. எங்க இருந்தாலும் சரி, டீ குடிச்சிட்டு இருந்தாலும் சரி, கொத்து சாப்பிட்டு இருந்தாலும் சரி, பரோட்டா சாப்பிட்டு இருந்தாலும் சரி, அதாவது அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் டியூன் பண்ணி கேளுங்க. நம்ம வசந்த் எஃப்எம் 102.6 102.8 இப்ப பாட்டு வருது கேளுங்க.

0: எவனும்
1: அப்படியே
2: கை காலாம்
1: அப்படின்னு
2: சொல்லாம. அந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் கேக்கும் போது அப்படித்தானே ஒரு எனர்ஜி.
1: ஆமா,
2: தனியான
1: அதாவது இந்த வீக்கெண்ட் எண்ட்னால இப்படிதான் இருக்கணும், பாஸ் பீட்ல இருக்கணும் இல்லையா?
2: ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
1: சூப்பரான பாடல்கள் தொடர்ந்து 9 மணி வரைக்கும் இருக்கும். நாங்க ரெண்டு பேரும் உங்க கூட இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கால் பண்ணணும், எங்க கூட பேசணும், உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் நாங்க தருவோம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு யாரு இருக்கிறாங்க?
2: ஹலோ, வணக்கம்.
3: அம்மா வணக்கம். வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி. யார் இது?
3: இந்த நேரத்துல ராசையாங்கம்மா.
1: ராசையா, என்ன செய்றீங்க ஐயா?
3: அம்மா வந்து நல்ல பாட்டு போடு கேட்டுக்கிட்டு இருக்கேங்கம்மா.
1: டான்ஸ் பண்ணீங்களா? ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் இருக்கிறாங்க பக்கத்துல? எல்லாருக்காவும் பாட்டு கேக்கலாம். நன்றி.
3: ஓகே,
1: அடுத்து பாட்டு கேக்கலாம்.
2: ஆமா ஆமா.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
1: இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சுரமா சேர்ந்து பாடணும். அந்த படம்

0: சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா.
1: அபிலாஷன் சின்ன தெரியாதவன் டாரும் இல்ல, அதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், இதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், நல்லதுக்கும் அபிலாஷன், கெட்டதுக்கும் அபிலாஷன். எவ்வளோ செஞ்சீக்கன், எனக்கு எவ்வளோ பேரும் புகழும் மீகி. இத வச்சு நல்ல பிரயோஜனமான ஏதாவது செய்யணும்னு சின்ன பில்லா நானா கிட்ட தான் கேட்கணும். பில்லா நானா என்ன செய்யலாம்?
2: வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் முடிவு எடுப்போம்.
0: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுல் ஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர்.

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணைந்திருக்கிற உங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 8:33 ஆகி கொண்டிருக்கிறது.
1: இந்த நேரத்துல எங்களோட பேசுறதுக்காக ஒரு அன்பான சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். சரி ஓகே, அன்பான சொந்தம் அப்படின்னு சொல்லும் போதே போயிட்டாங்க பாத்தீங்களா.
0: அன்புக்கு பின்னால ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு போல.
1: இப்பவும் கூட ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு பாத்துக்கலாம். ஹலோ வணக்கம்.
0: பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
2: உங்களுக்கு
0: பிடிச்ச பாட்டு தானே எல்லாம் என்ன? சரி ஓகே, அடுத்து ஒரு நல்ல பாட்டு தாரம், நல்ல சத்தத்தை கூட்டிட்டு டான்ஸ் பண்ணுங்க.
2: என்ன
0: நல்லதானே போயிட்டு இருக்கு. சரி ஓகே, கட்டன் தாரம் ரொம்ப நன்றி. ஓகே ஓகே, பை பை. இதே நேரத்துல பேஸ்புக் கூட இணைந்திருக்கிறாங்க இங்க அன்பான சொந்தங்கள் கந்தலால் இந்த ஜெய்சர் அன்பான இரவு வணக்கம் சொல்ல இருக்கிறாரு. அப்துல்லாவின் வணக்கம் ப்ரோக்ராம் சூப்பர் சொல்ல இருக்கிறாரு. அன்பான இரவு நேர வணக்கம் ஜி ஆர் அண்ட் ஜி ஸ்ருபி பாடல்களும் சூப்பர். வாழ்த்துக்கள் கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேக்கம் இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. இதே போன்று
1: ஹாய் அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்குன்னு சொல்லி நம்மளோட சேலம்ல இருந்து சிவா வந்திருக்காரு. மற்றும் அன்பான வணக்கம் அக்கா, ப்ரோக்ராம் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லி நவீன் நிகழ்ச்சியோட இருக்கிறாங்க. மற்றும் இருவருக்கும் சூப்பரான இரவு நேர வணக்கம் சொல்லி பலாங்கடையில இருந்து குமாரி நிகழ்ச்சியோட இருக்கிறாங்க.
0: இதே போல இனிய இரவு வணக்கம், நானும் மூதூர் பட்டித்திடலின் வடிவேல் வசந்தும் வானொலியின் அபிமான நேர் அப்படின்னு சொல்லி இருக்கிற நானும் வசந்தோடு விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்து பாடலாம் கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. வேல்சாமியும் ஹாய் மா மா மா சொல்லிட்டு இருவருக்கும் அருமையான இரவு நேர வணக்கம், இருவருக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதே போன்று பசரையுறையை பாலச்சந்திரம் இரவு வணக்கம் சொல்லி இருக்கிறாங்க. சிவாகுமார் வந்திருக்கிறாரு. அன்பான மாலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மில்டன் வந்திருக்கிறாரு. குசலராஜும் இரவு வணக்கம் சொல்லி இருக்கிறாங்க. வலிமை போல நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக பரமானந்த வசீகரன் கிளவட்டன் பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறார்.
1: அன்பான இரவு நேர வணக்கம் சொல்லி கரோலின் ஆகாஷ் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம் இருவருக்கும் அப்படின்னு சொல்லி சுபா யோகா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கம், மீமிட்டி கந்தையில இருந்து நானும் நிகழ்ச்சியை ரொம்ப சத்தமா கேட்டுட்டு இருக்கதா பிரசாத் நிகழ்ச்சி வந்திருக்காங்க.
0: இதே போல பண்ணைபுரம் மணிகண்ணன் வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறாரு. இனிய இரவு வணக்கம், தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாரு. இந்த கலையிலிருந்து அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. ரஞ்சித் வந்திருக்கிறாரு, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக செல்வத்துறை நந்தகுமார் வாழ்த்துக்கள் சொல்லி வள்ளுவத்திலிருந்து
1: மற்றும் பாடல் தாருங்கள் சொல்லி
0: இணைந்திருக்கிறாங்க.

0: 6 streaming in Sri Lanka. Wasn't them FM 102.6, 102.8. Dinai Ulakin Natchatira, Natchatira. Vasantathin Star of the Day, Star of the Day. அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு விதவாய்ப்பு இல்லை.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: ஓகே, ஒலுக்கா இருந்துகின்ற பாடலோடு நாங்களும் பாய் பாய் டாடா குட் நைட் எல்லாம் சொல்லிட்டு விடைபெற போகின்றோம். தொடர்ந்தும் நீங்க பாடும் நிலா நிகழ்ச்சியோடு கிடைத்திருக்கலாம். யாரு அப்படின்னு சொன்னா
1: நம்மளுடைய சங்கர் கலையகத்துல இணைந்து இருப்பாங்க.
0: ஓகே, இந்த நாளிலும் இணைந்திருந்த எங்களுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நாங்க.
1: நான் என்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி.
0: நான் ஜி ஆறு தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க. நன்றி. ஸ்டே டியூன். குட் நைட் மக்களே.

நன்றி ஸ்ரீ ஷோபி மற்றும் ஜி ஆர். நேர்கள் இப்போது முதல் பாடும் நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். வந்திருக்கும் நான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். நேரம் இப்போது சரியாக 9 மணி.

பாடும் நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் இல்லையா. இப்போ இதுலேருந்து என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு பாடகர் நடிகர் டப்பிங் ஆர்டிஸ்ட்னு சொல்லி பன்முக திறமைகளை கொண்டு பல்லாயிரம் பாடல்களை நமக்காக பாடி அவர் நினைவுகளோடு விட்டு சென்றிருக்கிற எஸ்பிபி அவர்களோட பாடல் தான் அடுத்த மூன்று மணித்தியாலத்துக்கு ஒழிக்க போகுது. ஸோ எஸ்பிபி பாடல்கள் அப்படிங்கும்போது ஏராளமான கதைகள் உங்களுக்கும் சொல்ல இருக்குமே கூட. ஸோ அந்த மாதிரி கதைகள் என்ன பண்ணலாம், உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுருக்காதீங்க, டக்குன்னு ஃபோன் எடுங்க. ஃபோன் எடுத்து நான் சொல்கிற இந்த நம்பரை வந்து என்ன பண்ணுங்கள், அழுத்தி எனக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 0112-7725-0001 அல்லது 0112-7725-1111 என்ற இலக்கத்தினூடாக என்னோட இணைப்பினை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது, ஃபேஸ்புக் போங்க, ஃபேஸ்புக்லேயும் வந்து உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். உங்களுக்கு பிடிச்ச எஸ்பிபியின் பாடல்கள் இல்லை அந்த பாடலின் பின்னால் இருக்கிற உங்களோட நினைவுகளை கூட என் கூட பகிர்ந்துக்கலாம். யாருக்கு தான் எஸ்பிபியை பிடிக்காது இல்லையா, அதுவும் அவரோட குரல் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்கவே கூடாது. காரணம் எல்லா எமோஷன்ஸுக்குமான பாடல்களும் அவர்கிட்ட இருக்கு. இந்த மூணு மணித்தியாலம் என்னால் முடிஞ்ச ஒரு சில பாடல்களை உங்களுக்காக தரப்போகிறேன். ஸோ அழைப்பினை ஏற்படுத்துங்க. இப்போ உங்களுக்காக இன்னும் ஒரு அருமையான பாடல் வருது, கேட்கலாம்.

0: 2.6 நூற்று 2.8 அபிலாஷன் சின்ன தெரியாதவன் டாரும் இல்ல. அதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், இதுக்கு கூப்பிட்டாலும் அபிலாஷன், நல்லதுக்கும் அபிலாஷன், கெட்டதுக்கும் அபிலாஷன். எவ்வளோ செஞ்சீக்கன், எனக்கு எவ்வளோ பேரும் புகழும் மீகி. இதை வச்சு நல்ல பிரயோஜனமான ஏதாவது செய்யணும்னு சின்ன பில்லனானா கிட்டத்தான் கேட்கணும். பில்லனானா என்ன செய்யலாம்?
1: வர ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் முடிவு எடுப்போம்.
2: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர்.

பாதி ஜீவன் வந்து, பாதி ஜீவன் வந்து தேகம் வாங்கி நின்றதேன்னு ஒரு லைனுங்க. பாட்டை கேட்டு மறந்து போயிட்டேன் லைனை, அப்படி ஒரு பாடல். பட் இருந்தாலும் இந்த எஸ்பிபியோட பாடல்களை பாடும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் ஒரு சில வார்த்தைகளை வந்து அவருக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமாக பாடுவார். எல்லா லைனுமே அந்த பாட்டில் சூப்பராக இருந்தாலும் கூட ஒரு சில வரிகள் மட்டும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், தன்னோட உணர்ச்சியை கொட்டி போடுவார். அந்த வரிகள் எல்லாம் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு ஆஹா என்ன இது. அப்படி ஒரு நாள் என்னோட பொழுதுகளில் வந்து நான் பாடல் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த பாடல் அப்படியே எங்கேயோ இருந்து ஒரு காதுக்குள்ளே வந்து விழுந்துச்சு. அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரிகளாக மாறிப்போன வரிகள் தான், பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ மீதி ஜீவன் என்னை பார்த்த போது வந்ததோ. ஆஹா, இதில் ஃபீமேலை விட்டுருங்க, அந்த பாதி ஜீவன் கொண்டுங்கும் போது எஸ்பிபி ஒரு அழகான ஒரு பாடியிருப்பார், வேற லெவல். எஸ்பிபி பாட்டை பற்றி நான் கமெண்ட் பண்ணுறதா யாரும் நினைக்க வேணாம், எனக்கு பிடிச்சதை நான் சொன்னேன். ஸோ அழைப்பினூடாக யார் இணைந்திருக்காங்க நம்ம கூட பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி பேசலாம். அழைக்கின்ற தொலைபேசி இலக்கங்கள் 0312-775-0001-1 என்ற இலக்கத்தினூடாக பார்க்கலாம் இப்போது நம்ம

0: பேச வந்திருக்கும் சொந்தம் யார்னு சொல்லி. ஹலோ வணக்கம். ஹலோ
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: உமாச்சந்திரன்.
0: உமாச்சந்திரன் எங்க இருந்து பேசுறீங்க? எங்க? இங்கிரியில இருந்து உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஓகே, என்ன பண்றீங்க நீங்க? சூப்பர். உங்களுக்கு நன்றி. நன்றிமா. உங்களுக்கு எஸ்பிபி சாரோட பிடிச்ச பாடல் என்னது?
1: நிறைய பாட்டு இருக்கு.
0: திடீர்னு கேட்டா டக்குன்னு வராது இல்லையா?
1: நிச்சயமா.
0: எல்லாரையும் நன்றி. நன்றி. நன்றிமா. ஓகே, நீங்களும் என்ன பண்ணுங்க, கால் பண்ணுங்க, பாடல் கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடல சொல்லுங்க. எனக்கு தர முடிய சூழல் இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்காக தருவேன். இப்போ எஸ்பிபி சாரோட இன்னும் ஒரு சூப்பரான ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வருவோம்.

அருமையான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருந்தோம் எஸ்பிபி அவர்களோட. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபேஸ்புக்கின் ஊடாக போனீங்கன்னு சொன்னால் அங்கே அழகான ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க. அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர்னா இன்னொருத்தர் வந்து நம்மளோட பாடும் நிலா எஸ்பிபி அவர்கள். அவரோட பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்க தான் கிடைக்கல, பட் இருந்தாலும் அவரை பக்கத்தில் வச்சு ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பதிவுகளையும் கமெண்ட்களையும் வந்து பதிவிடலாம். யாரெல்லாம் பதிவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அன்பான மாலை நேர வணக்கம் சகோ சொல்லியிருக்காங்க, இரவே ஆகிருச்சு. யார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குமுதராஜா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இரவு வணக்கம் சொல்லி வசந்தா இணைந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன்புரம் செங்கலடி சுரேஷ், அன்பான இரவு வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு, வணக்கம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்பான இரவு வணக்கம் சங்கர், பாடும் நிலா எஸ்பிபி பாடல்கள் எல்லாம் சூப்பர், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மும்தாஜ் பேகம் இணைந்திருக்காங்க. அப்படி ஏராளமான சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லியிருக்காங்க, இரவு வணக்கங்களை சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடும் நிலாவின் உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன, இல்லை இந்த பாடல் கேட்கும்போதெல்லாம் எனக்கு அவரை ஞாபகம் வரும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான பாடல் என்ன அப்படிங்கிறதையும் வந்து பதிவிடலாம். அது மட்டும் இல்லாமல் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 01127275 அல்லது 01127275111 என்ற இலக்கத்துக்காக. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயம் இந்த நிகழ்ச்சியில் சொல்லலாமா அப்படின்னு தெரியலை, பட் இருந்தாலும் ஏராளமான விடயங்கள் நடந்துகிட்ருக்கு இல்லையா நம்மளை தாண்டி வெளியில். இப்போ வரப்போகிற பாடலுக்கும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க நிகழ்வுகளுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. எஸ்பிபியை தாண்டி அவர் யார் அப்படிங்கிறத பாடலை கேட்டே தெரிஞ்சுக்கலாம்.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.8.
2: If you are in search of true love, good luck.

0: குட் லக் சொல்லிட்டு போயிருக்காங்க எல்லாருக்குமே. யார் யாருக்கெல்லாம் அந்த குட் லக் தேவைப்படுச்சோ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அந்த குட் லக்கை எடுத்துக்கலாம். ரைட், இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறோம், யாராவது ஒரு காலரோட பேசணும் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தணும். மலைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127 7751 அல்லது 0112 7751 1111 என்ற இலக்கத்தினுடாக இப்போது அழைப்பில் ஒருவர் யாருன்னு பார்க்கலாம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: இனிமையான இரவு நேர வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் சப்புமால் கந்த பெரிய குரியானிலிருந்து வசந்தகுமார் பேசுறேன்.
0: வசந்தகுமார், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நலமா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நானும் நலமா இருக்கேன் வசந்தகுமார். என்ன செய்றீங்க நீங்க?
1: இப்பொழுது சாப்பிட்டு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். உங்கள் அருமையான பாடல் எல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறேன்.
0: ஆஹா, நன்றி நன்றி.
1: இந்தியா கோலித்த பாடல் ரொம்ப அருமையான பாடல்.
0: நன்றி. உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு வந்து காதல் ரோஜாவை.
0: எங்கே நீ எங்கே?
1: அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: ஏன் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
1: இல்ல, 90s வந்த ஏ.ஆர். ரஹ்மான் இசை அமைப்பால வந்த ஒரு பாடல். அது அந்த பாடல் வந்து எஸ்.பி. சார் நல்ல அழகா பாடி இருக்கிறார். அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அடடா, இப்ப கேட்டாலும் அப்படியே இருக்குமா?
1: ஆமாம்,
0: சிறப்பு சிறப்பு. கேட்டுட்டே இருங்க, தர முயற்சி செய்யறேன் உங்களுக்காக. அந்த பாடல யாரெல்லாம் நினைச்சுக்க போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: அடுத்த பாடலை கேட்பதற்காக தோப்பு கொச்சி கடையிடம் வத்தல ஐயாக்கான நேர்கோம் சாம்குமார் கேந்த போல ராஜமாஸ்டர் ராஜேந்திரன் முத்தாஜோகம் பாதுகை சின்ன தம்பி உமாச்சந்திரன் தலவக்கலை கிருஷ்ண பக்தன் அம்மம்பிக்கை ராசை அருள்மொழி பிரசரிஸ் கோபரேஷன் ராஜ்குமார் வாக்பிட்டி 500 வீட்டு திட்டம் சுரேன் அலன்குமார் வெளிமட செல்வராம் மா வெடிவேங்கு சசிகுமார் மாபூல கர்ணா இவர்களுக்காக கேட்போம்.
0: சிறப்பு. நீங்கள எஸ்பிபி மாதிரி மூச்சுடாம சொல்லிட்டீங்களா? சரி, நன்றி நன்றி அழைப்பினை ஏற்படுத்தியதற்காக. சோ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்தலாம் இவங்க கூட பேசுறதுக்கு. அடுத்து யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
2: நிஷா மாவனல்ல.
0: நிஷா, எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சௌம் சார், நீங்க சௌமா இருக்கீங்களா?
0: நானும் நல்லா இருக்கிறேன். ரேடியோக்கு பக்கத்துல இருக்கீங்களா நீங்க?
2: நான் ரேடியோ இல்ல, தூரமா இருக்கிறேன் சார்.
0: தூரமா இருக்கீங்களா? சரி, சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க?
2: நான் ஒன்றும் பண்றல, நீ வசதா சப்போர்ட்டா
0: அப்படியே
2: இல்ல.
0: ஓகே, உங்களுக்கு சொல்லுங்க, எஸ்பிபி சாரோட எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு அவரோட பாட்டு தெரியாது, பாட்டுலாம் பிடிக்கும். அவரோட பாட்டு பாட்டு.
0: சரி, ஓகேமா. உங்களோட அழைப்பு தெளிவு இல்லாம இருக்கு, யாரெல்லாம் நினைச்சுக்கலாம் அடுத்த பாடலுக்காக?
2: இந்த நேரம் நிறைய பேரும் கேட்கும் அனைவருக்கும் அருள்மொழிக்கு சேர்த்து பாடப்படுங்க சார்.
0: நன்றி அழைப்பினை ஏற்படுத்தினதுக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அழைப்பினை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் பக்கத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களோட கருத்துக்களையும் பதிவிடலாம். தவறாமல் என்ன பண்ணுங்கள், எங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இலக்கம் தான், இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்கிறேன். 0112-775-0101-7751 என்ற இலக்கத்தினோட அழைப்பினை ஏற்படுத்தலாம். இப்போவும் ஒரு அருமையான ஒரு பாடல் வருது, கேட்டு பார்ப்போம்.

0: நேரம் இப்போ சரியாக 10:01.
1: எழில் கொஞ்சம் மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் 102.6.

0: ஆயிரம் இருந்தாலும் கடைசியா சொன்ன வரிகள் என்னமோ உண்மை. நானாக நான் இருந்தால் நாட்டுக்கே நல்லதடி, விவகாரம் இல்லையடி. ஆஹா ஆஹா, சூப்பர் ஸ்டாருக்கு தான் சொல்கிறோம், வேற யாருக்கும் இல்லை. பட் எஸ்பிபி பாடின அந்த பாடலின் ஏஆர் ரகுமானோட எஸ்பிபி நெய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே அந்த குரலுக்கும் அந்த பாடலுக்கும் ஒரு புதுமை இருக்கும். இப்போ இந்த பாடல் கேட்கும்போது கூட ஆஹா எப்படி இருக்குல்ல, இந்த ஜெனரேஷனில் கேட்கும்போது கூட இந்த பாடல் சூப்பராக இருக்குது. ரெண்டு பேருமே போட்டி போட்டிருப்பாங்க. ஒரு பக்கம் மியூசிக் பண்ணுறதுக்கு ஏஆர் ரகுமான் அவங்க போட்டி போட்டிருந்தாங்கன்னா, இன்னொரு பக்கம் பாடுறதுக்கு வந்து நம்மளோட எஸ்பிபி அவங்க போட்டி போட்டிருப்பாங்க. இதுக்குள்ளே நடிக்கிறதுக்கு நம்மளோட ரஜினிகாந்த் அவங்களும் போட்டி போட்டிருப்பாங்க. சரி, இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நம்ம கூட பேச வந்திருக்கிற இது யார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்பரை ஒரு ஞாபகப்படுத்துகிறேன், நீங்களும் கால் பண்ணுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசிலக்கம் 0312 7 7 5, 0301 அல்லது 0112 7 7 5, 1111 என்ற இலக்கத்தில் இப்போ யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்ல சுகமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கேன்.
1: உங்களோட குரல் கேட்டுச்சு, நல்லா இனிமையா இருக்கு.
0: அப்படியா? அது எஸ்பிபி பாட்டா இருக்கும், என் குரல் இல்ல. ஒருவேளை எஸ்பிபி பாடுனது
1: யாரோட குரல்?
0: எஸ்பிபி பாடுனதுதான் என் குரல் நினைச்சிட்டீங்களோ?
1: இல்ல இல்ல, நீங்க சொல்ற வார்த்தைதான் அந்த குரலுக்கு ஒன்னா வருது. அப்படி
0: அப்படியா? சரி, அப்புறம் என்ன செய்றீங்க நீங்க இப்போ?
1: நினைச்சுக்கலாம். சொந்தம் கேட்டு கொண்டிருக்கோம், எல்லா சொந்தங்களுக்காகவும், அறிவிப்பாளர் எல்லாருக்காகவும், முக்கிய பிரதிப்புக்காகவும், புவனேஷுக்காகவும், உங்களுக்காகவும், நிலசனுக்காகவும், எனக்காகவும்,
0: எங்கட
1: சந்திரவதனி, சந்திரகலா, சந்திரமாக, நீலமாக, எல்லாருக்காக.
0: பதில் சொல்லவே இல்லையே, தொலைபேசி இலக்கங்கள் 0112 7 7 5, 0301 அல்லது 0112 7 7 5, 1111 என்ற இலக்கத்தினூடாக. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபேஸ்புக் பக்கம் போங்க. போயிட்டீங்கன்னா எஸ்பிபியும் நானும் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ கீழே உங்களோட அன்பான கமெண்ட்ஸ்களை, உங்கள் அழகான கைகளெல்லாம் அழைச்சிங்கன்னு சொன்னால் எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் வாசிப்பேன். இப்போ ஒரு பாடல் வருது, பாடல் கேட்டுட்டு வருவோம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

பாடும் நிலா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ஒரு அழகான பாடல் வந்து போயிருந்துச்சு. எஸ்பிவி பாடினாலே எல்லா பாட்டுமே அழகு தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையானவே அழகான ஒரு பாடல் தான். ஏராளமான சொந்தங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் என்னோடய ஃபோட்டோக்கு கீழே அல்லது நம்ம நிகழ்ச்சியின் போஸ்டர் கீழே வந்து நிறைய பதிவுகள் வந்திருக்கு. நிறைய பேர் அவங்களோட விருப்பங்களை அல்லது கருத்துக்களையும் வந்து பதிவிட்டிருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்களும் என்ன பண்ணுங்கள், உடனே ஃபேஸ்புக் பக்கம் போங்க, போயிட்டு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. ஸ்டீவன் டெய்லர்ஸ்லேருந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் கவிதை ஒன்று எழுதி அனுப்பியிருக்காரு. பாடு நிலாவே, காலங்கள் கடந்தாலும் உன் உருவம் மறைந்தாலும் உன் வாயினின்று ஒலித்த ஒளிகளுன் என்றும் காற்றலையில் பாடல்களாய் இந்த மண்ணுலகம் உள்ளவரை இந்த பாரினில் என்றுமே ஒலித்து கொண்டிருக்கும். ஆஹா, அருமை. யார் சொல்லியிருக்கது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொண்டமன்னாறு செல்வசன்னதியிலிருந்து சுதன் அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்களும் என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதுக்கு என்ன பண்ணணும், டக்குன்னு ஃபேஸ்புக் பக்கம் போங்க. அப்புறம் நிகழ்ச்சியில் போகிற பாடல்களுக்கு எல்லாமே வந்து தேன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அருமை அண்ணா நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, லீலே ராஜ் அவங்க சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, இரவு நேர வணக்கம் அண்ணா. தேஜா, நான் உங்களுடன் முதல் தடவையாக பாடல் கேட்கிறேன் அண்ணா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஹா, நானும் நல்லா இருக்கேம்மா. அப்புறம் கமல் நினைஞ்சிருக்காங்க, இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. கமல்ஹாசன், யசோதா, தச்சுதன், தனுஷியா எல்லாருக்காகவும் பாடல் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்பு இரவு வணக்கம், நிகழ்ச்சி சூப்பராக போகுது. சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் அவங்க ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செல்வா, அன்பு வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நாராயண்பேட்டையிலிருந்து. அப்புறம் ஸ்ரீதாஸ் அவர்கள், இதமான இரவு நேர வணக்கம் அண்ணா, நானும் பாடும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் லிந்துள்ளையிலிருந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களோட அருமையான கருத்துக்கள் அப்படின்னா, எஸ்பிபியே உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்காக ஒரு பாடல்

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் அவன் மேலிடிக்கும் கூட்டமெல்லாம் தோல்வி மட்டும் பழகிடணும். வசந்தம் எஃப்எம்

0: இந்த காலத்து பாடல் தான் அந்த காலத்து பாடல் தான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எஸ்பிபி பாடல் எந்த பாடல் வந்தாலுமே கேட்கலாம், அதுக்குள்ளே ஒரு இனிமை இருக்கும், ஒரு சுகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நிறைய பாடல்கள் தந்துட்ருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூட இணைஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0312-7725 0031-7725-7115 இலக்கத்தினூடாக பார்ப்போம் நம்மோட பேச வந்திருக்கிற சொந்தம் யாருன்னு சொல்லி. வணக்கம். ஹலோ.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இது?
1: சார், நான் மருதமல்லி இருந்து சதாம் ஹுசைன்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கின்றது சார். முதல் தடவையாக வசந்த் நிகழ்ச்சியில் உங்களோட பேசுகின்றேன்.
0: ஆஹா, நானும் தான். எப்படி இருக்கீங்க, என்ன செய்றீங்க நீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நான் சிங்கோவில ஹெட் ஆபீஸ்ல அபிவிருத்தி உத்தியோகத்தில் ஒர்க் பண்றேன் நான்.
0: ஆஹா.
1: மண்டே டு ஃப்ரைடே அங்க நிற்பேன். சாட்டர்டே சண்டே மருதம்ல வந்தா எவ்ரி வீக் வந்து வசந்த் நிகழ்ச்சிக்கு அழைப்பு ஏற்படுத்த வழக்கம்.
0: அடடா, எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் நம்ம ஊருக்கு வந்தாதான் கரெக்டா இருக்கும் இல்லையா?
1: கட்டாயம் சார். அதிலும் ஒரு விடயத்தை கூற வேண்டும், நேர்களோடு நீங்கள் பேசுகின்ற விதம் உண்மையிலேயே மிகவும் அழகாக இருக்கின்றது. ரெஸ்பெக்ட் பண்றீங்க நீங்க.
0: நன்றி நன்றி நன்றி. நீங்க இருக்கிறதுனாலதானே நாங்க இங்க இருக்கோம் இல்லையா?
1: குறிப்பாக மௌனராகம் திரைப்படத்தில் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சள் மர நெஞ்சம் இல்லை என்ற பாடல் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல். ஆனால் இன்று நீங்கள் ஒளிபரப்பு பாடல்கள் வித்தியாசமாக இருக்கின்றது.
0: ஆஹா, நல்லா இருக்குங்கிறீங்களா இல்ல வித்தியாசமா இருக்குங்கிறீங்களா?
1: மிகவும் அருமையாக இருக்கின்றது சார். இப்ப இடைக்கால பாடல்களில் நான் சொன்ன செக்ஷன் இல்லாம
0: கொஞ்சம்
1: அதுக்கு பிற்பட்ட காலத்தில் உள்ள பாடல்கள் தானே?
0: அது சரி.
1: இவ்வாறு வானொலியில் ஒளிபரப்பு போதுதான் இந்த பாடல்களை தொடர்ச்சியாக சான்ஸ் என்று சொல்லலாம் நேர்களுக்கு ஒரு மிக்க பாடலை கேட்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது.
0: அது சரி, எல்லா பாடல்களும் இருக்கு இல்லையா? நன்றி நன்றி கருத்துக்கு.
1: சார், ஒரு பாடல் ஒன்றை நான் விரும்புகின்றேன், முடிந்தால் தர முடியுமா இந்த நேரத்தில்?
0: என்ன பாட்டு?
1: டூயட் திரைப்படத்தில் இருந்து என் காதலே என் காதலே என்ன சொல்ல போறா இந்த பாடல்.
0: அப்படியா, உங்க காதல் என்ன சொல்லும்?
1: எனது மனைவி தாய் மற்றும் பிள்ளைகள் அனைவரும் குடும்பத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
0: ஆஹா,
1: நான் வேறு ஒரு பாடலை கேட்க நினைத்திருந்தேன், மாத்தி விட்டீங்க. காதல் பாடல் வந்து ஒளிபரப்பினது.
0: என்ன பாட்டு கேட்க நினைச்சீங்க நீங்க?
1: நான் கேட்கிற பாடல் ஜெமினி திரைப்படத்திலிருந்து பெண்ணொருத்தி பெண்ணொருத்தி படைத்து விட்டாய் என் இடத்தில் என்ன அடித்து விட்டாய்.
0: உங்களோட விருப்பங்களை தெரிஞ்ச நான் முதலே அந்த பாடல் கொடுத்திருக்கேன் உங்களுக்காக.
1: அதான் சார், நான் உண்மையிலேயே இன்று காலநிலை மப்பும் மந்தாரமா இருந்ததனால் தாமதமாகவே வானொலியை நான் இன்று
0: இன்னொரு பாட்டு வச்சிருக்கேன், யாரெல்லாம் சேர்த்துக்கலாம்?
1: இந்த நேரத்தில் கேட்பதற்காக எனது அன்புக்குரிய தாய் ஐனுன் ஜாரியா, எனது தந்தை முகமது சாஹிர், அன்பு மனைவி பாத்திமா ரசா, எனது மகள் தாஃபியா டெல்னஸ், மகன் ஹகான் சிதான், மற்றும் வசந்தம் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுக்காகவும் கேட்போம் சார்.
0: எல்லாருக்காகவும் கேட்கலாம். நன்றி அழைப்பினை ஏற்படுத்தினதுக்கு.
1: வணக்கம் சார். அடுத்த வாரம் முடிந்தால் நாங்கள் மீண்டும் ஒருவேளை பேச வாய்ப்பு கிடைத்தால் பேசுவோம்.
0: பேசலாம். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம்
0: சார். வணக்கம் வணக்கம். ஆஹா, இந்த மாதிரியான அருமையான வசந்தத்தின் சொந்தங்களோட பேச கிடைக்கிறது எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. ஸோ அடுத்த ஒரு பாடல் இருக்கு, பாடலை தொடர்ந்து பேசலாம்.

அருமையான ஒரு பாடல். அந்த பாடலோட நிகழ்ச்சி நிறைவடைகிற நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்றைய நாளில் ஏராளமான விஷயங்கள், மிகவும் ஒரு பிஸியான நாள் எனக்கு. அந்த மாதிரி எல்லாருக்குமே மிகவும் பிஸியான ஒரு நாளாக இருந்திருக்கும். சனிக்கிழமையாக இருந்தாலும் பலர் வெளியில் இருந்திருப்பீங்க. அப்படியெல்லாம் முடிச்சுட்டு அப்படி இரவு வந்து வானொலி பெட்டியை போடும்போது பாடும் நிலாவில் எஸ்பிபியின் பலதரப்பட்ட பாடல்கள், ஒரு மாதிரியான பாடல்களில் ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு ரகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான வித்தியாசமான ஒரு பிளேலிஸ்ட் இன்றைக்கி நான் உங்களுக்காக தந்திருந்தேன். ஸோ வந்த காலர்ஸ்கள்லையும் பதிவுகள்லேருந்து பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு பிளேலிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நாளைக்கு ஒரு மிக முக்கியமான நாள், சர்வதேச அன்னையர் தினம். ஸோ அன்னையர் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அன்னையர் தின வாழ்த்துக்களை சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அன்னையர் தினத்தை முன்னிட்டு நாளைக்கு ஏராளமான சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மளோட வசந்தம் எஃப்எம்ல காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், எல்லோரும் ரேடியோ கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இன்னும் மிக முக்கியமான ஒரு நாள், அந்த ஒரு நாளை வந்து நான் இந்த நிகழ்ச்சியில் சொல்லி இந்த நிகழ்ச்சியோட ஃபீலை கெடுக்க விரும்பலை. இருந்தாலும் ஒரு பாட்டு போடுறேன், பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு புரியும் அது எதை சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கும் வரை விடைபெறும் நான் வந்து சங்கர் புஷ்பராஜ். மக்களே, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாருங்க. இந்த உலகம் உங்களோடது.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்
1: வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

0: அப்படி தாக்கி இது ஆந்திரா டிக்கெட்டு.
1: ரைட் ரைட் டபுள் ஒன், ரைட் ரைட் டபுள் டூ, ரைட் ரைட் டபுள் த்ரீ.
0: எவனும் ஒருத்தன் காலங்காத்தால ரம் அடிச்சு வந்து குதிரை நம்பரா சொல்றான், ஓட்டுறான் அவனை.
2: ஐயா நாயக் கல் நாயக்.

0: ஹலோ அஞ்சலி ஜியா.
1: அஞ்சலியா? அஞ்சலியா, மை காட், எங்க பாரு, போன்ல பதில் சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க ப்ளீஸ்.
0: ஐ லவ் யூ.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும்

சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டமே, அது எனக்கு

0: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.
1: Dear friends, நான் தான் விஜய் பேசுறேன். என்ன ஒரு நடிகனாக்கி இளைய தளபதிங்கிற கௌரவத்தையும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. உங்க எல்லாரையும் நேரில் பார்த்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் இப்படி ஒரு வழி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, அதே மாதிரி தான் எனக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம். நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: மகாலட்சுமி நம்முடைய இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செய்வதற்கு ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நாம மேற்கொண்டாலே போதும், நிரந்தரமாக நம்முடைய இல்லத்திற்கு மகாலட்சுமியினுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும். முதல்ல நம்ம வீட்டிலேயே அதை எப்படி நாம கடைபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வீடு அப்படிங்கிறது எப்பவுமே மகிழ்ச்சி நிறைந்த இடமாக, மங்களகரம் நிறைந்த இடமாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது முதல் விஷயம். அதனால நீங்க வீட்டு வாசல்ல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்க அப்படின்னா, வீட்டு வாசல்லையே மங்களகரமா கோலம் போட்டு நல்ல வாசனை உள்ள மலர் செடிகளை வாசல்ல நாம வச்சு, வீட்டுக்குள்ள நுழைகின்ற போதே ஒரு நிலை கண்ணாடி அல்லது ஒரு கற்பக விநாயகரினுடைய படம், இது வந்து நாம நுழைகின்ற இடத்திலேயே வரக்கூடியவர்கள் பார்க்கும் வண்ணமாக வைக்கணும். அப்படி வச்சோம் அப்படின்னு சொன்னா வீட்டிற்கு எந்த விதமான தீய சக்திகளும் அணுகாது. அதனால முதல்ல எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, எந்த திசை உள்ள வீடாக இருந்தாலும் சரி, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இப்படின்னு எந்த திசை பார்த்த வாசல்களாக இருந்தாலும் நமக்கு கணக்கு வீட்டுக்குள்ள நுழைகின்ற போது உள்ளே நுழைபவர்கள் கண்ணுக்கு எதிரில் தெரிகிற மாதிரி ஒரு நிலை கண்ணாடி அல்லது கற்பக விநாயகர் படம், இது ரெண்டும் தான் வந்து வைக்கணும். அதற்கு அடுத்தாற் போல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டிற்கு உள்புறம் பார்த்தாற் போல ஒரு மகாலட்சுமியினுடைய படம் கண்டிப்பாக வைக்கணும். பல பேர் மகாலட்சுமியை வீட்டுக்கு வெளியில பார்த்த மாதிரி வைப்பாங்க, அப்படி வைக்க கூடாது. மகாலட்சுமி நம்முடைய இல்லத்தை பார்க்கிற மாதிரி தான் நாம வைக்கணும். அதனால மகாலட்சுமியினுடைய படம் ஒன்று உள்ள பார்த்த மாதிரி இருக்கணும், விநாயகர் படம் ஒன்று வெளியில பார்த்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தா இந்த வாஸ்து தோஷம், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு நிறைய போட்டு யோசிச்சு குழப்பிக்கிறோம் இல்லையா, அது அத்தனையுமே போய்விடும். இறைவன் நமக்கு எல்லா நலன்களையும் அருள்வார். இப்ப வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ண முடியும், அந்த வீட்டை எப்படி மாத்த முடியும், வாசல் எப்படி மாத்த முடியும்? அதனால இது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம் முதல்ல. அதற்கு அடுத்தாற் போல வீட்டை வந்து சுத்தமா வச்சுக்கணும். எங்க வந்து சுத்தம் நிறைந்திருக்கிறதோ அங்கே மகாலட்சுமி நிறைந்திருப்பாள். நம்மளே வந்து ஒரு இடத்துல போய் உட்காரணும்னா அந்த இடம் சுத்தமா இருந்தா தானே உட்காறோம். அதனால வீட்டை வந்து சுத்தமா வச்சுக்கணும். அந்த காலத்துல நமக்கு சொல்லுவாங்க, கூட்டி ராத்திரி ஆனா வெளியில தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இரவு நேரங்கள்ல ஏதாவது, இப்போ தங்கத்தோடு போட்டிருக்கிறோம், கொலுசு போட்டிருக்கிறோம், குழந்தைங்க மோதிரம் போட்டிருக்கோம், செயின் போட்டிருக்கோம், ஏதோ விளையாட்டு நேரத்துல அது கீழே விழுந்திருக்கோம், நமக்கு தெரியாது. கூட்டி நம்ம பாட்டுக்கு தூர போட்டுட்டோம்னா காலையில அதை காணோம்னு தேடி நம்மளால எடுக்க முடியாது அப்படிங்கிற காரணமும் அதுல அடங்கும். அதனால பெரியோர்கள் நமக்கு சொன்ன எல்லா விஷயங்கள்லையும் ஏதாவது ஒரு வாழ்க்கை காரணம் அப்படிங்கிறது அமைந்திருக்கும். அதனால வீட்டை வந்து எப்பவுமே தூய்மையா வச்சுக்கணும். குறிப்பா பூஜை அறை, நம்முடைய சமையல் அறை, இது இரண்டுமே வந்து எப்போதுமே சுத்தமா இருக்கணும். பூஜை அறையில நல்ல நறுமணம் நிறைந்த வாசனை எப்போதும் வந்துகிட்டே இருக்கணும். அதனால்தான் ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் போடணும் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. தீபம், நெய் விளக்கினால தீபம் ஏற்றணும். தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பத்தி அடியேன் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டிருக்கிறேன், அதில் போய் நீங்கள் பார்த்தும் தெரிஞ்சிக்கலாம் என்னென்ன தீபம் என்னென்ன நன்மைகள் தரும் அப்படின்னா, அந்த தீபத்தினுடைய தகவல்களை நீங்கள் அதிலிருந்து தெரிஞ்சிக்கலாம். அதனால வீட்டில் கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றி இறைவனை வழிபடணும். இது இல்லாமல் நாம் வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு, குறிப்பாக சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்களுக்கு வீட்டிலிருந்து அவங்க வெளியில் போகும்போது குங்குமம் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. முதல்ல வீட்டுக்கு வர்றவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வாங்க, வணக்கம் அப்படின்னு சொல்லணும். மலர்ந்த முகத்தோடு அவர்களை வரவேற்கணும். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார், அகன் அமர்ந்து செய்யாள் உரையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அப்படின்னு சொல்றார்.

0: பகுதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: நம்முடைய அருமை ரட்சகராம் இயேசுவின் பாதத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைத்து விடுவோம். ஏனென்றால் அவர் நம்முடன் வாசம் செய்பவர், துன்பத்தில் துணையானவர், துயரத்தில் நண்பரானவர், கண்மணியைப் போல காப்பவர், கடைசி வரை நம்மோடு இருப்பவர். அவர் பாதத்தில் நம் வாழ்க்கை அர்ப்பணம்.

நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் 2026 ஆண்டு மே மாதம் 10 திகதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாள் வெறுமனே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, இன்றைய தினம் வந்து ரொம்ப ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு அற்புதமான நாள். அது என்னன்னு சொன்னா, அம்மா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்க தான் இந்த உலகத்திலேயே. அம்மா அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு மட்டும்தான் இந்த மொத்த உலகமுமே அன்புமே அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த நிலையிலையுமே நம்மள யாருக்கிட்டையுமே விட்டு கொடுக்க முடியாத ஒரு உறவு, அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் எப்பவுமே நம்மள விட்டு கொடுக்காத ஒரு உறவு அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய அம்மா மட்டும்தான். இந்த இன்றைய தினம் வந்து மதர்ஸ் டே. சோ எல்லா உறவுகளுக்கும் எல்லா அம்மாக்களுக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். நீங்களும் கூட உங்களுடைய அம்மா மற்றும் அக்காவும் கூட நம்மளுக்கு ஒரு அம்மாவா இருந்திருப்பாங்க. சோ அப்படியாப்பட்ட உறவுகளுக்கு நீங்களும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னா அழைக்க வேண்டிய இலக்க 01127 5001க்கு, அதே போல 01127 5111க்கு அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து

சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சி உடனிருக்கிறோம். அருமையான பாடல்கள் நம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஏராளமான உறவுகளும் பேஸ்புக் வழியாகவும் நிகழ்ச்சி உடனிருக்கிறாங்க. அன்பான காலநீர வணக்கம், வாழ்த்துக்கள் சொல்லி அன்னைய தினர் நல்வாழ்த்துக்கள் சிலை கழகால இருந்து சண்முகநாதன் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான இனிய காலை நேர வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி சிஸ்டர், நாங்களும் சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் சொல்லி பேருவழியிலிருந்து ரிம்சாட் நிகழ்ச்சி இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய்க்கா, அன்பான காணி வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம் ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்த்திக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான காணி நேர வணக்கம். ஆர்ஜி ஸ்ரீ ஸ்ரூபி அவர்களுக்கு இன்றைய தினம் அன்னைய தின நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அன்பானினிய காலநீர் வணக்கம் சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி பலாங்குடியிலிருந்து அவனாசி வைஜெயந்தி மாலா நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க.